0: ಶಕ್ತಿ ಪಾತು ಮಾಂ ಸರ್ವಮಂಗಳ.
1: நிறைவாக வாணிஜெயரம் பாடியுள்ள பாடல்.

இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது குரலமுதம்.

0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
1: வலியார்க்குமாறேற்றல் ஓம்புக ஓம்பாமெலியார் மேல் மேகப்பகை.
0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளாா்.

0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: பக்தி நேரம்.

நேரம் 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளோடு பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் ஆர்ஜே கவிதா. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அம்மையும் நீ அப்பனும் நீ எனும் பாடல், ஓம் கணபதி எனும் பாடல் கிருஷ்ணராஜ வரிகளில் குரலில் கேட்டு இணைந்திருங்கள்.

அம்மையும் நீ அப்பனும் நீ தொகுப்பிலிருந்து ஓம் கணபதி எனும் பாடல், கிருஷ்ணராஜ் குரலில், எஸ் ஜெயசக்தி வரிகளில், எம் விஜயகுமார் இசையில். கேட்டு முடித்த நேரம் 6:09 ஆகிக்கொண்டிருக்கிறது. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முக்தி தரும் தாயே எனும் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்க இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 6:18 ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஓங்கார புரளொணி எனும் பாடல். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது.

நேரம் 6:24 ஆயிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் எங்கும் உள்ள அழகை எனும் பாடல், சுவர்ணலதா குரலில்.

நேரம் 6:38 ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய நிறைவு பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து தங்கமயில் இன்னும் தொடங்கும் பாடல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம்

0: எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி

0: சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள சிகாமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது மூதாதையர் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளை ஐந்தா பிரித்தார்கள். பண்டைய தமிழ் மக்கள் அந்தந்த பகுதிகளில் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. ஐந்திணைகள் என்ற பிரிவினையில் அமைந்திருந்த நிலப்பகுதிகளில், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்து அங்கே விளைந்த பொருட்களையே உண்டார்கள். தங்கள் பகுதியில் விளைந்ததை மற்ற பகுதிகளுக்கும் பண்டமாற்று முறையில் கொடுத்து வாங்கி கொண்டார்கள். இதில் மனித நேயம் இருந்தது, மக்களிடையே மனமாற்றம் இருந்தது, பணமாற்றம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ரெண்டாம் பட்சமாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. மக்கள் மனிதனையோ மனித நேயத்தையோ பார்க்காம பணத்தை மட்டுமே பார்க்குறாங்க, தவறில்லையா? சிகாமணி ஐயா, முதலில் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி, இவர்கள் வளர்ந்தது குளிர் பிரதேசம், அதனால் திணை, மலை நெல், மூங்கிலரிசி, கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சாப்பிட்டார்கள். அடுத்து முல்லை நிலப்பகுதி, காடு காடு சார்ந்த இடம், மரங்கள் நிறைந்த மலை அடிவார பகுதியில் வாழ்ந்த இப்பகுதி மக்கள் வரகு, சாமை போன்றவற்றை பயிரிட்டனர். காட்டு விலங்குகளின் இறைச்சியையும் இம்மக்கள் சாப்பிட்டாங்க. மூன்றாவது வகை மருத நிலம், வயல் மற்றும் வயல் சார்ந்த இடம், நீர்வளமும் விவசாய அறிவும் அதிகம் பெற்றிருந்த இம்மக்கள் சென்னல், கரும்பு, வெண்ணல் அரிசியை உணவா அதிகம் உட்கொண்டனர். நான்காவது வகை நிலம் நெய்தல், கடல் கடல் சார்ந்த பகுதி, உப்பு வளம் நிறைந்த இந்த இடத்தில் அதை சேகரித்து விற்பதால் பெறும் பொருளால் கிடைக்கும் உணவு பண்டங்கள், அப்புறம் மீனவ தொழில் மூலம் கிடைக்கும் மீன் முதலான கடல்சார் உயிரினங்களே இவர்களது உணவு. ஐந்தாவது நிலப்பகுதி பாலை, வறண்ட நிலப்பகுதி இது. விளைச்சலோ இயற்கை வளங்களோ அதிகமில்லாத இப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த பகுதியே பாலை நில பகுதி. பண்டமாற்று முறையிலும் நெல், உப்பு, தயிர், தேன் போன்றவை பிற நிலங்களுக்கு சென்றன. இப்படி கொடுத்து வாங்கிய அனுபவம் பெற்றனர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆனால் எங்கும் முக்கிய உணவு தானியமாக இருந்தது நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி. சுமார் 9,250 ஆண்டு

0: ஆண்டுகளுக்கு முன்னால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிகாபாத் பகுதியில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததாம். இதை லக்னோவில் உள்ள பீர்பால் சாகானி தொல்லியல் ஆய்வு நிறுவன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் கால அறிதல் முறையில் எப்போ சாகுபடி தொடங்கியதுங்கிறத கணிச்சிருக்காங்க. முற்காலங்களில் சீனாவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது என்பதை நெற்பயிரின் ஃபைட்டோலித் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடியானத நீரில் வாழும் டயாப்ட் எனும் நுண்பாசியை வைத்து கணிச்சிருக்காங்க. சிகாமணி ஐயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நுண் பாசி தான் உலகின் மொத்த பிராணவாயு உற்பத்தியில் சுமார் 20% ஒளிச்சேர்க்கை வினையால் உருவாக்குதான். நீரில் மிதப்பது பாசி, நீர் நிலைகளின் அடியில் நிலத்தில் வளர்வது, நெற்பயிரோடு சேர்ந்து வளர்வது, மாசு கலந்த நீர்நிலையில் வளர்வதுன்னு 4 விதமான நுண் பாசிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி இயற்கை உயிரிகள் தங்களுடைய வேலைகளை கால நேரம் தவறாம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ உலகில் மனித ஜென்மத்தின் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி

7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வணக்கம் சென்னை. என்னமோ செயலும் நல்லா இருந்தா கண்ணம் கண்ணம் பண்ணு மாதிரி மாறி முகமே தேஜஸ் ஆயிடுண்டா பாருங்க எப்படி ரோலாகுதுன்னு சொல்லிட்டு. எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும், நாளும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட இன்னைக்கு நாளை வந்து ஆரம்பிக்கிறது. வணக்கம் சென்னையில உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன். அதாவது இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார்? அதாவது கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் பேஜில் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடலாம், நாங்கள் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் என்ன படத்துலேருந்து நான் சொன்னதும் மழை வந்துச்சா, மழை எங்கெங்கே வருது. நரேஷ் அண்ட் சைந்தவி சேர்ந்து பாடின பாட்டு, செல்வராகவனோட வரிகளில் ஜி பிரகாஷோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 7:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு வணக்கம் சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிகமுறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யார் யார் எங்கேருந்து அப்படின்னு பார்க்கலாம். பிரபு வீரா அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து சொல்லியிருக்காரு. ரீஜா மனோகரன் அவங்க வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி, ஓகே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் சி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரோசையா வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ் மகாதேவன் அப்படிங்கிறவங்க வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வந்து ஆன்சரையும் கீழே போட்டிருக்காரு. அப்புறம் வந்து வண்ணை கணேசன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் சரவணன் வந்து தெரியலையம்மா அப்படின்ட்டுருக்காரு. ஓகே பதில் வந்து நிறைவு பகுதியில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹரிஹரன் அப்படிங்கிறவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. வேறு வந்து மந்திரமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அ அப்படின்னு மட்டும் போட்டு போயிருக்காரு. அப்புறம் முத்துராமலிங்கம், விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர் வந்து காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முனியப்பன் கௌசல்யா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, ஆன்சரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ராதாகிருஷ்ணன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தசாமி வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் வந்து வேற யார் ஆன்சரையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் கமலா வரதன் அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி. அப்புறம் சோமசுந்தர பிரபு அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு, காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, பதிலையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ரீஜா மனோகரன் வந்து திருப்பியும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஓகே. அடுத்தது வந்து நலமா சகோதரி கேட்டிருக்காங்க, நலம் நலம், நீங்கள் நலமா. அப்புறம் கமலா வரதன் வந்து மறுபடியும் வணக்கம் சொல்லியிருக்காரு. ஜெயச்சந்தர், பாலா ஜெயச்சந்தர் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ரங்கராஜன் அப்படிங்கிறவர் வந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், நீங்கள் நலமானு கேட்டிருக்காரு, ஆன்சரை சொல்லியிருக்காரு, நான் நலம் சார், நீங்கள் நலமா. அடுத்தது வந்து அந்த நரேஷ்குமார் வைஷு அப்படிங்கிறவங்க வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து பண்ணு சொல்லியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, பதிலை சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்தது ராகவன் ரங்கசாமி அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே பூபாலன் பாலா அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடையும் சொல்லியிருக்காரு, நன்றி. அதுக்கப்புறம் ரமா அப்படிங்கிறவங்க வந்து சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்கிறாங்க, நன்றி நன்றி. வீரதுரை வந்து பதிலை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாபு முல்லக்காடு வந்து குட் மார்னிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி சார். அதுக்கப்புறம் சிவன் அருண் அப்படிங்கிறவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹரிஹரன் அப்படிங்கிறவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு, ஓகே.

நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் கால்பந்து விளையாட்டின் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட்ஸாக வந்து போடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. விஜய் பிரகாஷ் ரனினா பொன்னி சேர்ந்து பாடின பாட்டு. நான் முத்துக்குமாரோட வரிகளில் சத்யாவோடைய மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எல்லாமே தூள்.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
3: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
4: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 7:22 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை, வித் மீ கவிதா. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தேன். கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா எஃப்எம் ரெயின்போ, அதாவது ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 12 ஒரு முக்கியமான நாள், அதாவது வேர்ல்டு டே அகெனஸ்ட் சைல்டு லேபர். அதாவது குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம் வந்து இன்றைக்கி வந்து கடைபிடிக்கப்படுது. அதாவது இதோடு சேர்த்து ஒரு 25வது வருஷமாக வந்து இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக, யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பான ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் 2022 வந்து இந்த நாளை வந்து கொண்டு வந்தாங்க. வருஷம் June 12 அன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்படுற இந்த நாள் வந்து குழந்தைகளை வந்து சுரண்டல், அதுக்கப்புறம் வந்து ஆபத்தான வேலையிலேருந்து பாதுகாக்கக்கூடிய அவசியத்தை வந்து வலியுறுத்துறதுக்காக இந்த நாள் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதே சமயத்துக்கு வந்து குழந்தைகளோட கல்வி, அப்புறம் உடல் நலம், அதுக்கப்புறம் பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும் இது முக்கியமான நோக்கமாக வந்து கொண்டிருக்கு. ஸோ 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்ட் டு சைல்டு லேபர், ஃபேர் பிளே ஃபார் சில்ட்ரன்,

டீசன்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ், அதாவது குழந்தை தொழிலாளருக்கு சிவப்பு அட்டை காட்டுவோம், குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்புகளையும் பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்வோம் அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த ஆண்டோட இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட கருப்பொருள் வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுல வந்து அரசாங்கம், சமூகம் மற்றும் முதலாளிகளோட பொறுப்பை வந்து வலியுறுத்துறதுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் மேலும் வந்து தரமான கல்வி, அதுக்கப்புறம் சமூக பாதுகாப்பு, எல்லாருக்குமே சமூக பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் வந்து வழங்குறத வந்து இது வந்து வலியுறுத்துது. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் வந்து எங்கேயும் காதல் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் சின்மை சேர்ந்து பாடின பாட்டு. கார்கியோட வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு 3 பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி 3 விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த 3 குளங்கள்லேயும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த 2வது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. அதை அனுபவிக்கிறாங்க. 3வது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்களாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு. அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த 3 வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது, மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி 3 குளங்களை வெட்டி வச்சுருக்குது. மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. 2வது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. 3வது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு. அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது. அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது.

0: இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுகிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு, இந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்.
1: சைபால் வழங்கிய இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 11.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 7:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன். கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிகமுறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம் அப்படிங்கிறது வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ குழந்தை தொழிலாளர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட உடல்நலம், கல்வி அல்லது வந்து முழுமையான வளர்ச்சி, உடலளவுலையோ மனதளவுலையோ வளர்ச்சியை வந்து பாதிக்கப்படுற வகையில் வந்து ஒரு வேலை என்னென்னலாம் வேலை கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து குழந்தை தொழிலாளர் முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா வேலையுமே வந்து குழந்தை தொழிலாளர் முறைன்னு சொல்லிட முடியாது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் உரிச்சு கேட்குறோம், பூண்டு உரிச்சு கேட்குறோம் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் முறையில் வராது. அது எது எப்படி வரும் அப்படின்னா, வீட்டு பணிகளில் உதவுறது, சில திறன்களை வந்து கற்றுத்தரதுக்கான வந்து உதவுறதுக்காக அந்த மாதிரி வேலைகளை வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு கீழே வராது. ஆனால் என்னென்ன வேலையெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் முறையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கல்வியை வந்து பாதிக்கிற வேலை எதுவாக இருந்தாலுமே வந்து அது குழந்தை தொழிலாளர் முறைக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் ஆபத்தான அல்லது கொடுமையான சூழலில் செய்யப்படுற வேலைகள் வந்து அது எல்லாமே வந்து குழந்தை தொழிலாளர் முறையில் வரும். அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, குழந்தை கடத்தல் அல்லது வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளை ஈடுபடுத்துறது எல்லாமே வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்கு கீழே வரும். அதாவது ஐஎல்ஓட தகவலின்படி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்களாம். அவங்கெல்லாம் வந்து பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து ஆபத்தான சூழ்நிலையும் அடிமைத்தனம் மற்றும் வந்து ஆயுத மோதல்கள் மற்றும் கட்டாய பாலியல் சுரண்டல்கள் போன்ற மோசமான சூழல்களை வந்து குழந்தைங்க வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2026 இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சாரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறைக்கான அடிப்படை காரணங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வலுவான கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக வளர்ந்து கற்று விளையாடக்கூடிய சூழலில் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு வீட்டில் நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தருமே வந்து இதுக்கான முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கால்பந்து விளையாட்டின் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிகமுறை வென்ற வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு

பார்க்கலாம். பார்த்தசாரதி முனுசாமி அப்படிங்கிற வந்து முனுசாமி அப்படிங்கிறவர் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம். பாபு முல்லக்காடு பதில் சொல்லியிருக்காரு. அசோகன் வரதா, அசோகன் வரதாங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு கேள்விக்கான பதிலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் வந்து அன்பு சகோதரி கவிதாவுக்கு காலை வணக்கம், நன்றி சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து பதிலை வந்து சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி வந்து ஆன்சரை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, ஆன்சரையும் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பதிலை வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதுரா குளத்தூர் இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் போட்டிருக்காரு, சிக்கி போட்டிருக்காரு. அப்புறம் கேசவராஜ் கோபாலன் அப்படிங்கிறவர் வந்து வணக்கம், வணக்கம் சென்னை, வணக்கம் அஜய் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சொல்லியிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய வெள்ளி காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை வந்து சொல்லியிருக்காரு. சந்திரசேகர் சேகர் அப்படிங்கிறவர் வந்து பதிலை சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் காலை வணக்கம் சேர்த்து வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரத்தினம் நாகநாதன் அப்படிங்கிறவர் வந்து எண்ணம் சொல் செயல் மூன்றுமே நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்ற பாசிட்டிவ் தாட் வந்து மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றி சார், நன்றி. ஈரோட்டிலேருந்து ரத்னம் அப்படிங்கிறவர் வந்து பூக்கடை மணி வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு. குணாலன் அண்ணாமலைங்கிறவர் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு. பாபுங்கிறவர் வந்து ஆன்சர் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் படிப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ வந்து 7:40 ஆயாச்சு, ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். ஃபேஸ்புக் பேஜில் நான் கேட்டிருக்க கேள்வி, அதாவது கால்பந்து விளையாட்டின் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிகமுறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எஃப்எம் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ நிகழ்ச்சியில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, காதலில் விழுந்தேன் படத்துக்காக தோழியா என் காதலியா அப்படிங்கிற பாட்டு. ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் ஸ்ரீசரண் மேகா அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு. PV பிரசாந்தோட வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

நேரம் 7:46 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போடலாம். நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூளை ரீஜா மனோகரன் அப்படிங்கிறவங்க வந்து, திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதாக இனிக்கச் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு பிள்ளைகளை துள்ள வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றி நன்றி, சூப்பர். அதுக்கப்புறம் வந்து சபரி மனோஜ் அப்படிங்கிற வந்து ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மஸ்தான் ஷேக் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, ஆன்சரிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து புருஷோத் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காரு, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காரு. மதுரை சண்முக சுந்தரம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஆன்சரை வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நிறைய டேட்டா இருக்குது அதில், அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவரோட பதிலை சொல்லியிருக்காரு. அப்புறம் மேலப்பேடு தயாளன் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சரை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பூபாலன் பல்லப்பாளையம் அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் சென்னை சொல்லியிருக்காரு, அது ஆன்சர் சொல்லியிருக்காரு. அப்புறம் தொடர்ந்து வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் சென்னை சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்காங்க வணக்கம் சென்னை சொல்லிட்டு. அப்புறம் ஆனந்த முருகன் வந்து பதிலை சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வேற யார் சொல்லியிருக்காங்க, ஜெரோம் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு, சூப்பர் பிரபாம் சொல்லியிருக்காரு, நன்றி சார். ஏழுக்கிணறு அபுதாஹீர் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ளவர் அமைச்சிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் மந்தைவெளி விநாயகம் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. தமிழ் சை அஸ்வினி நாகராஜ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மோகன் அவருடைய பதிலை சொல்லியிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன் பதில் சொல்லியிருக்காங்க. முருகேசன் பதில

சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி மோகன் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஷங்கர் எம் ஷங்கர் அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவருடைய பதில் சொல்லியிருக்காரு. மோகன் என்ன சொல்லியிருக்காருனா, கர்மமே கண்ணாக கொண்டு விண்ணை தொடும் அளவிற்கு தாரக மந்திரமாக எங்களை போன்ற நேயர்களுக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆர்ஜே அவர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றி சார். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கால்பந்து விளையாட்டின் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் தெரியும் அப்படின்னு, உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து நீங்களே வந்து தெரிவிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இந்த தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளருக்கு உடல் அளவில் ஏற்படுத்துகிற அந்த மனதளவில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அரசு, சமூகம் மற்றும் நிறுவனங்களுக்கு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக ஒன்றிணைத்து அவங்கள வந்து சேர்க்கிறது. அதுக்கப்புறம் அனைவருக்கும் கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு கிடைக்கிறத வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. ஸோ நிலையான வளர்ச்சி இலக்கு எஸ்டிஜி 8.7 கீழே உலக நாடுகளின் உறுதிமொழிகளை வலுப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகளாவிய முயற்சிகள் இவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கும் 138 மில்லியன் குழந்தைகள் வந்து இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களில் 54 மில்லியன் குழந்தைகள் வந்து ஆபத்தான வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகளாவில் என்னென்ன நிகழ்வு பிரச்சாரங்கள் அப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சமூக அமைப்புகள், உலக நாடுகள், அரசுகள்லாம் வந்து ஒரு முதலாளிகள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கிறாங்களாம். மொராக்கோ நாட்டுடைய மராகேஷ் நகரோட நடைபெற்ற 6வது உலகளாவிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மாநாடு வந்து குழந்தை தொழிலாளர் முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை வந்து வலியுறுத்திருக்காங்களாம். இந்த ஆண்டோட கருப்பொருள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ குழந்தை தொழிலாளருக்கு நம்ம வந்து ரெட் கார்டு காட்டுவோம், கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத வந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு நெறிமுறையான கல்வியை வந்து கொடுக்கணும், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நம்மளுக்கு முடிஞ்ச அளவில் சமூக சோஷியல் மீடியாலெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, கல்வி சார்ந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து தகவல் எல்லாம் பகிர்றது, அதுக்கப்புறம் கல்வியை ஆதரிக்கிறது, பள்ளி கல்வி உதவித்தொகையெல்லாம் வந்து ஆதரித்து மாணவர் நலத்திட்டங்களை வந்து ஊக்குவிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டங்களை வந்து நம்மளும் ஆதரிக்கணும், ஒவ்வொருத்தங்களும் அந்த விஷயங்களை வந்து ஆதரிக்கணும், அதுக்கப்புறம் நிறுவன பொறுப்புணர்வு, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது, நிறைய நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைவாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி தான் எல்லா குழந்தைங்களையும் நம்ம வந்து பார்த்து அந்த குழந்தைகளோட குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்ம வந்து அழிக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம பக்கத்தில் தெரிஞ்சு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை உடனே வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை தொழிலாளர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் குழந்தை தொழிலாளருக்கு சேவப்பாட்டை காமிச்சு குழந்தைகளோட கனவுக்கு பச்சை கொடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே நல்ல கல்வி, சமூக பாதுகாப்பு, விழிப்புணர்வு, அது இது எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல குழந்தை எதிர்காலத்தை, குழந்தைக்கான எதிர்காலத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த குழந்தை பருவத்தை எதிர்க்க, அதாவது இழக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு மனிதர்களும், பேரண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, மனிதர்களும் சேர்ந்து வந்து நம்ம வந்து இதுக்காக வந்து ஒழிக்கணும். ப்ளஸ் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து அறவே வந்து நம்ம நாட்டிலேருந்து உலகத்துலேருந்து வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து ஒரு நினச்சிக்கிறேன். ஸோ வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், கால்பந்து விளையாட்டில் யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க இல்லையா. அதுக்கு வந்து பதிலை சொல்கிறதுக்கான இப்போ வந்து நேரம் வந்துருச்சு. ஸோ 7:53 ஆக போகுது, அதனால் வந்து இந்த பதிலை நான் இப்போ சொல்லிடுறேன். யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதை அதிக முறை வென்ற வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவர் தான் வந்து அதிக முறை வந்து அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காராம். ஸோ தொடர்ச்சியாக ஆறு முறை அந்த அவார்டு வாங்கியிருக்காராம். இவர் வேறு என்னென்ன சாதனைகள்லாம் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரே வருஷத்தில், அதை தொடர்ந்து ஒரு 3 வருஷத்தில், 2016, 2017, 2018, 2019 வருஷங்களில் வந்து 3 முறை இந்த அவார்டை வாங்கின வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சாதனை இருக்குது. அதே மாதிரி ஒரே சீசனில் 50 கோல் அடித்து 100 பாயிண்ட்ஸ் வாங்கின ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு லியோனல் மெஸ்ஸிக்கு வந்து இந்த ஒரு சாதனையை வந்து அவர் பெற்றிருக்காரு. ஸோ ஆன்சரை தெரிவித்த எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து

படிக்க முடியல. ஸோ வந்து அதுக்காக வந்து கோச்சுக்காதீங்க. தொடர்ந்து வந்து உங்களுடைய இப்போ கமெண்ட்ஸ் போட்டதுக்கு, உங்களுடைய ஆன்சரை வந்து சொன்னதுக்கு, விஷ் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை இத்தோட வைண்டப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்புறது உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயும்புலி படத்துலேருந்து யார் இந்த முயல்குட்டி அப்படிங்கிற பாட்டு வந்துட்டே இருக்கு. யாரோட வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அமான் மாலிக் அண்ட் அமான் மாலிக்கோட வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில் டி இமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாரும்

கடலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஸோ ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம். ஆனால் வந்து என்ன பண்ணுங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எந்த காலத்து கொண்டும் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடாதீங்க. இப்போ வந்து சாப்பிடணும், நான் வந்து வந்து சாப்பிட்டுக்கிறேன், இல்லை வந்து போயிட்டு ஒரு ஒரே ஒரு குயக்கா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்காக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாட்டில் என்ன பாட்டு வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்துலேருந்து எஞ்சாமி தந்தானே அப்படிங்கிற பாட்டு, தனுஷ் அண்ட் அரியோட வாய்ஸில், தனுஷோட வரிகளில், ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே இந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுல்லு.

0: கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ? சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நேரம் 8:31 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்பது ஹாஜே கவிதா. ஸோ வந்து காலையில் ஃபுட்பால் பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து அதை தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த கோல்டன் ஷூ அப்படிங்கிறது வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எந்த அந்த அவார்டு வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967-68 சீசன் அந்த காலகட்டங்களில் அந்த விருது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த விருதை முதல்ல வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எக்யூப் அப்படிங்கிற வந்து ஒரு நாளிதழ் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு யார் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸ் மீடியா தான் வந்துட்டு இந்த அவார்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஷூவை போர்ச்சுகல் கால்பந்து ஜாம்போவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூசேபியா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அவார்டை வந்து ஃபஸ்ட்டு வாங்கினாராம். ஸோ வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த கோல்டன் ஷூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்காக காந்த கண்ணழகி அப்படிங்கிற பாட்டு அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் நீதி மோகன் வாய்ஸ்ல, சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ்ல, டி இமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

நேரம் 8:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ஸோ யூரோப்பியன் கோல்டன் ஷூ பத்தி பேசிட்டு இருந்தோம். இது எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வாங்கினவர் யாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன், யூசேபியோ அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கோல்டன் ஷூ வந்து 2 முறை வாங்கின முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை கையில் வச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஒரு புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கேர்ட் முல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் வந்து 1970 அதுக்கப்புறம் 1972 இந்த 2 ஆண்டில் தொடர்ந்து வந்து இந்த விருதை வாங்கி அந்த சாதனையை வந்து இன்னும் கையில் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸோ மெஸ்ஸி தான் 6 டைம் வாங்கி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு அப்படின்னு சொன்னலையா. மெஸ்ஸிக்கு அடுத்தபடியா யாரு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிறவர் தான் இருக்காரு. 4 டைம் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கோல்டன் ஷூன்னு பேர்ல இருக்கே, இது முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட ஷூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தங்க நிறத்துல வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு கப்பு, இது வந்து சிறப்பு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட போட்டியில மட்டும் வழங்குறதில்ல. இப்போ வேர்ல்டு கப் இருக்கு அப்படின்னா இதில் நிறைய போட்டிகள் நடக்கும். லாஸ்ட்ல வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா யாராவது ஒருத்தர். அதே மாதிரி தான் இந்த ஒரு சீசன் ஃபுல்லா யார் வந்து பெஸ்ட்டாக விளையாடினாங்க, அதில் கோல் யார் அதிகமாக அடிச்சிருக்காங்க, பிளஸ் வந்து அந்த லீடிங் டேபிளில் வந்து யார் பாயிண்ட்ஸ் டேபிள் அதிக பாயிண்ட்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து வழங்குவாங்களாம். 2025-26 கோல்டன் ஷூ யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரி கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது வந்து இவரோட 2வது கோல்டன் ஷூ அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க.

ஸோ 8:44 ரெஸ்டார் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாவட்டு படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி அண்ட் செந்தில் தாஸ் சேர்ந்து பாடின பாட்டு. நாமுத்துக்குமார் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: 2.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 8:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போல அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொம்பன் படத்துல இருந்து கம்பிக்கார வேட்டி அப்படிங்கிற பாட்டு, வி எம் மகாலிங்கம் அண்ட் அனந்தோ சேர்ந்து பண்ண பாட்டு, தண்ணிக்கொடியோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 8:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இதுவரைக்கும் நீங்க கேட்ட ஷோ வந்து ரஷ் ஆர் ரெயின்போ. ஆல்மோஸ்ட் வந்து ரஷ் ஆர் ரெயின்போட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்துதான் உங்களை வந்து 10 மணிக்கு உங்களை 10:02 வந்து நான் வந்து சந்திக்கிறேன். என் கூட இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியோட இதோட நான் வந்து நிறைவு பண்ணிட்டு கிளம்புறேன். உங்கள் அஜய் கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் படத்துலேருந்து ரயிலின் ஒலிகள் அப்படிங்கிற பாட்டு. பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களோட வாய்ஸில், உமாதேவியோட லிரிக்ஸில், கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

0: நேரம் 9 மணி, தொடர்பது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

பகுதி 1.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:03 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. காலையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழகாக பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருப்பீங்க, அவன் வேலைக்கும் போயிட்டுருப்பீங்க. எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம அழகாக பாடல்களை கேட்டுகிட்டே போகும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். காலையிலே உங்களுக்கு அழகான பாடல்கள்லாம் சூப்பராக வரிசையில் காத்துட்டுருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக சங்கர் மகாதேவன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகளில் ஹாரஜராஜ் இசையில் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் வரையறுக்கு கேட்டிணைந்திருங்கள்.

8 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. காலையில் நம்ம என்ன மாதிரியான மனநிலையோடு இருக்கோமோ அதே மாதிரியான மனநிலை தான் நமக்கு நம்ம தூங்குற வரைக்கும் தொடரும் அப்படின்னு எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ காலையில் எழுந்ததுமே நம்ம நேர்மறையான எண்ணங்களோட எல்லாரையும் பார்த்து ஒரு சிறிய புன்னகையோடு கடந்து போவோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாளாகவே இருக்கும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திலேருந்து வர இருக்குது. கார்த்திக் மகதி இருவரோட குரலில் ஸ்னேகன் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சிங், மணிக்கா விநாயகம் இருவரோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல, வித்யாசாகர் இசையில, கில்லி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான், கேட்டு நினைத்திருங்கள்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: புலி நாலு இங்க எல்லாமே சமதூளு.
1: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:20 ஆயிடுச்சு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட துள்ளலான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் கார்த்திக் ஹரிணி இருவரோட குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஆதவன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: புஷ்பவனம் குப்புசாமி, ஸ்வர்ணலதா இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, வித்யாசாகர் இசையில, எதிரும் புதிரும் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டு நினைந்திருங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: அடுத்த பாடலா சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில இருந்து பாடல் வர இருக்கு. வேல்முருகன், சுஜித்ரா, மதுரை பானுமதி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதியோட வரிகள்ல ஜேம்ஸ் வசந்தோட இசையில கேட்டு நினைத்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே சமந்துள்ள

நேயர்கள் கவனத்திற்கு, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.com/

sanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ரெயின்போ 91.4

6:51 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி வாரத்தோட நிறைவு நாளில் தான் நம்ம இருக்கும். நிறைவு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சனி ஞாயிறு வந்து நமக்கு எப்பவுமே சந்தோஷமான நாள் தானே. ஏன்னா லீவ் விட்டுருவாங்க, பசங்க வந்து ஸ்கூல் போக வேண்டிய வேலையும் இல்லை, பெரும்பாலும் ஆஃபீஸ் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வந்து சனி ஞாயிறு லீவாக தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது நம்ம வார இறுதி நாள் அந்த வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் வந்தாலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். குழந்தைங்களுக்கும் இன்னும் சொல்லவே வேணாம் ஸ்கூல் போக வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் வரும்பொழுது கூட வண்டியில் ஒரு ஸ்கூல் வேன் ஒன்று நின்றுருந்தது. ஒரு குழந்தை, யாரோ குழந்தை தூங்கிட்டே இருக்கும்பொழுது மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வேனில் உட்கார வச்ச மாதிரி இருந்தது. அது பாட்டாக அழகாக தூங்கிட்டு இருந்தது, பார்க்கும்போதே அச்சோ அப்படின்னு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு நாளும் வந்து நம்ம ஜாலியாக வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பாடலோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹரிஹரனோட குரலில் நாமுத்துக்குமார், வரிகளில் ஹரி ஜெயராஜ், இசையில் தான் இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: 10:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த ஷோ கெட் செட் கோ. கேட் செட் கோல ஒரு சூப்பரான கேமோட அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பாடல்களோட நான் மட்டும் இல்ல, அஜய் கவிதா மட்டும் இல்ல, இன்னொருத்தங்க கூட இணைஞ்சிருக்காங்க.
1: ஓகே, அதே தமிழ் விழி இணைஞ்சிருக்கேன். போற போக்குல பார்த்தா என்னடா இந்த சவுண்ட் கம்மியா கேக்குதே, நம்ம வாய்ஸ் அதுக்குள்ள ஒரு மணி நேரம் பேசி எனர்ஜி
0: பண்ணிட்டாங்க.
1: ஆமா அப்படின்னு போறோம்.
0: தமிழ் விழியே வந்திருக்கிறதுனால தமிழை வச்சே ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு கேம் விளையாட போறோம். சோ நேயர்கள் வந்து கால் பண்ணலாம், விளையாடலாம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என் கூட விளையாடலாம். நம்பர் திருப்பியும் சொல்றேன், 298600038 மற்றும் 295205554 444ங்கிற முன்னிப்பை போட மறந்துடாதீங்க. சோ ஒரு பாட்டுக்கு அப்புறமாக்கி விளையாடலாமா?
1: கண்டிப்பா. என்ன பாடல் முதல் பாட்டு? எல்லாமே சும்மா வைபா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அம்மா வைபா இருக்கு. வல்லரசு படத்துல இருந்தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு அப்படிங்கிற பாட்டு, ஹரிகரன் அண்ட் சுஜாதாவோட வாய்ஸ்ல, வைரமுத்தோட லிரிக்ஸ்ல, தேவாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எல்லாமே சமதுள்ள

0: நெடில் மூல ஆரம்பிச்சு டில முடியற ஒரு வார்த்தை, எட்டு வார்த்தை, எட்டு எழுத்து இருக்கு இதுல.
1: நெடில் மூவா?
0: ஆமா,
1: மூச்சுக்கு வர மூ.
0: ஆமா, மூச்சுக்கு வர மூ தான் டில முடியறது.
2: கபடி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த டீல முடியுது. நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க, உங்களுக்கு பெரிய வார்த்தையா குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஏமாத்தாதீங்க, சீக்கிரம் சொல்லிடுங்க.
0: குழு குடுக்காமே கண்டுபிடிச்சிருங்கன்னு பார்த்தேன். இது வந்து ஒரு அணிகலன் மாதிரி வச்சுக்கலாம். அணிகலன்னா எப்படி சொல்றது, ரெண்டு உறுப்பு சேர்த்து அணியக்கூடியது. ஆமா,
2: அப்படியா சொல்றீங்க, இருங்க அவர் யோசிச்சுட்டு இருக்காரு.
0: மூன்று முடிச்சா டீல முடிகிறது, அதாவது தலையில அணிகிறதுன்னு சொல்லலாம். அணிகலன் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து இத வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல க்ளூ சொல்ல முடியாது,
2: இதுக்கு மேல க்ளூ சொல்ல முடியாது. நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் இந்நேரத்துக்கு.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: சொல்லுங்க புஷ்பலதாம்மா. முன்னாடி க்ளூ சொன்னாங்கல்ல, அதே வார்த்தை தான்.
3: இல்ல, அந்த முதல் நேயர் வந்தாரு, எனக்கு இணைப்பு போயிருக்கு.
0: இணைப்பு போயிருச்சா? சரி, இப்பதான் உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு. மூல ஆரம்பிச்சு டீல முடியறது, மூடி. அதுக்கு இடையில உள்ள ஒரு 1 2 3 4 5 6 ஆறு லெட்டர் இருக்கு இடையில.
3: குறிப்பு மேடம்,
0: குறிப்பு வந்து தலையில அணியக்கூடியது.
3: தலையில அணியக்கூடியது,
0: அதான் அத வந்து எங்க அணிவோன்னு சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க.
3: முகக்கண்ணாடி.
0: முகக்கண்ணாடிய தலையில அணிவோமா?
3: இல்ல இல்ல, எங்க அணியறதுன்னு சொல்றதுக்கு ஒரு இது மாதிரி இக்கணா மாதிரி சொன்னீங்க.
2: அதாவது நீங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது அங்க இங்க புள்ளி கிள்ளி ஏதாவது சேர்த்து சொன்னீங்கன்னா பதில் வந்துடும்.
0: முகக்கண்ணாடியில இது வந்து நெடில் மூணு சொல்லிருந்தேன், அப்ப சொல்லுங்க.
3: நெடில் மூவா மேடம்?
0: ஆமா,
2: முகத்துலதான் இருக்கு அந்த ஒரு உறுப்பும், அதுக்கான கண்ணாடி தான் அது.
0: சூப்பர் சூப்பர், இதுக்கு மேல க்ளூ சொல்ல முடியாது, ஸ்ட்ரைட்டா வார்த்தையே சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
0: அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ, கார்த்திக் பேசுறேன்.
2: வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க?
4: நான் இருக்கேன்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
4: கேளுங்க.
2: ஓகே, உங்களுக்கான எழுத்து, முதல் எழுத்து பூ அப்படின்னு ஆரம்பிக்கும், பூ இருக்கு இல்லையா அது. கடைசி எழுத்து ரூ. மொத்தமே ஐந்து எழுத்துக்கள் தான் இருக்கும். இது வந்து ஒரு வார்த்தை, அதாவது ஒரு தென்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியா குழு குழு சொல்லிட்டேன் நானே கிட்டத்தட்ட வார்த்தைய. பூ லாஸ்டா வந்து கடைசியில வந்து ரூ, அதாவது தென்றல் அப்படின்னு சொல்லிட்டேன் நானே. தென்றல்
0: கிடையாது சொல்லலாம்.
2: முதல் எழுத்து பூ, நெடில் பூ, கடைசி எழுத்து ரூ, வள்ளின ரகரம் அதுல வர ரூ. மொத்தமே ஐந்து எழுத்து தான் இருக்கும். இது வந்து தென்றலை குறிக்கிற ஒரு வார்த்தை.
4: காற்று.
2: ஆனா பூ
0: வரங்கிட்டாரு, நெருங்கிட்டாரு.
2: நீங்களும்
0: கால் பண்ணலாம், விளையாடலாம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்க. சோ நேயர்கள் இணைப்புல வராங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: நீங்க ஏன்
2: மேடம் அப்ப லைன்ல வரல?
0: லைன் தான் கிடைக்காம மிஸ் ஆயிருச்சு. பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஓகே, உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்லவா? அஞ்சு எழுத்து வார்த்தை, சாவுல ஆரம்பிச்சு எண்ணில முடிகிற வார்த்தை.
1: சாவுல ஆரம்பிச்சு
0: இன்
1: மான் வரை இன்னு.
0: ஆமா,
1: ஓகே மேடம்.
0: ஒரு மூணு க்ளூ கொடுக்கணும்னா அழகுன்னு சொல்லலாம், இரவுன்னு சொல்லலாம், ஒளின்னு சொல்லலாம். இதுக்கு மேல வந்து
1: இரவு,
0: இரவு, அழகு
2: எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க.
1: அழகு, இரவு, இன்னும் என்ன சொன்னீங்க?
0: ஒளி.
1: ஒளியா?
2: இன்ல முடியும்,
0: அஞ்சு எழுத்து.
1: எனக்கு குடுக்கும் போது மட்டும்

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10:10 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழ் வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நேயர்கள் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் நேயர் யார் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: உங்களுக்காக
1: ஒரு வார்த்தை மூ.

0: எவ்வளவு கஷ்டமா கொடுக்குறீங்க.
1: இதுவுமே நீங்க வந்து இப்ப போன் எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. நீங்க வந்து பதட்ட மாட்டீங்க பாத்தீங்க கால் அட்டன் பண்ணதும்.
0: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: ஓகே, அடுத்த நேயர்கிட்ட கேப்போமா அப்ப.
0: சரி மேடம், சரி.
2: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேரத்தை போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க?
1: ஓகே, கேட்டு வந்துடலாம். அப்ப நேர்கிட்ட அது மாதிரி சொல்லிடுவோம். நம்ம நேயர் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். சால ஆரம்பிச்சு இன்ல முடியக்கூடியது மொத்தமே 5 எழுத்து தான். அது வந்து இரவு, அழகு அப்படின்னு குறிக்கும் அப்படின்னு கவிதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சோ அதை நீங்க என்ன வார்த்தையா இருக்கும் யோசிச்சுட்டே இருங்க, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
2: பாஞ்சாலங்குறிச்சி படத்துலேருந்து ஆனா அவனா அப்படிங்கிற ஒரு பாட்டு, சுஜாதா அண்ட் கிருஷ்ணராஜோட வாய்ஸ்ல தேவாவோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே
1: சமந்துள்ள

0: நேரம் 10:23 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ கவிதா மற்றும்
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: ஓகே, நேயர்கள் வந்து கால் பண்ணி விளையாடணும்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி
1: கால் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு பாடலுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் குரில் சால தொடங்கக்கூடிய 7 வார்த்தை இன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும், அதாவது 2 சுழி இன்ல முடியும், மொத்தம் 5 எழுத்து தான் இருக்கும். அது அழகை குறிக்கும், ஒளியை குறிக்கும், இரவை குறிக்கும் அப்படின்னு நிறைய க்ளூ கொடுத்துட்டீங்க. அதுக்கான பதில் யார் சொல்றாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: பாட்டாவே
0: பாடிட்டீங்களா?
1: சூப்பர்,
0: சூப்பர், சூப்பர், சூப்பர். நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் வணக்கம.
1: இருவருக்கும்
0: வணக்கம். வணக்கம்.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: வார்த்தையினுடைய முதல் எழுத்து கை.
3: கையா?
1: ஆமா, கை. கடைசி எழுத்து சி.
3: சியா?
1: சி, சி. ஆமா, சிரிப்புன்னு சொல்லும் இல்லையா அந்த சி.
3: ஆமா, ஆமா, கை.
1: மொத்தமே 4 எழுத்து தான் இதுல இருக்கும். என்னன்னு கண்டுபிடிங்க. 2 எழுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, கை, கடைசி சி. இன்னும் நடுவில் 2 எழுத்து தான் இருக்கு.
3: அதாவது குளூ தர
1: முடியுமா? குளூ தரம் நம்ம எல்லார் கையிலயும் இருக்காது.
0: இப்போ உங்க கையில கூட இருக்கு. இதுக்கு மேல
3: கைராசி.
0: கைராசி,
1: கைராசி. 3 எழுத்து எல்லாம் வரும். நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். சரி, ஓகே, அடுத்த நேரிட்ட கேப்போமா? எவ்வளவு ஈஸியான குளூவை விட்டீங்களே. ஓகே, நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். சிந்து நதி பூ படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேட் செட் கோ வித் மீ கவிதா அண்ட்
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: தமிழ்விழி

0: என்ன ஒரு சிரிப்பு
1: இல்ல, என்னுடைய பேரே இத்தனை டைம் நான் இங்க வந்தாதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அத சிரிப்பு வந்துருச்சு.
0: நம்ம பேரை நம்ம தான் சொல்லணும். சரி ஓகே, கேம் குள்ள போயிடலாமா? நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட விளையாடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
2: கலா மேடம்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கேட்டுடலாமா?
0: ஈஸியா தானே, கேட்டுடலாம் கேட்டுடலாம். குரில் பாவல ஆரம்பிச்சு ழீல முடியிறது.
1: குரில் பால் ஆரம்பிச்சு
0: ழகரம் ஆறு எழுத்து வார்த்தை மொத்தமா.
1: இது ஒரு விளையாட்டு, நீங்க கூட விளையாடி இருப்பீங்க. இப்ப கூட கொஞ்ச நேரத்து முன்னாடி விளையாடி இருப்பீங்க.
0: பல்லாங்குழி
1: இப்ப கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி
0: பல்லாங்குழி தான்
1: விளையாடிட்டு. கவிதா மேடம் ரொம்ப நன்றி மேடம். ஓகே நன்றி நன்றி
0: நன்றி நன்றியா. நன்றிமா நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்கமா?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலா பேசுறீங்க, சொல்லுங்கமா. உங்களுக்கான கேம் குள்ள போயிடலாமா?
3: ஆ போலாம் மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை க, குரில் கேவல ஆரம்பிச்சு சீல முடிற வார்த்தை. ஆறு எழுத்து மொத்தமா.
1: வணக்கம்
0: ரெயின்போ.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: திரும்பாக்கம் வனஜா. இருவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான வார்த்தை சொல்லமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: ஆவுல ஆரம்பிச்சு குரில் ஆவுல ஆரம்பிச்சு ஹைல முடியிற வார்த்தை. 9 எழுத்து இருக்கு.
1: கை கை
0: கை கை.
1: ஆல ஆரம்பிச்சு கையில முடியும், மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்கு.
0: 9 எழுத்துக்கள்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா குளூ வந்து கொடுன்னா பள்ளி கல்லூரி எல்லா அலுவலகங்கள்லயுமே வெளியே வந்து இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு பலகைன்னு தெரியுது. அப்ப நீங்க பதில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே.
5: உங்களுக்கான
0: வார்த்தை சொல்லலாமா?
5: உங்க பேர் ஓஎஸ் கவிதா, நேத்து வந்தவங்க பேர் எஸ் ரம்யா.
0: ஓஎஸ் கவிதாவா?
5: ஆமா, நீங்க அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, அதனால ஓஎஸ் கவிதா.
1: இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் பட்ட எல்லாம் வைக்க கூடாதே, பாத்துக்கோங்க. நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
5: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, நெடில் மாவுல ஆரம்பிச்சு டீல முடிற வார்த்தை.
5: எவ்வளவு நடுவுல எழுத்து மேடம்?
0: நடுவுல வந்து ஒரு 4 எழுத்து.
5: எதை பத்தி குறிப்பு?
0: குறிப்பு வந்து இது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. இது வந்து
5: மாடிப்படி வரும்.
0: மாடிப்படி வரும், ஆனா மாடிப்படி கிடையாது.
1: இது வந்து கிராமங்கள்ல பெரும்பாலும் அதிகமா இருக்கும்.
0: ஆனா இப்ப இருக்குதாங்கிறதே தெரியாது.
1: இருக்கு இருக்கு, இப்பவும் இருக்கு, கிராமங்கள்ல இருக்கு. ஜாலியா, அதுவும் ஒரு வகையான வாகனம் தான்.
0: இத வந்து 3 பேர் சேர்ந்தா மட்டும்தான் ஓட்ட முடியும்.
1: ஓட்ட முடியும்னு சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க.
5: அந்த இது சக்கரத்தை ஓட்டுவாங்களா? அந்த வண்டி
0: எது? பனங்கா வண்டியா?
5: இது
0: நடவண்டி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வாழ்க வளத்துடன் சார், வாழ்க வளத்துடன்.
1: உங்களுக்கான வார்த்தை முன்னாடி சொன்னதேதான். முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து டி, மொத்தம் 6 எழுத்து இருக்கும். இது வந்து ஒரு வகையான வாகனம். நம்மளே வாகனம்னு பேர் வச்சுக்கலாம். நெடில் நெடில். இது வந்து கிராமங்கள்ல தான் இருக்கும். நெடில் மா.
0: மா நெடில் மா.
1: மாட்டு வண்டி அப்படின்றது அழகா.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி சார்.
1: மாட்டு வண்டின்னு சொன்னதும்

0: கவிதா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்க மாட்டு வண்டி எல்லாம் ஏறி போயிருக்கீங்களா
1: சின்ன வயசுல?
0: சின்ன வயசுல போயிருக்கீங்க
1: போயிருக்கீங்களா?
0: கண்டிப்பா. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது ஊர்ல தானே, இங்க இருந்து பக்கத்து ஊர்ல தான் ஸ்கூல் போறது. டென்த் வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் இருக்கும், பக்கத்து ஊர்ல தான் டென்த் வரைக்கும் இருக்கும். அதுல மாட்டு வண்டி தான் அந்த ஒரு உப்பு வித்துட்டு வருவாங்க ஒருத்தவங்க. அந்த மாட்டு வண்டி எப்பவுமே அவங்க வந்து ஸ்கூல் பசங்களை ஏத்திட்டு போறதுக்காகவே காலையில வந்தாங்கன்னா ஒரு 8:30 9:00 போல அந்த இடத்துல நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு பசங்க எல்லாரையும் அதான் ஏத்திட்டு, ஏன்னா பசங்க எல்லாருமே நடந்துதான் போவாங்கன்றதுனால பசங்களை ஏத்திட்டு திரும்ப அந்த வண்டி போவோம். அந்த மாட்டு வண்டிக்காகவே நிறைய பேர் வந்து நிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்காலம் வரும் பொழுதுமே மணல் எல்லாம் ஏத்திட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏத்திட்டு காலியா போச்சுன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபுல்லா பசங்க மாட்டு வண்டி தான் ஓடி போயிட்டு அதுல ஏறிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி திருவிழாக்கள் அந்த டைம்ல எல்லாம் அந்த மாட்டு வண்டியில போகக்கூடியது. இப்ப இந்த வார்த்தையை பார்த்ததுமே எனக்கு அந்த நாள் ஞாபகம்
1: எடுத்துட்டே
0: வந்திருக்கேன்.
1: நிகழ்ச்சியில தொடர்ந்து விளையாடுவோம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. ஸோ ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து ஊட்டி மலை பியூட்டி அப்படிங்கிற பாட்டு, இது வந்து தமிழ் விழிக்காக ஸ்பெஷலா
0: வந்துட்டு இருக்கு. 101.4
1: இங்க எல்லாமே சமதோல்.

0: ரெயின்போ எஃப் 101 புள்ளி 4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ,
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலம்.
3: ஓகே ராஜலட்சுமி, உங்களுக்கான வார்த்தை சொல்லமா?
2: சொல்லுங்க.
3: முதல் எழுத்து ஆ, குறில் ஆ. கடைசி எழுத்து நை. நை, மூணு சுழி நை வரும். மொத்தமே வந்து நான்கு எழுத்து தான் இருக்கும். இது வந்து அந்த காலத்துல ஒரு அரசர்களுக்கான ஒரு ஒரு இடமா இது இருக்கும்.
2: அரண்மனை.
3: அரண்மனை இல்லையே. அரண்மனையில இருக்கிற ஒண்ணுதான் அது. அரசர்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்குறோம்?
1: அவங்க ஏதோ இவ்வளவு க்ளூவா கடைசியா கண்டுபிடிச்சிருக்கணும்.
3: ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட கேப்போம், நீங்க யோசிச்சுட்டே இருங்க. நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
4: வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
3: ஓகே நித்யா அம்மா, முன்னாடி சொன்னதேதான், முதல் எழுத்து எனக்கே தெரியும் அப்படிங்கறாங்க. ஓகே சூப்பர் நித்யாமா, நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை போயிடலாமா? குரில் நீல ஆரம்பிச்சு இருள முடிகிற வார்த்தை, புலி வச்ச எழுத்து நீ கிடையாது, குரில் நீ. தன்னகரம்
3: நீ. நீ
5: தானே?
3: ஆமா, நீ. நீல் ஆரம்பிச்சு இருள முடியும். ஆமா, போருக்கு வர இர்ரே தான். மொத்தம் ஏழு எழுத்து இருக்கு.
1: ஏழு எழுத்தா? க்ளூ தானே இது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயம் தண்ணி சம்பந்தப்பட்டது. தண்ணி, தண்ணீர் சம்பந்தப்பட்டது. இதுக்கு மேல
4: கண்டுபிடிச்சிருவோம்.
3: நீர் சேகரிப்பு வராது, அதாவது பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணிய தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை.
4: நிலத்தடி.
1: இது வந்து
3: கவிதா பாத்துட்டே இருக்காங்க. என் வார்த்தைக்கு இப்படி ஏடாகணுமா? க்ளூ கொடுத்து மாட்டேங்கிறீங்க.
1: இது தவறான செயல். நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி.
3: ஆனா உண்மை கரெக்ட் தான். கரெக்ட் தான்,
1: கரெக்ட். வெரி குட், வெரி குட். நன்றிமா, நன்றி.
3: ஆனா உண்மையா கவிதா, இப்ப உங்களுடைய பார்வை எப்படிதான் இருந்தது? வாயா வா.

0: மண்டையா என்ன, நான் சொல்றதுக்கெல்லாம் க்ளூ ஈஸியா கொடுத்துட்டீங்க.
1: ஆமா, நான் கஷ்டப்பட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தா. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமாக பேசுவோம். என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசக்காட்டு பூவே படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே சமத்துள்ள

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 10:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே கவிதா அண்ட்
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: மறுபடியும் சரிப்பா. ஓகே, கேம் விளாண்டு இருக்கோம். தமிழ் வார்த்தையை வச்சு நேயர்கள் வந்து தொடர்ந்து வந்து இருக்காங்க. யார் எங்கிருந்து பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான வார்த்தை போயிடலாமா?
2: சொல்லுங்க.
0: நெடில் வா, ஃபர்ஸ்ட் எடுத்து
2: வா.
0: இல், இல்ல முடியற எழுத்து மொத்தம் நாலு லெட்டர் தான் இருக்கும். அதுல
1: நாலு எழுத்து தான் இருக்கும்.
2: சொல்லுங்க.
1: அதுல மழை, அது வந்து அழகா இருக்கும், நிறத்தை குறிக்கும்,
0: எல்லாருக்கும் மழையை குறிக்கும்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
3: பிரகாஷ் பேசுறேன். வணக்கம்,
1: சொல்லுங்க பிரகாஷ். முன்னாடி சொன்னதே தான் க்ளூ கேட்டிங்களா?
3: வானவில்.
1: வானவில் அப்படிங்கிறது சரியான பதில். நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா சரியா கேக்கல.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் விஜி பேசுறேன்.
1: ஓகே விஜி மேடம், உங்களுக்கான எழுத்து முதல் எழுத்து கா, கடைசி கா, குறில் கா, கடைசி எழுத்து இம். மொத்தமே 5 எழுத்து தான் இருக்கும். நம்ம வந்து இதை எதுக்காகவும் வீணாக்கவே கூடாது இதை அப்படின்னு சொல்லுவாங்க. காசு பணத்தை விட இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நிறைய பேர் இப்போ வந்து இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனால் அது எதுக்காக வச்சிருக்கோங்கிற தெரியாமல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி
4: சொல்லுங்க.
1: கடைசி எழுத்து இம்மு. எல்லார் வீட்லேயும் இருக்கும், உங்கள் வீட்லேயும் இருக்கும். நீங்க எங்க கிளம்புனாலுமே அதை பார்த்துட்டு தான் கிளம்புவோம் எல்லாருமே.
0: இதுக்கு மேல
1: கடிகாரம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி.
1: நிறைவு காலரா வந்து அழகா பதில் சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
0: ஓகே,
1: கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவுல வந்தாச்சு. அழகா வந்து நம்ம கவிதை வந்து அழகழகான வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்து செம்மையா விளையாடினாங்க. என்ன ஒரு புன் சிரிப்பு. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்காக நம்ம நேயர்கள் உங்களை பாராட்டிட்டு இருப்பாங்க. அது அந்த ஒளி எனக்கு
0: கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு கவிதா மட்டும் விடைபெற்றுக்கிறேன்.
1: நான் வந்து திரும்பவும் 11 மணிக்கு சூப்பரான ஒரு டாபிக்ல உங்க எல்லாரும் வந்து திரும்ப சந்திக்கிறேன். கேட்டனே இந்த ரெயின்போ 101.4
0: எங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை

சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். தொடர்புடைய பாடல்கள் எல்லாம் நீங்க பாடணும். அதாவது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு நிலவும் தொடங்கக்கூடிய பாடல் வெண்ணிலவே அப்படின்னு சொல்லிட்டு நிலவு சம்பந்தமான என்ன மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீங்க பாடலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள யார் அதிகமான பாடல்களை பாட போறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் வர இருக்கு. ஜிதின் ராஜ், விக்ரம் பிரபு இருவரோட குரல்ல, மோகன் ராஜோட வரிகள்ல, டீமான் இசையில வாகா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கெடினைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லைண்ணா.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: தெரியுமோ
3: நிலவு சம்பந்தமா அதன பாட்டு பாடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 20 செகண்ட் டைம்.

0: அது பழைய பாட்டு ஒண்ணு, நிலவு ஓடுவான் மொழி விளையாடுதே, அது பழைய பாட்டு. அப்புறம் வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே.
1: ஓகே.
0: அப்புறம் வந்து
1: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: கார்த்திக் பேசலாம்.
1: ஓகே கார்த்திக், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? அண்ணன் தங்கை பாடல்.
2: அண்ணன் தங்கையா? ஓகே, அண்ணன் தங்கை பாடல் பார்த்தீங்கன்னா, ஐயோ
1: ஐயோ இப்படி சொல்லிட்டாரே.
2: எனக்கு
1: வரலையா? ஏதாவது ஒரு பாட்டு, வேலாயுதம் படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு.
3: வளர்ந்து மலராத பாரி மலர் போல, மலர்களை போல் அண்ணன் உறங்குகிறான். அதுக்கு வந்து
1: அண்ணன் தங்கை பாடல் இன்னும் இருக்கு, சொல்லலாமே.
4: ஒண்ணு இருக்குமா? அண்ணன் எங்க அண்ணன், அந்த தளிக்கிறது மண்ண.
1: ஓகே,
4: அண்ணன் என்னடா தம்பி என்னடா,
1: இது வந்து அண்ணன் தம்பி பாடல். சரி,
4: தம்பி பாடல் சரி.
1: ஓகே, நன்றி நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கும் தெரிந்த பாடல்கள்லாம் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்னா, கலந்துக்கணும் அப்படின்னா, கால் பண்ணுங்கள் 298-6-0038 அல்லது 295-2-554 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் நேயர்களோடு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி, மாவீரன் கிட்ட திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் காத்துட்ருக்கு. பூஜா வித்யநாத் இவங்க பாடின பாடல், யுபாரதியோட வரிகளில் டீமான் இசையில் பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது 91.4 எங்கெல்லாமே சமதுள்ளு.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பேசுறீங்க?
1: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மேடம். நான் பாடும் அண்ணன் தங்கச்சி பாட்டு ஒரு பாடு மாறணும் மேடம்.
0: அண்ணன் தங்கச்சி பாடல் பாடுறீங்களா?
1: பாடுறேன் மேடம்.
0: சரி பாடுங்க.
1: ஒரு கோடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. மேடம் இன்னொரு பாட்டு. கொடியில் இரண்டு மலர் உண்டு, மலரில் இரண்டு கனி உண்டு. மேடம் பாசமலர் ஒரு பாட்டு. மலர்ந்து மலராது பாதி மலர் போல் மேடம். போதும் மேடம், நேயர்கள் பேசணும் மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. ஓகே, அவரே வந்து அண்ணன் தங்கச்சி பாட்டே பாடுறாரு, அப்புறம் அவரே போதும் கிளம்பிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், உங்களுக்கு டிவிஎஸ் கண்ணன்.
0: ஓகே கண்ணன், உங்களுக்கான பாடல்

0: வந்து மாதம் தொடர்புடைய பாடல், ஜனவரி பிப்ரவரிலாம் மாதம் அந்த தொடங்குற மாதிரியான பாடல் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட்டு. நீங்க எந்த மாதம் வேணா பாடலாம், தமிழ் மாதங்களையும் எடுத்துக்கலாம், ஆங்கில மாதங்களையும் எடுத்துக்கலாம்.
1: காலங்களில் வசந்தம், மாதங்களில் மாதிரி
0: பாடலாம் பாடலாம்.
1: கை பிறந்தால் மதிவிறக்கும் தங்கமே தங்க அந்த பாட்டு.
0: ஓகே,
1: அப்புறம் சித்திரே தேனு அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருந்து.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து ஆடி மாச கத்தடிக்க வந்து இந்த பாட்டு ஒண்ணு
0: இருக்கு. ஓகே, மூணு பாட்டு.
1: அப்புறம் வந்து ஆவணி திங்கள் அல்லவா இருக்கு,
0: ஆவணி திங்களா மார்கழி திங்களா கண்ணன். ஓகே,
1: அப்புறம் வந்து கார்த்திகை மாசம் ஒரு பாட்டு, கார்த்திகை மாசத்துல ஒரு பாட்டு இருக்கு, கார்த்திகை தீபம் ஒரு கார்த்திகை தீபம் பாட்டு பாட்டு ஒன்று இருக்கு.
0: கார்த்திகை தீபம் என்ன பாட்டு, கார்த்திகை தீபம் மட்டும் சொல்றீங்களே.
1: கார்த்திகை மாதம் பாட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நிறைய இருக்கு. அந்த பாடல் மாதம் சம்பந்தமான பாடல்.
2: மாதமா? மாதங்களில் அவர் மார்கழி.
0: அது அவர் பாடிட்டாரு.
2: மாதமோ மார்கழி ஒரு பாடல் தான்.
0: ஓகே, பதினோரு மணி 24 நிமிடம் ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சின்மை இருவரோட குரல்ல நாமுத்துக்குமார் வரிகள்ல இந்த பாடல் வர இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கேன். உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறதா அர்ச்சி தமிழ் விழி. அதாவது நம்ம சாதாரணமா ஒரு எழுத்து சொல்லியோ ஒரு வார்த்தை சொல்லியோ பாடல் பாடணும் அப்படின்னா நமக்கு நிறைய பாடல் நமக்கு தோணும். ஆனா வந்து ஒரு போட்டின்னு வந்துட்டு அது போன் லைன் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசும்பொழுது அந்த பாட்டு எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆனாலும் அப்படி ஞாபகத்துக்கு வந்து சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சூப்பர். இப்ப வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கிறது பாடல் விளையாட்டு தான். ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையோட தொடர்புடைய பாடல்களை நீங்க பாடணும். கண்ணன் வந்து 5 பாடல் இது வரைக்கும் சொல்லி முதலாவதா இருக்காங்க. நீங்களும் பாடணும் அழைக்க வேண்டிய எண்கள் 298638 அல்லது 295254 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை வானவில்.
2: வானவில், நான் வானவில்லையே பார்த்தேன், அது தேடி தேடியே பார்த்தேன் அந்த பாட்டு.
1: ஓகே,
2: வானவில்ங்கிற
1: ஒரு பாட்டு ரமணன் படத்துல கூட ஒரு பாட்டு இருக்கு.

0: இப்போது.
1: ஓகே ஓகே, ரெண்டு பாட்டு தான் உங்களுக்கு, உங்களுடைய டைம்ல ரெண்டு பாட்டு
0: ஆமாம்,
1: பாடியிருக்கீங்க.
0: எனக்கு ரெண்டு தான் வருது.
1: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தமிழ் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: ஓகே, பெரும்பாக்கத்துல இருந்து வனஜா. உங்களுக்கு வந்து ஊர் பெயர்களை குறிக்கிற மாதிரியான பாடல்.
2: ஊர் பேருங்களா?
1: ஊர் ஊர். ஆமா.
2: ம்,
1: அந்த மாதிரியான பாட்டு.
2: மதுரைக்கு போவாதடி, அது ஒண்ணு.
1: ஓகே.
2: மதுரை மாதிரி குழந்தை வாசோ.
1: ஓகே.
2: திருப்பதி சென்று திரும்பி வந்தா, அந்த பாட்டு ஒண்ணு.
1: ஓகே.
2: அப்புறம் வந்து திருத்தணி போனா திருப்போ, திருப்பதி திருத்தணி திருப்பதியா தெரியல. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வந்து
1: மதுரையில, இன்னொரு பாட்டு வருமே காலைல கூட அந்த பாட்டை போட்டு,
2: திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு, அந்த பாட்டு ஒண்ணு.
1: ஓகே.
2: என்ன
1: பேர் சொன்னீங்க?
2: என்ன
1: பேரு
2: மேடம்?
1: உங்க பேர் என்ன?
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: ஓகே வனஜா மேடம், நீங்க தான் இப்ப வந்து ஆறு பாட்டு சொல்லிருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி.
2: தேங்க்யூ, நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: ஓகே மாலினி தேவி மேம், உங்களுக்கான வார்த்தை சூரியன். சூரியன்.
3: சூரியனா? பாட்டே வராது.
1: நீங்க சொல்லுவீங்க பாருங்க, இப்ப சூரியன் எவ்வளவு பாட்டு சொல்ல போறீங்க?
3: பாட்டே
1: வரலாம், நீங்க ரெண்டு சொல்லிருக்கீங்க, அடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, ரெண்டு பாட்டு உண்மையாவே சூரியன். நன்றி. சூரியன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, இருந்தாலும் ரெண்டு பாட்டு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. மாலினிதேவிக்கு வாழ்த்துக்கள். நேயர்களோட நம்ம தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தாமரையோட வரிகள்ல ஜேம்ஸ் வசந்தனோட இசையில கேட்டினை திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: தொடர்புடைய பாடல்களை நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில வந்து கண்ணன் 5 பாட்டும் வனஜா வந்து 6 பாட்டும் பாடியிருக்காங்க. முதலிடத்துல அடுத்த இடத்துல இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்ட அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கிழக்கு தாம்பரம், ராஜசேகர்.
2: ஓகே.
3: நிலவுல ஒரு 4-5 பாட்டு பாடிட்டுமா?
2: நிலவுல வந்தா சரி. ஓகே. ஆனா வந்து நீங்க ஆல்ரெடி பாட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க போல.
3: அது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிருந்த கடைகள், அதனால எடுத்து வந்திருக்கேன்.
2: சரி ஓகே, பாடுங்க.
3: நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே. ஒண்ணு நிலவே வெண்ணிலவே, வெண்ணில் தாண்டி வருவாயா.
2: ஓகே, அந்த பாட்டு பாடிட்டாங்க. ஓகே,
3: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பா எரிகிறது. அப்புறம் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ. அடி வான்மதி வான்மதி.
2: ஓகே, நன்றி மேடம். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: ஓகே பாபு, உங்களுக்கான வார்த்தை அம்மா.
4: அம்மாங்கிற பேர்ல, அம்மா வந்து தாய், தாய்,
2: தாய், அம்மா, அன்னை, எப்படி வேணாலும் பாடலாம்.
4: அன்னை அப்படி பாட்டு தானே பாடணும் மேடம்?
2: பாட்டு தான், பாட்டு தான்.
4: அம்மா என் சொல்ற அழைக்காத உயிர் இல்லை, அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு மலன் படத்துல. அப்புறம் நியூ படத்துல நல்ல பாட்டு உண்டு மேடம், தாய் இல்லாமல் நான் இல்லை. பாட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை, அது வேற படத்துல உள்ளது.
2: ஓகே.
4: நியூ படத்துல இன்னொரு பாட்டு உண்டு மேடம், அது நல்ல பாட்டு மறந்துட்டேன்.
2: நல்ல பாட்டு, என்ன பாட்டு? ஒரு பாட்டு வரும். அது இல்லையே, ஆசைப்பட்டா நான் வருவீங்கன்னு பார்த்தா
4: போயிட்டீங்க.
2: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம், ஆபிரியிலிருந்து ராணி பேசுறேன்.
2: ஓகே ராணி, உங்களுக்கான வார்த்தை
5: சொல்லுங்க.
2: பூ. பூ, பூ, மலர்.
5: பூவா?
2: ஆமா.
5: பூ பூவா பூச்சிருக்கு, பூ இல்லை 1000 பூ, பூ இல்லை சிறந்த பூ என்ன பூ அன்பு. அப்புறம் பூ, பூ
2: என்ன, ஒரு வேகத்துல போயிட்டு டக்கு நின்னுட்டீங்க.
5: பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே. அப்புறம் பூ, பூக்கள், பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே. அப்புறம் பூ, பூ அது சொல்லிட்டேன், புயிலே சிறந்த பூ என்ன பூ.
2: ஆமா,
6: உங்களுக்கான
2: வார்த்தை வந்து பூ. பூல என்ன மாதிரியான பூ, மலர், தாமரை, ரோஜா எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பாடல்
6: ரோஜா படத்துல, ரோஜா இது பூல பாடலாமா மேடம்?
2: எந்த பூல வேணாலும் பாடலாம்.
6: ரோஜா ரோஜா அந்த பாட்டு ஒண்ணு மேடம்.
2: அப்புறம்
6: மலர், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்.
2: ஓகே, அது தங்கை கண்ண தங்கைக்கு பாடுவீங்க.
6: வளையலிட்டேன் அது ஒண்ணு.
2: ஓகே.
6: அப்புறம் மஞ்சள், மஞ்சள் வெயில். ஐயோ, நிறைய பாட்டு எடுத்து வச்சேன்.
2: நிறைய பாட்டு எடுத்து வச்சிங்களா?
6: ஞாபகம் வர மாட்டேங்குது மேடம்.
2: ஓகே, உங்களுக்கு லைன் கிடைச்ச சந்தோஷம்.
6: மல்லிகையில பாடுமா, பாட்டுமா மேடம்?
2: என்ன பூ வேணாலும் பாடலாம், பாடுங்க.
6: மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா.
2: ஓகே.
6: அப்புறம் மல்லிகை, மல்லிகையே, மல்லிகையே அந்த இந்த படத்துல வரல மேடம் அந்த பாட்டு. தேவியானியும் ரம்பாவும் பாடுவாங்கல்ல மேடம் அந்த பாட்டு.
2: ஓகே ஓகே ஓகே.
6: அப்புறம்
2: ஓகே, 5 பாட்டு சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி விஜய்.
6: தேங்க்யூ மேம்.
2: நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆதவன் திரைப்படத்திலிருந்து உன்னிக்கு

0: 52 நிமிடம் ஆயிற்றுக்கு. உங்களுடன் ட்ரெயின் போன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவாக சில நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேமா.
0: ஓகே தேவிகா, உங்களுக்கான வார்த்தை வந்து விழி.
1: விழியா? ஐயோ, ஒண்ணுதான் தெரியுங்க. இந்த விழியே கதை எழுது.
0: ஓகே.
1: அப்புறம் விழியே விழியே உனக்கு என்ன வேலை, இருந்துட்டு வரவா நாளைக்கு மாலை, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கண்ணால நீ உனது கண்ணை நேற்றோடு காணவில்லை.
0: விழின்னு தொடங்குற பாட்டே நிறைய பாட்டு இருக்கேன்.
2: மணிமாலா,
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? காதல். சொல்லி குடுக்கற மாதிரி இருக்கே.
2: காதல் என்றும் தீபம் ரஜினி பாட்டு மேடம்.
0: ஓகே.
2: காதல் வந்ததும் தண்ணியின் உள்ளம், அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே. அப்புறம் அஞ்சு பாட்டு சொல்லிருக்கீங்க, எவ்வளவு ஈஸியான குடுத்திருக்கேன்.
2: நிமிடம்
0: ஆயிட்டு, நேர்கள் இது வரைக்கும் ரொம்பவே அழகா வந்து விளையாடிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேரா. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வில்லிவாக்கது மீனா பேசுறேங்க.
0: ஓகே மீனா, உங்களுக்கு வந்து அப்பா பாடல்.
3: அப்பாவா? அப்பா அப்பா ஒரு ஒண்ணு சொல்லுங்களேன், கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன்.
0: ஒரு க்ளூ
3: கொடுங்க. அம்மா நிறைய இருக்கு.
0: சிவகார்த்திகேயன் பாட்டு கூட ஒண்ணு இருக்கு.
3: அதுக்குன வரல, புதுசுன வரல.
0: ஓகே
3: அப்பா, சாரி மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. அப்பா பாடல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அட்டன் பண்ணேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து என்ன கூட இப்போ ஒரு பாட்டு வந்து டக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய பாட்டு தெரிஞ்சாலுமே என்னை கேட்கும்பொழுது சொல்கிற நேரம் வந்து நம்ம யோசிப்போம், என்ன பாட்டு என்ன பாட்டு, என்னடா இது வரவே மாட்டேங்குது, தொண்டை வரைக்கும் இருக்குது, வாயில இருக்குது, வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். இருந்தாலும் நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக விளையாடினீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வனஞ்சாவும் மணிமாலாவும் ஆறு பாடல்களை கண்டுபிடிச்சி முதல்ல இருக்காங்க. அடுத்தது கண்ணன், விஜய், தேவிகா இவங்க எல்லாருமே அஞ்சு அஞ்சு பாடல்களை சொல்லி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. எல்லாருமே இதில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுமே வந்து வெற்றி பெற்றவங்க தான். எல்லாருக்குமே வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக வந்தது, ஒரு சிலருக்கு ஈஸியாக வந்தது, அதுவும் நமக்கே தெரியும். ஸோ நிகழ்ச்சியில் நான் இதோட வந்து விடைபெறேன். திரும்பவும் ஒரு சூப்பரான நாள், அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்மொழி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆஹா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. ஹரிஹரன் சித்ரா இருவரோட குரலில் தான் இந்த பாடல் வர இருக்கு. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமந்துள்ளது.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், அதாவது விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் குறித்து. விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் தீவிர ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமாகும். காய்கறி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலை திடீரென உயரும்போது நுகர்வோரை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் கிடைக்கவும் இது உதவுகிறது. இத்திட்டம் சந்தையில் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்து பதுக்கலை தடுத்து செயற்கையான விலை உயர்வை தடுக்கிறது. மாநில அரசுகளுக்கும் மத்திய அமைப்புகளுக்கும் வட்டியில்லா கடனாக இந்த நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாநில அரசுகள் வெளிச்சந்தையில் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் விநியோகிக்க முடியும். பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அழுகக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் இந்த நிதியின் கீழ் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் பதுக்கல்காரர்கள் விலையை செயற்கையாக உயர்த்துவதை தடுக்கிறது. சந்தையில் பொருட்கள் மலிவாக கிடைக்கும் அறுவடை காலங்களில் அரசே நேரடியாக பொருட்களை வாங்கி தாங்கல் இருப்பு, அதாவது பஃபர் ஸ்டாக் அமைக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது விலை வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுத்து அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து சுழற்சி நிதியை, அதாவது ரிவால்விங்

0: பண்டை உருவாக்குகின்றன. பொதுவாக இதன் செலவினங்கள் 50-50 என்ற விகிதத்தில் பகிரப்படுகின்றன. மாநில அரசுகளுக்கும் மத்திய கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நஃபேட், NCCF போன்ற அமைப்புகளுக்கும் சந்தையிலிருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய வட்டியில்லா குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது இத்திட்டம் மத்திய அரசின் PM ஆஷா பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்ற குடை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு இன்னும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு இதற்கென தனியாக விலை நிலைப்படுத்தல் நிதியத்தை உருவாக்கி அதன் மூலதனத்தை ₹100 கோடியாக உயர்த்தியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் நேரடியாக இடைத்தரகர்கள் இன்றி வாங்கப்படுகின்றன. அவை நகர்ப்புறங்களில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மற்றும் நடமாடும் வாகனங்கள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் விற்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் துவரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களின் விலை உயரும் போது தமிழ்நாடு அரசு இந்த நிதியின் மூலம் மானிய விலையில் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கிறது. அழுகக்கூடிய மற்றும் அன்றாட சமையலுக்கு தேவையான முக்கிய 22 அத்தியாவசிய பொருட்கள் இதன் கீழ் கண்காணிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் தற்போதைய சந்தை நிலவரம் மற்றும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ள மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸின் இணையதளத்தை அணுகலாம்.
1: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
2: நான் ரெடி, கிளம்புவோமா?
1: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
2: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
1: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
2: எடுத்துக்கிட்டே சந்தியா.
1: 100-150 கிராம் எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற.
2: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
2: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கயாவது அசமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோ ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
4: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
3: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையா மேடம்?
3: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோக்கள் நேரம் சரியாக 12:06 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். நூற்றி ஒன்று புள்ளி நாளில் நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், ஏன் கூட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: என் கூட வந்து ஹாய் ஸ்நேகிதி தான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஹாய் ஸ்நேகிதியில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு

ரொம்ப சேலஞ்சிங்கான இருந்த தருணம் இது அப்படின்ட்டு. அதாவது நமக்கு வந்து சேலஞ்ச் பண்ண வந்து சுற்றி இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இவங்க கூட வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கே வந்து நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது அப்படின்ட்டு தான் வந்து இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00-38 மற்றும் 2952-0554. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டயல் பண்ணுங்கள் 2986-00-38 மற்றும் 2952-0554. எஸ் ஃபர்ஸ்ட் கலர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகான ஒரு பாடல் வந்து 36 வயதிலே திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, அதை கேட்டு வாங்க. சந்தோஷ் நாராயணோட இசையில் விவேக்குடைய வரிகளில் நான் இல்லை, அவர் வந்து ரிலிக்ஸிஸ் விவேக்கு. லலிதாவுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் திரையன் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூது.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம்

0: ಸ್ನೇಹಿತಿ.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்னேகிதியே. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 12:12 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. ஹாய் ஸ்னேகிதியில நான் உங்க ஆர்ஜி பேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: வணக்கம் ஜெயலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன். என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சுத்தி இருக்கவங்க இவங்களை விட கொஞ்சம் வந்து இதுவா இருக்கணும், அவங்களோட கொஞ்சம் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனா உங்களுக்கு உங்களே நீங்களே வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு தரணும் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டெய்லியுமே காலையில வந்து 5 மணிக்கு எழணும் அப்படின்ட்டு நான் வந்து நினைப்பேன். ஆனா என்னால் அது முடியாது. இப்போ வரைக்கும் அது வந்து என்னால் வந்து முடியாம தான் இருக்கு. 4 மணிக்கு 5 மணிக்கு எழுறது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இந்த சேலஞ்சு தான் நான் என் கூட தான் நான் பண்ணிக்கிறேன் சரிங்களா? அந்த மாதிரி நீங்க உங்களுக்காக பண்ணிக்கிட்ட சேலஞ்சை எப்படி வந்து கடந்து வந்தீங்க, எப்படி அதுலேருந்து வந்து மீண்டு வந்தீங்கன்ற ஏதாவது இன்சிடென்ட் இருக்குங்களா உங்களுக்கு?
2: நான் வீட்டில் 10 கோழி வளர்க்குறேன் வருமானத்துக்கு.
1: ஓகே.
2: இன்னும் 5 கோழி வாங்கிட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், வாங்கி தர தர சொல்லி தரேன் இருக்கா.
1: வருமானத்தை பெருக்கணும் உங்க சேலஞ்சா? வாழ்த்துக்கள். உங்க சேலஞ்சில நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எஸ், அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் கலா மேம், எப்படி இருக்கீங்க? நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்னேர்களே, இன்னைக்கு ஹாய் ஸ்னேகிதியில நம்ம வந்து என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, அதுலேருந்து அந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் எப்படி வந்து வெற்றி பெற்றீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து என் கூட வந்து பகிர்ந்துக்கொள்ள போகிறீங்க. எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008 மற்றும் 2952055. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் சொல்லுங்க. யாரும் வந்து பேசுறீங்க?
3: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வணக்கம் வணக்கம் வித்யா மேம், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணிட்ட ஒரு விஷயம் என்ன, அதுல இருந்து நீங்க வந்து எப்படி வெற்றி பெற்றீங்க சொல்லுங்க.
3: அது என்னோட ஃபிட்னஸ் தான்.
1: ஃபிட்னஸ்? ஓ நைஸ், சொல்லுங்க என்ன பண்ணீங்க
3: நீங்க? என்ன, எப்பவுமே ஐடியல் வெயிட்ல தான் இருப்பேன்.
1: ஓகே.
3: ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படினு நினைப்பந்தவர அத நான் அப்படியே அப்பப்ப ஃபாலோ பண்ணிட்டு விட்டுடுவேன்.
1: ஓகே.
3: ஒரு 1 இயரா தான் இல்ல, நம்ம வந்து ஃபுல்லா ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம இது பண்ணிடணும்.
1: ஓகே.
3: அச்சீவ் பண்ணணும், நல்லா ஃபிட் ஆகணும்.
1: ஓகே.
3: ஹெல்தியா இருக்கணும்னு பிளான் பண்ணி எனக்கே நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். அது டெய்லி ஃபாலோவும் பண்றேன்.
1: ஓ சிறப்பு.
3: ஃபுட்லயும் சரி எக்ஸசைஸ்லயும் எதையுமே நான் அதை விட்டுறது இல்ல.
1: ஓகே ஓகே ஓகே.
3: எனக்கே சேலஞ்ச் பண்ணதாதான் நான் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கேன்.
1: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் மனிதர்கள் வந்து ஒரு 99% பேர் இந்த விஷயத்தை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள்
3: ஃபாலோ பண்ணுற பிரேக் வந்துடும்.
1: எஸ் எஸ் எஸ் எஸ் கண்டிப்பாக
3: கண்டிப்பாக. மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன்.
1: கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து.

0: பண்ணுங்க, தொடர்ந்து வந்து
1: நன்றி.
0: ஃபிட்டா இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. வாழ்த்துக்கள் மேம். நேர்களே, முன்னாடி வித்யா அவங்க வந்து சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலி ஒரு 100க்கு ஒரு 99% ஆன மனிதர்கள் வந்து நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த நல்லா வந்து உடற்பயிற்சி எல்லாமே பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்போம். ஆனால் அது பண்ணுவோமான்னு கேட்டால் வந்து பெரிய டவுட் தான், ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நானே எத்தனையோ டைம் வந்து அதை வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு நாள் போவோம், ரெண்டு நாள் போவோம், ஏன் ஒரு வாரம் கூட போவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு தொடர்ச்சியாக பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேக் ஆகியிருப்போம். ஸோ அதுதான் வந்து பெரிய, அதாவது எனக்கு நானே இது பண்ணிக்கிற ஒரு சேலஞ்சாகவே இருக்கும், எல்லாருக்குமே அதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு நாள் வந்து ஒரு டீ கட் பண்ணுவோம், காஃபி கட் பண்ணுவோம், சுகர் கட் பண்ணுவோம், ஹெல்த்தியாக நல்லா பழங்களாக சாப்பிட்ணும்னு நினைப்போம், ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு வந்து நான் உங்களுக்காக வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். எஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புது பழக்கத்தை வந்து கற்றுக்கணும், ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தொடரணும்னு நினச்சிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 21 நாளைக்கு வந்து அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 22வது நாள் நீங்களே அதை வந்து தேடி போயிடுவீங்க. கண்டிப்பாக இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு உண்மையும் கூட. இந்த 21 நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது வந்து பயங்கர உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து நான் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 21 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 22வது நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாமல் நீங்களே எழுந்திரிச்சிருவீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு முன்னாடியும் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும், நல்லமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட சேலஞ்ச் என்ன, நீங்க என்ன பண்ணீங்க?
2: சார், நான் எனக்கே சவால் விட்டுக்கிட்டதுன்னா, இந்த சின்ன வயசுல தேவாரம் திருவாசகம் தமிழ் வாழ்த்து மாதிரி பாடி இருக்கோம், அதெல்லாம் வந்து முழுசா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆன்லைன்ல ஃப்ரீயா கவர்மெண்ட் அதுல சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு அதுல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு பாடல் பாடி காமிக்கிறாருங்க,
0: மாணிக்க வாசகர் வந்து நேரம் குறைவா இருக்கிறத கருதி வந்து பாடல் வந்து நம்ம அடுத்த இதுல கேட்கலாம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னோட சார்பாக உங்க வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கு. நன்றி,
2: தேங்க்யூ.
0: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதள நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 12:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 9 FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது. என் கூட நீங்க ஹாய் ஸ்நேகிதியை தான் கேட்டிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி வந்து சொல்கிறேன். எஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட வந்து சேலஞ்ச் பண்ணுவோம், பட் ஆனால் நமக்கே சேலஞ்ச் பண்ணிக்கிற ஒரு தருணம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வரதா ரொம்ப வந்து கஷ்டம்னு நினைக்கிறோம். அந்த சேலஞ்சை எதிர்கொண்டு நமக்கு நாமளே வந்து ஒரு விஷயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ், அந்த மாதிரி நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி என் கூட வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் அனுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00-38 மற்றும் 2952-0554. காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க?

0: பேசுறீங்க?
1: வணக்கம்
0: ஹலோ,
1: பா.
0: வணக்கம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: வணக்கம் ராஜேஸ்வரி மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கும்.
0: நலமா இருக்கீங்களா? நலமா நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு
1: சூப்பரா
0: நீங்களே
1: இருக்கோம்.
0: சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, அதை வந்து எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க சொல்லுங்க.
1: எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து, எங்க உறவுக்காரங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் போது ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க இங்க படிக்க வச்சிட போறாங்க பிள்ளைகளை.
0: உறவுக்காரங்கனாலே இது ஒரு பிரச்சனைப்பா. சொல்லுங்க. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம் மேம், உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் தான் பிரச்சனை. சொல்லுங்க.
1: ஆமா, இந்த தையல் மீது இந்த சக்கிரி இல்ல, அதை தாத்து கொடுங்க. அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, 12வது முடிச்ச உடனே அவங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேட்டேன். நீங்க அதாவது இங்க மதுரையில சேர்க்கிறோம், கல்லூரியில சேர்க்கிறோம், நீங்க இந்த இதுக்கு மட்டும் மாசம் இந்த சாப்பாட்டுக்கு உள்ள ரூபா மட்டும் கொடுக்க முடியாது. வசதி அடைச்சவங்க உறவினர்கள்லாம் பெரிய பணக்காரவங்க தான், சாப்பாட்டுக்கு மட்டும் பணம் கொடுங்க. நான் அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிச்ச வேலைகளை பார்க்கும்போது நான் கட்டாயமா அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. நாங்க நீங்க இப்ப முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா இந்த தையல் தொழில தச்சுக்கிட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க, ஏன்னா வீட்டுல போடுங்க,
0: நாங்க
1: தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அப்பதான் அவர் சேலஞ்ச் எனக்குள்ளயே நானே போட்டுக்கிட்டேன்.
0: என்ன சேலஞ்ச் பண்ணீங்க?
1: இவங்க முன்னாடி அல்ல, அவகிட்ட சொல்லல எதுவுமே, ஏன்னா அப்படியெல்லாம் சபதம் போட பெருசா போடக்கூடாது நம்ம யார்ட்டையுமே.
0: ஆனா உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க? நம்ம வந்து தையல் வந்து நம்மளே கத்துக்கிட்டு சொந்த கால நிக்கணும் அப்படின்ட்டா?
1: இல்ல இல்ல, நான் தச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் பிள்ளைகளை டிகிரி படிக்க வைக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்தது. நான் படிக்கல, நான் எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிக்க வைக்க வேணாம், 12வது போகணும்னு சொன்னப்ப எனக்கு உள்ள ஒரு ஜுவால எரிஞ்சிச்சு, ஒரு தீ எரிஞ்சிச்சு. அக்கினி குஞ்சோன்று கண்டேனே அப்படி அங்க வந்து உங்க காட்டினி பாரதியாரோட வரிகள் வந்துச்சு மனதுக்குள்ள. உடனே என்ன செஞ்சேன், நான் படிக்க வச்சிருவேன் எப்படியாவது, நீங்க பணம் கொடுக்கலைனாலும் காசு கூட என் பிள்ளைய படிப்பாங்க, மூணு பொண்ணுவ, அதனால அவங்க கொஞ்சம் இகழ்ச்சியா இருந்தாங்க. நான் படிக்க வச்சு காமிக்கிற பாருங்க, மனசு கூட நினைச்சுக்கிட்டு இங்கேயே உள்ளூர்ல
0: பிள்ளைங்க எல்லாம் இப்ப டிகிரி வாங்கிட்டாங்களா?
1: ஆமா, அவ அரசு பள்ளியில, அரசு பள்ளியில மூத்தவ வந்து இப்போ
0: டீச்சர்.
1: ரெண்டாவது பொண்ணு எம்எஸ்சி யோகா படிச்சு முடிச்சு அங்கேயே கல்லூரியில படிக்க
0: வச்சேன்,
1: யோகா முடிச்சா. மூணாவது பொண்ணு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா, இந்த வருஷம் முடிச்சுட்டு அவ வாலிபால்ல சாம்பியனா இருக்கா. மூணு பேருமே டிகிரி, ரெண்டு மாஸ்டர் டிகிரி படிச்சு வச்சு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரமே, உங்களோட பிள்ளைகளுக்குமே வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சதா சொல்லுங்க. ரொம்ப பிரேவான ஒரு டிசிஷன் இது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இது, பிள்ளைங்களை படிக்க வச்சு வந்து அவங்களோட வாழ்க்கை செட்டில் பண்றது.
1: நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றதை விட, சபதம் செய்யறதை விட
0: ஸ்னேர்களே, அடுத்த காலர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. இளையராஜாவுடைய இசையில, இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய குரலில் விடுதலை திரைப்படுத்தும் வந்து ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான, மெல்ட்டிங்கான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட்ஸ் இது 101.4 எல்லாமே எப்பவுமே சேமதுல.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: डेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கிளப்ல. நான் சரியா 12:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல. நூத்தி ஒன்று புள்ளி நாளில் நீங்கள் கேட்டுருக்கிறது
2: ஹாய் ஸ்நேகிதியே.
1: எஸ் ஹாய் ஸ்நேகிதியே, கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனோட டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 2950-0554. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க?
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.

0: வணக்கம் ராஜலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் மேம். சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்னா அதை வந்து நீங்க எப்படி வந்து எதிர்கொண்டீங்க சொல்லுங்க.
1: சேலஞ்சுன்னு நான் இதை சொல்ல விரும்பல. எனக்கு 70 வயசு ஆகுறதால என்னோட தேவைகள் திருவாரூர் தான் நாங்க போகணும், ஊருக்கு போகணும்னாலும் நானே அது சேலஞ்சுன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எல்லாரும் இருக்கிறாங்க ஆனாலும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. என் வேலைகளையும் நான் பாத்துப்பேன்.
0: ஓகே,
1: வீட்டு வேலையும் சரி, சுத்தப்படுத்துறது, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் பாத்துக்கிறது. ஊருக்கு அந்த மாதிரி ட்ரெயினுக்கு டிக்கெட்ட புக் பண்றனோ இல்ல பஸ் மாதிரி ஏறணும், அத சேலஞ்சா எடுத்துக்காத அத செயல்படுத்திக்கிட்டு வர்றது, அது எனக்கு ஒரு இதா
0: இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு, இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதால அதுக்கு லைன் புடிச்சு பேசுறது, அத மனசுக்கு அத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு.
0: இது இது கொஞ்சம் புதுசா இருக்கு மேம், இது புதுசா இருக்கு. நன்றி, நன்றி மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: ஒரு சேலஞ்ச் மாதிரி
0: தான். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யாரங்க இது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், வணக்கம் சொல்லுங்க மேம். நீங்க உங்களுக்காக பண்ணிக்கிட்ட சேலஞ்சுன்னா அதை நீங்க வந்து எப்படி எதிர்கொண்டீங்க?
2: அது அதாவது யோகா பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிடிப்பதமா காலையில 7 மணி எழும்பி உட்காந்து யோகா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணா உடனே மொத்த தொடக்கத்துல வந்து வெவ்வேறு இதா வரும். காலையில எழுந்தோட பால் கழிக்கணும், இப்படி காப்பணும், அப்படியே வரும். யோகா கான்சென்ட்ரேஷன் பண்ற இது இல்ல. முதல் நாள் அப்படி பிடிச்சது. அப்புறம் ரெண்டாவது நாள் சரி ரிசைட் பண்ணணும், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்றதுனால நல்லா காலெல்லாம் நல்லா ஸ்டிப் ஆக்கி ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு, யோகா மாதிரிலாம் கிடையாது, பெட்ஷீட்டை விரிச்சிட்டு உட்காந்துருந்து மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்ட்டு கண்ணை முடிப்பு அப்படி இருந்தேன்னா என்னென்ன சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது. அப்படி 2-3 நாள் அப்படியே வேஸ்ட் ஆச்சு, யோகா பண்ணவே முடியல. ஆனா 4th day வந்து மெதுவா மெதுவா என்னால
0: யோகா பண்ணுங்க கடைசியா.
2: ஆமா ஆமா, யோகா பண்ண மிந்தி டென்ஷன்ல ஏதாவது கத்துவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், திட்டுவேன், அப்படி பண்ணுவேன். இப்ப வந்து என்னால என்னோட உணர்வுகளை அடக்க முடியுது, அப்படி இல்ல சத்தம் எல்லாம் போட மாட்டேன், அப்படி இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்றது. இந்த பயிற்சி வந்து ரொம்ப நாள் செஞ்ச பிறகு மனசை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்றது கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்குது.
0: ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த கலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுங்க? ஹலோ, வணக்கம். இனிப்பில் இருந்து கட் ஆகிட்டாங்க நினைக்கலாம். எஸ், அடுத்த கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலும் ஸ்டேட் யூனிட் திரும்ப எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுவில்.
3: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
4: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
3: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
3: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
6: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
5: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
6: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
5: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
6: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
5: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: இன்னும் சில நொடிகள் தொடரவிருப்பது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெற்ற

0: பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு. பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே

மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூ யூ சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 12:50 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். நூத்தி ஒன்று புள்ளி நாளில் கேட்டுருக்கீங்க.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: எஸ் 101.4 என் கூட வந்து ஹாய் சினிகேதியை தான் கேட்டிருக்கேன். எஸ் இன்னும் கடைசியாக இந்த ஷோ முடிய வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்குது. நான் முன்னாடி ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி வந்து வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேர்கள்கிட்ட வந்து கேட்டு பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் நீங்கள் உங்களோட தாட்ஸ், உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கணும் நினச்சிங்கன்னா ஃபோன் அனுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952054. நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேம். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, அதை நீங்கள் வந்து எப்படி எதிர்கொண்டீங்க?
2: நான் வந்துங்க ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னா வாக்கிங் போவேன். இங்கிருந்து அண்ணாதான் வாக்கிங் போயிட்டு வருவோம். இப்ப வந்து நடக்க முடியல சார். அதனால 7 வருஷமா ஒரு நாள் கூட தவறாத நான் பெட்ல உட்காந்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி தான் சார் உட்காந்துருக்கேன்.
0: அதுதான் நீங்க உங்களுக்காக பண்ணிக்கிற சேலஞ்ச். அதாவது வாக்கிங் போக முடியலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் ஆது பண்ணிக்கணும் அப்படின்றீங்க இல்லீங்களா?
2: ஆமா சார், எனக்கு வந்து அது பண்ணாதான் சார் உடம்பு கிளீனா இருக்குது. முக்கம் மணி நேரம் உட்காந்து பண்ணா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் என் உடம்பு நல்லது சார்.
0: ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
2: ஆமா சார்.
0: அடுத்த காலையில் இப்போ இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யாரை வந்து பேசுறீங்க? கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னேகிதே, நம்ம

0: இப்போ வந்து ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். காலர்ஸ் யாராக வந்தால் நிறைவு காலராக வந்து அவங்க தான் இருப்பாங்க. எஸ், இந்த ஒரு மணி நேரம் வந்து நேர்கள் கூட பேசின இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்தது. அண்ட் தென் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நாம் நமக்கே சேலஞ்ச் பண்ணிக்கிறது வந்து ஒரு கடினம், அதாவது நம்ம வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி சேலஞ்ச் பண்ணிக்கிறது அது வேறு. பட் ஆனால் நமக்கே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். எஸ், அடுத்த கால இணைப்பில் வராங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடும். வணக்கம், சொல்லுங்கள், யாரைங்க வந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க. நேர்களே, நீங்க சொல்லுங்க, இருக்கீங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து ஐஸ்வர்யா பேசுறேங்க.
0: வணக்கம் வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன?
1: எனக்காக சேலஞ்ச் பண்ண, நான் கார் ஓட்டுவேன் முதல்ல இருந்தே.
0: ஓகே,
1: அப்ப ஒரு கேப்ல கோயம்புத்தூர் வந்துட்டோம், அவங்க சிட்டி டிராபிக்ல ஓட்ட பயந்துட்டு அப்படியே விட்டுட்டா. அப்புறம் கோவிட் வந்தது, சுத்தமா டச்சே இல்லாம போயிடுச்சு.
0: ஓகே,
1: அதுக்கு முன்னாடி நானே எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது டச் இல்லாம போனது, அதுக்கப்புறம் கார் எடுக்கவே ரொம்ப பயம். கார் எடுக்கணும் அப்படின்னாலே கை கால எல்லாம் நடுங்க.
0: நீங்க வந்து சிட்டில ஓட்டுறீங்க இல்லீங்களா?
1: ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல கார் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன், ஒரு ரிலேட்டிவ் கிட்ட ஹெல்ப் கேட்டோம், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து நம்ம கிட்ட கார் இருந்தும் நம்ம இப்படி பயந்துட்டு இருந்து எடுக்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மோட்டிவேஷனா வச்சுட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு யாருமே இல்லாத ரோட்ல எங்க ஃபர்ஸ்ட் ரொம்பவே டச் விட்டுருச்சு. அப்புறம் எங்க ஸ்ட்ரீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நகர்த்தி அப்புறம் ஒரு 6 மணிக்கு மெயின் ரோட்ல எல்லாம் ஓட்டி இப்ப நல்லா ஓட்டி பழகிட்டேன், நல்லா ஓட்டுவேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. எஸ், நேயர்களே, ஹாய்ஸ் நீங்க எழுதிய இந்த ஷோவில் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து என் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ் நடுவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது நான் என்னோட உறவினர்கள்கிட்ட வந்து நான் வந்து உதவி கேட்டேன், ஆனால் அவங்க வந்து பண்ணலை எனக்கு. அதனால் நான் என்னோட 3 குழந்தைங்களையும் வந்து நானே படிக்க வச்சு, ஒருத்தர் வந்து டீச்சராக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து வாலிபால் பிளேயராக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சம்திங் ஏதோ சொன்னாங்க, சாரி நான் அதை மறந்துட்டேன். எஸ், 3 பிள்ளைகளுமே, அதுவும் குறிப்பாக 3 பெண் பிள்ளைகள் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் என்னோட ஒரு தனிப்பட்ட முயற்சினால் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருந்தீங்க. ஸோ தனக்குத்தானே சேலஞ்ச் பண்ணிக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சவாலான விஷயன்றதை தாண்டி எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதன் மூலயமா அது புரிஞ்சுக்கிறோம். எஸ், நேர்களே, நீங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கட்டும். ஏன்னா கலந்து கொண்ட அனைத்து நேர்களுக்கும், கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். எஸ், நானும் இதோட உங்ககிட்டருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. அது போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து உங்களுக்காக ஒரு பாடல் போட்டு போகிறேன். மீண்டும் 2 மணிக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். எஸ், நெற்றிக்கன் திரைப்படத்திலிருந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய இசையில் சித் ஸ்ரீராம் மற்றும் கிரீஷ் இவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் நெற்றிக்கன் திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செவதுலே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது சமீரா பிலிம்ஸ் வழங்கும் என்றென்றும் காதல் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜய், ரம்பா, ரகுவரன், நிழல்கள் ரவி, பானுப்ரியா, ராதா ரவி, எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நாகர். வானொலி வடிவம் ஜே ஜெயா. என்றென்றும் காதல் திரைப்பட ஒலிச்சித்திரம்.
3: ரெடியா? ஓகே. வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பல பிரபலங்களை சந்தித்திருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் சந்திக்கவிருப்பது இளம் வயதில் சாதனை புரிந்துள்ள ஒரு இளம் தொழிலதிபரை. படைக்கின்ற யாவருமே பாரதத்தின் தொழிலாளி, உழைக்கின்ற உத்தமர்கள், ஊர்வோற்றும் உழைப்பாளி. ஈடு இணை இல்லாத கலைக்கேது விலை. இதோ உங்கள் முன் தோன்றுகிறார் இணையில்லா விஜய்.
4: வணக்கம் மிஸ்டர் விஜய்.
5: வணக்கம்.
4: பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. எப்படி ஷிப்பிங் கார்பரேஷன் துறையில இவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு டைரக்டரா இருக்கீங்க?

0: உங்க வெற்றியின் ரகசியம் என்ன?
1: ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னோட வெற்றிக்கு காரணமான பெண்மணி இப்ப என் முன்னால இருக்காங்க.
0: என்னது?
2: நான் உங்களை சொல்லுங்க, டிவி முன்னால உட்காந்து இப்ப இந்த பேட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்.
0: ஓ, அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
1: எங்க, பெண்மணினா உடனே மனைவியா தான் இருக்கணுமா என்ன?
0: சரி, அம்மாவா?
1: இல்ல, எங்க அம்மாவுக்கு மேல எங்க அக்கா. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க.
2: எனக்கு எல்லாமே எங்க அக்கா பூஜா தான்.
0: மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: என்னங்க, டிவில எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க போய் பர்சனல் க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறீங்க?
0: இல்ல, நீங்க யாரை லவ் பண்றீங்களா?
1: ஒரு 10 பேரை லவ் பண்றேங்க.
0: 10 பேரையா?
1: இருங்க, ஒவ்வொருத்தரா சொல்றேன். மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை டாட், மிஸ்டர் சேதுபதி.
3: தேங்க் யூ மை சன்.
4: என் பெரிய அண்ணன் கிருஷ்ணன்.
5: தம்பி, உன் நல்ல எண்ணத்துக்கு நமக்கு வெற்றி வெற்றி வெற்றி தான்.
4: என் பெரிய அண்ணி உமா.
6: தம்பினா தம்பிதான்.
4: என் சின்ன வாசு.
3: ஆக்ஷன்.
4: என் சின்ன கிரிஜா.
7: ஹாய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத.
0: 10 பேர்ல 5 பேர் சொல்லிட்டீங்க, அப்ப மீதி 5 பேர்
1: ஒரு பொண்ணு மேல வைக்கிறது தான் காதலா? ஒரு அம்மா குழந்தை மேல வைக்கிறதும் காதல் தான், குழந்தை அம்மா மேல வைக்கிறதும் காதல் தான், வண்டு பூவை சுத்துறதும் காதல் தான். இவ்வளவு ஏங்க, காதல்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகமே சுத்தாது. உலகெல்லாம் ஒரு சொல், ஒரு சொல்லில் உலகம், அதாங்க காதல்.
0: ப்ளீஸ், ஒன்ஸ் மோர்.
8: சுதந்திர தின குடியேற்ற விழாவிற்கு நமது பள்ளி நிறுவனர் திரு சேதுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.

0: Good morning.
1: Good morning, sir.
0: இந்தியா ஷிப்பிங் கார்பரேஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். போன வருஷம் நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே டாப் டென்ல ஒன்னா இருந்தது. டாப் டென்ல நாம ஒன்னா இருந்தா போதுமா? டென்ல நாம டாப் ஆயிருக்கணும். அதனால சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போறோம். இந்த ஐடியா கொடுத்தது நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் விஜய். சோ இந்த விஷயமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மிஸ்டர் விஜய உங்க ஆசீர்வாதத்தோட சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப போறோம். 1972 நான் ஃபாரின் போய் திரும்பி வந்தப்போ ஒரு குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துட்டு நீ மேல போயிட்ட. இப்போ அவன் வளர்ந்து ஃபாரினுக்கு போக போறான். உனக்கு சந்தோஷம் தானே அமிர்தவல்லி?
2: டாடி, இந்த பிளாஷ்பேக் சொல்ற கெட்ட பழக்கத்தை எப்ப விட போறீங்க? இப்போ உங்க கதை ரொம்ப முக்கியமா?
3: விஜய், கிளைண்ட்டுக்கு டைம் ஆச்சு, புறப்படு.
4: இருங்க, அக்கா வந்துட்டோம்.
3: என்னவா பூஜா, ஸ்கூல்ல ஏதாவது வேலையா இருக்கும், அதனால லேட் ஆகும். நீ புறப்படு.
4: நான் அக்கா வரமே எப்படின்னா கிளம்புறது?
3: ஏ, அக்கா வரலாம், என்னடா செய்வ?
4: நான் ஊருக்கு போக மாட்டேன்.
3: என்னவா பல்லு வளர்க்கறதுல இருந்து பிசினஸ் ஃபாரின் போற வரைக்கும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நல்ல பாப்பா. அடா, வாங்க பிரின்சிபல் மேடம்.
5: சாரி சாரி சாரி.
3: என்ன பிரின்சிபல், பங்க்சுவாலிட்டி எல்லாம் இருக்கணும்.
5: சாரி டா கண்டா, டிராஃபிக்ல மாட்டிட்டேன்.
4: பரவாயில்ல அக்கா.
5: விஷ் யூ ஹாப்பி ஜர்னி, ஆல் தி பெஸ்ட்.
4: தேங்க் யூ.
6: இந்த சபாபதி உங்க கூட வந்தான்னா மத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னால மட்டும்தான் வரும். பாஸ் இந்த பக்கம் ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அப்படியே போயிருவோம்.
7: Welcome, welcome, Mr. Vijay. I'm Nagraj.
4: Hello.
7: He is my cousin brother, Shekhar.
4: Yeah, I just met him in the airport.
7: Oh. He's...
6: உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது, நானே அறிமுகமாயிட்டேன்
7: சார். She is my wife, Rahini.
8: Hello.
4: வணக்கம்.
8: அப்பா, இது மாதிரி வணக்கம் கேட்டு எவ்வளோ வருஷமாச்சு.
6: ஏன் அடிக்கடி கேட்கலாமே, நீங்க வணக்கம் சொன்னீங்கன்னா பதிலுக்கு உங்க ஹஸ்பண்ட் வணக்கம் சொல்லிட்டு போறாரு.
9: வந்த கெஸ்ட் வெளியே நிக்க வச்சு பேசி அனுப்பிச்சிடலன்னு பாக்குறியா?
7: Hey, I'm sorry டா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரிஜினல் தமிழ் பாக்குறதுனால அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். Please come in, please come, Mr. Vijay. Please. Mr. Vijay, meet Mr. Magesh.
10: Hello.
7: My personal security. உங்களை ஹில்டன் ஹோட்டல் தங்க வைக்கலாம் சேகர் சொன்னா. நான் தான் உங்களை இங்கே தங்க வைக்கிறதா டிசைட் பண்ணேன். உங்களை கேட்காம டிசைட் பண்ணதுக்கு ஐம் சாரி.
10: நோ நோ நோ நோ, நான் பிறந்ததுலேருந்தே ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்தவன். நான் எப்படி ஹோட்டலில் தனியாக தங்க போறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ்
7: சொல்லணும். ஸோ நைஸ்
9: ஆஃப் நாகராஜ். விஜய், நம்ம கெஸ்ட் ரூமில் தங்கட்டும்.
8: சேகர், கெஸ்ட் ரூம் ஒன்றும் ரெடி ஆகலை, அதை வரைக்கும் விஜய் மெனு ரூம்லேயே தாங்கலாமே.
7: குட் ஐடியா,
9: வாங்க

0: விஜய், இதுதான் நீங்க தங்க போற ரூம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதோ தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன்
1: பண்ணிருங்க. ஓகே.
0: நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு சைட் சீயிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 8 மணிக்கு இந்த கோப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மீட் பண்றோம். ஓகே
1: ஓகே,
0: குட் நைட்.
1: சபாபதி, இந்த மீனு மீனு சொல்றாங்களே, யாரு இந்த மீனு? ஆமா, இது நாகராஜ் சாரோட பொண்ணா?
2: பொண்ணா சார், என்ன பேசுறீங்க? நாகராஜ் சாருடைய

0: என்ன பேசுறீங்க? நாகராஜ் சாருடைய ஒரே தங்கச்சி.
1: Hey mister, why did you click me?
2: No, you see like
1: yes, I saw.
2: Madam, you see like I
1: Yes, I saw.
2: I mean, I was clicking this flower and this flower came in between.
1: What?
2: No. You came in between. Not my mistake.
1: Don't repeat it again. Okay? Idiot, stupid nonsense. Hey mister. Why are you chasing me?
2: What? I came to this departmental store.
1: No, I'm watching you. Since 15 minutes you're chasing me, huh?
2: Sadam podi.
1: Yenada? Diya. Yaarida ni? எந்த ஊருடா? யார பாத்துடா டீனு சொன்னடா? உன்னை பார்த்து எத்தனை தடவை நான் டா போடுவேன் தெரியுமாடா?
2: இதோடா நம்ம ஊரு. உனக்கு தமிழ் தெரியுமா?
1: தமிழ் மட்டும் இல்ல, எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், டச் தெரியும், இட்டாலியன் தெரியும், ஜெர்மன் தெரியும், சுவிஸ் கூட தெரியும். ஒரு மாதிரி ரோட் சைடு ரோமியோக்களை திட்டத்துக்குன்னு இதெல்லாம் கத்து வச்சிருக்கேன்.
2: ரோட் சைடு ரோமியோ யாரு?
1: நீதான். இனிமே என்ன சேஸ் பண்ண போலீஸ கூப்பிடுவேன். Idiot, stupid, nonsense.
3: $500
1: $500.
2: அழகான பொண்ணு அர்த்தம். உன்னை பார்த்த யாரடி நீ பிசாசுன்னு வேணா பாடலாம். இந்த மூணு வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறா தானே? இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது உனக்கு இங்கிலீஷ்ல?
1: Bloody fool.
2: பரவாயில்லையே, நாலாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, யோசிச்சு யோசிச்சு பேசுறியே. இங்கிலீஷ தமிழ் மீடியம்ல படிச்சா நீ?
1: யூ
2: ஓகே, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. பைசா எல்லாம் வந்துட்டேன், எந்த திங்ஸும் வாங்க முடியல. நான் வாங்கின திங்ஸ் யாவது பார்த்து சந்தோஷப்படு. See my bunny என்னது துவைக்காமலே சுருங்கிருச்சு. ஐயோ, இதுல எப்படி ஏன் பைக்குள்ள வந்தது? ஓ திருடி, எல்லாத்தையும் தூக்கி ஏன் பாக்கல போட்டியா நீ?
1: யார பாத்து திருடிங்க? நீதான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து, மிஸ், நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜொல்ல விடுவீங்க. நாங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். அதுக்கு நீங்க உடனே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோமோ இல்லையோ இமீடியட்டா நாளைக்கு எங்க மீட் பண்ண போறோம்னு டேட்டிங் கேப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா?
2: நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப அழகா இருக்க. ஐ திங்க் ஐ லவ் யூ. நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க.
1: ஹே மிஸ்டர், இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாத, என்கிட்ட விளையாடாத.
2: மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க.
1: ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம். இடியட்.
2: அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அது இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ.
1: எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி, டாக்ஸி.
2: கையில காசு இல்ல, இல்ல டாக்ஸி வேற. பாவம் டாக்ஸிக்காரன்.
1: சரிதா போடா.
2: சரிதா போடி.
1: என்ன
4: ரவுடி பேசிட்டு இருக்க? சாரி கேளு.
1: அண்ணா,
4: இவர் தான் விஜய், இந்தியால இருந்து வந்திருக்கிற கெஸ்ட். நம்ம கூட தான் தங்க போறாரு. என்ன நினைப்பார் நம்மள பத்தி?
5: வரவங்க எல்லாம் கடிக்கிறதே வாடிக்கை வச்சிருக்காங்க
4: நினைக்கிறேன். சரி சாரி கேளு, நல்லா கேளு மீனு.
1: சாரி சாரி சாரி.
6: தட்ஸ் குட். மிஸ் விஜய், இவ யார் தெரியுதா? என்னோட ஒரே சிஸ்டர் மீனாட்சி.

0: சாரி விஜய், மீனும் நல்லா பொண்ணுதான். ஆனா உங்க அண்ணாதான் அவருக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு.
1: சாரி விஜய், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நான் தான். கரெக்டா 8 மணிக்கு நான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்காது. கடி பலமோ?
2: இல்ல சார், பரவாயில்ல.
3: கிரேட் இன்சல்ட், வெரி கிரேட் இன்சல்ட்.
4: ஒரு பொண்ணு கிச்சன் ரூமுக்கு வர்றதே இன்சல்ட்டா ஃபீல் பண்றதா? எதுக்கு ரச மாதிரி குதிக்கிற? என்னாச்சு உனக்கு?
3: என்ன என்ன ஆகணும்? நான் லைஃப்ல யார்கிட்டயும் சாரி கேட்டிருக்கேனா?
4: சாச்சா, நீ சாரி கட்டி நானே பார்த்தது இல்ல.
3: ஃபூல், இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆறான்னு பாரு.
4: ஏன் அவரை சாரி கட்டி விட சொல்ல போறியா?
3: அந்த விஜய் சைவோன்னு தானே சொன்னா?
4: ஆமா, என்ன கட் பண்ணி மனுஷ ஃபரை போட்டு கொடுக்க போறியா?
3: நீ பாவம், அந்த மாதிரி குதிக்கிற ஒரு தவளை பீஸ் பீஸா கட் பண்ணி அத சூப் வச்சு வெஜிடேரியன் சூப்னு கொடுக்க போறேன். இந்த தவளையை சூப் வச்சு விஜய் பையனுக்கு கொடுத்தா ஹெப்டி இருக்கும்.
4: எப்படி இருக்கும்? பாஸ்போர்ட் ஏர்போர்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தவளை சூப்பை குடிச்சிட்டு தாவி தாவியே அவர் இந்தியாவுக்கு போயிருவாரு.
5: விஜய், கையில வலி எப்படி இருக்கு?
2: மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கையிலயும் ஒரு கடி கடிச்சிட்டனா ரெண்டு கையிலும் வலி பேலன்ஸ் ஆயிடும்.
1: என்ன விஜய்க்கு சூப் வைக்கலையா?
3: அவரது சைவம் ஆச்சே, மிக்ஸ் ஆயிட கூட இருந்தா அவருக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன்.
1: வெரி குட், வெரி குட்.
5: மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலி பத்தி ஒன்னு சொல்லியே.
2: நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி சார், கூட்டு குடும்பம்.
5: இஸ் இட் இந்த செஞ்சுரியில ஜாயின்ட் ஃபேமிலியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
2: எங்க அப்பா, என்னோட ரெண்டு அண்ணங்க, அண்ணிங்க, எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா, மொத்தம் 10 பேரு.
3: 10 பேரா? அது எங்க அப்பா? அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா?
1: மீனு, இடியட் மாதிரி பேசாத. சாரி விஜய், அவ இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் கல்ச்சர் தெரியாம போயிடுச்சு. ஐம் சாரி.
3: உங்களுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் சாப்பிடுங்க.
5: சூப். அம்மா, யார் சூப் வச்சது? நீயா?
4: இன்னைக்கு மேடம் சூப் வைக்கல. உண்மையிலேயே இன்னைக்கு சூப் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா?
2: அப்ப யாரு?
4: எது? எங்க மீன் சூப் வச்சதுன்னு சொல்றீங்களா? மீனும் சூப் வைக்கல. மீனுக்கு சூப் வைக்க தெரியாது. சூப் வச்சா மீன் குடிக்கும் இல்லையா? மீனும் சவள குடிக்கிறது சூப் சுடுதுன்னு சூப் சாப்பிடுங்கம்மா.
3: சாப்பிடுங்க.
2: ஸ்பெஷல் சூப் சூப்பரா?
5: மிஸ்டர் விஜய், வந்த பிசினஸ் முடிஞ்சு போச்சு, உடனே ஊர் கிளம்பாம நீங்க ஒரு வாரம் எங்க வீட்டு தங்கிக்கணும். ஓகே
2: ஓகே. பிளஷர்.
3: அண்ணா, நீ ஷாப்பிங் கார் வந்த வந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கார் எடுத்து போயிட்டாங்க. உன் போட் கார் வேணும். கி,
5: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மிஸ்டர் விஜய், நானும் என் ஒய்ஃப் கனடாக்கு பிசினஸ் விஷயம் போறோம். திரும்பி வர 2-3 நாள் ஆகும். சேகர், நான் இல்லாத இருக்கிறப்போ விஜய்க்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நீயும் மீனுவும் விஜய கம்ப்ளீட்டா யூரோப் ஃபுல்லா சுத்தி காட்டுறீங்க. ஓகே மீனு?
3: ஐ வோன்ட் கோ.
5: ஓ
1: ஹேய் மீனு, விஜய் மேல இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் தீரலையா? நீ அவரை கடிச்ச, அதுக்கு பதில் அவர் உனக்கு தவளை சூப் மாத்தி கொடுத்துட்டாரு. டிட் ஃபார் டாட் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப அவர் நம்ம கெஸ்ட், அவரை கவனிச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகேயா? ஓகேயா?
3: ஓகே.
5: ஓ, தட்ஸ் கிரேட், ஷீ இஸ் குட்.
2: கேவலமா பேசுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்ன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க இதுக்கு வாழ்த்து வேற பெருமையா.
3: ஹே, என்ன டல் ஆயிட்டே?
0: இல்ல, எனக்கு முதல் முதல்ல நல்லது கெட்டது எதுனா புரிய வச்சுட்டாரு. யார் அவர்? உங்க பாய்ஃப்ரெண்டா?
3: ஓ நோ, ஹீ இஸ் மை கெஸ்ட்.
0: எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அ வெரி நைஸ் ஜென்டில்மேன், பாய்.
1: என்ன விஷயம்?
5: ஒண்ணும் இல்ல, கனடா வந்ததுல இருந்து என் வைஃப் ராகினி விஜய் பத்தி ஒரே புலம்பல். அஃப்கோர்ஸ் விஜய் சீம்ஸ் டு பி எ குட் பாய். மீனுக்கு இந்த ஜோடி விஜய் தான் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற?
1: எப்படி நான் நினைச்சதே நீங்களும் நினைச்சிருக்கீங்க.
5: ஆமா, நம்ம விஜய் ஃபேமிலி பத்தி விசாரிச்சியா?
1: எக்ஸலன்ட் ஃபேமிலி.
5: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
1: நீ ஒன்று பண்றியா, பிசினஸ் கொலாபரேஷன் நீ பாத்துக்கோ, ஃபேமிலி கொலாபரேஷன் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா?
5: இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க?

0: நினைக்கிறேன்
1: Many, many happy returns of the day.
2: Hi.
3: Happy birthday to you.
2: Thank you, Anna. Thanks, Anni.
1: உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானும் அண்ணியும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கோம்.
0: மீனு, பர்த்டே நைட்டு சொல்லவே இல்லை. Wish you happy birthday.
2: Thank you.
0: சொல்லி இந்த ஏதாவது gift கொடுத்துருப்பேன்ல?
2: No, no. நீங்க ஒன்று எனக்கு gift தருவேனா? நீங்க என் வீட்டுக்கு வந்த guest. நான் தான் உங்களுக்கு gift தரணும்.
1: மீனு, என்ன பண்ற நீ? மீனு. ஏய். மீனு. ஐயோ,
0: என்ன சார் உங்க சிஸ்டர் எனக்கு மோதிரம் போட்டாங்க?
2: ஏ மோதிரம் போட்டா என்ன தப்பு?
0: ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு மோதிரம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா?
2: என்ன அர்த்தம்
0: சொல்லுங்க சார்.
2: என்ன அர்த்தம் நீ?
3: உங்க அண்ணனை கேளு.
2: என்ன அர்த்தம்னா? நீங்களா சொல்லுங்க. நான் என்ன அர்த்தம்?
4: ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மோதிரம் போட்டா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம்.
2: எழுந்துட்டு போட்டுமே, எனக்கே நடக்க தானே போகுது. அதை இன்னைக்கு அட்வான்ஸா போட்டுட்டேன்.
1: ஓகே மிஸ்டர் விஜய், நீங்க இன்னைக்கு தான் இந்தியா போறீங்க?
0: ஆமா சார்.
1: உங்க திங்ஸ் எல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் மீனோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியால இருந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா விஷயம் பேசணும். சோ மேக் இட் ஃப்ரீ ஈவினிங்.
0: ஓகே
1: பை.
2: சீ யூ. அண்ணா, எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுக்க
1: போறீங்க? சர்ப்ரைஸ். ஓகே. யா.
2: ஓகே. விஜய், எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா?
0: என்ன வேணாலும் கேளு.
2: ப்ராமிஸ்?
0: ப்ராமிஸ்.
2: அப்போ இன்னைக்கு இந்தியா போறதை விட்டுட்டு 1 week கழிச்சு தான் போகணும்.
0: எனக்கு மட்டும் நான் உன்னை விட்டு போகணும்னு ஆசை. உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி. சாரி மீனு, நான் கண்டிப்பா போயே ஆகணும்.
1: How's the place?
5: Beautiful view, sir.
1: இதுக்கு பேர் லக்ஸரி லைனா? இந்த மாதிரி 12 கிட்ட. And I have 3 ships. மூணு கப்பல். Can you see the place? Greenery பாருங்க. அது பக்கத்துல 12 acres of grape garden. That's mine.
5: Oh, see.
1: அது மட்டும் இல்ல. London, France, Switzerland, lot of properties, lot of business I have. என்ன சொன்னேன்?
0: எல்லா இடத்துலயும் properties, business இருக்குன்னு சொன்னீங்க.
1: You know something, Mr. Vijay. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. Everything. But only one thing. குழந்தை மட்டும் கொடுக்கல. அது மட்டும் தான் இல்லை. பட் அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. என் தங்கச்சி மீனுவ என் குழந்தை மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்?
0: மீனுவ உங்க மகளா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க.
1: மிஸ்டர் விஜய், ஒவ்வொரு வருஷமும் மீனுவோட பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பேன். கார்ஸ், லேண்ட் போட்ஸ், காஸ்ட்லி டைமண்ட்ஸ், இந்த மாதிரி. இன்னைக்கு அவ பர்த்டே. இந்த வருஷமும் ஒரு டிஃப்ரெண்ட் கிஃப்ட், காலம் பூரா அவ கூடியே இருக்கிற மாதிரி வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொன்னேன்?
0: மீனுக்கு ஏதோ நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க.
1: ஐ மீன் மீனுவுக்கு மாப்பிள்ளை, ஹஸ்பண்ட், அதுவும் இந்தியன் மாப்பிள்ளை. ஹவுஸ் இட் இந்தியன் மாப்பிள்ளை. மிஸ்டர் விஜய், என்னோட ஆசை என்ன தெரியல, என் தங்கச்சிக்கு வரப்போற மாப்பிள்ளை இந்த கண்ட்ரிலேயே தங்கிடும். என் பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் தங்கச்சிக்கு நல்ல பார்ட்னரா இருக்கும். முக்கியமா சொல்ல போனா என் தங்கச்சியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ விருப்பப்படி எல்லாம் நடக்கும். மொத்தத்துல இந்தியால ஏதோ சொல்லுவாங்களே இந்த வீட்டு மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். அது புரிஞ்சுதா? மீனுக்கு மாப்பிள்ளையா? என்னோட என்டையர் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தானே. ஹி கேன் என்ஜாய் தி லைஃப் லைக் எனிதிங். புரிஞ்சுதா?
0: நல்லா புரிஞ்சுது.
1: I know. You will understand very well because you are a brilliant boy.
0: But one thing, sir.
1: Tell me.
0: எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்தியால எவனும் கிடைக்க மாட்டான்.
1: ஏன் கிடைக்க மாட்டான்?
0: நினைக்கிற மாதிரி பணத்துக்காகவோ இல்ல இந்த ஃபாரின் சொகத்துக்காகவோ பிறந்த நாடு, வளர்ந்த வீடு, குடும்பம், பழங்கின மனுஷங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வர மாதிரி இந்தியால எவனும் இல்ல சார்.
5: வேணாம் பண்ணுங்களேன், எனக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுங்க. எவனாலும் ஒரு நாள் எழுச்சி வாங்கி கிடைக்க மாட்டானா
1: என்ன? விஜய்,
5: சாரி சாரி சாரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் இனிமேல் தான் போய் எல்லா திங்ஸும் பேக் பண்ணோம். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்தியா போனவொன்னே முதல் வேலையா எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுத்தேன்.
1: மிஸ்டர் விஜய், இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் உங்களை பத்தி தான்.
5: என்ன பத்தி?

0: எஸ்
1: ஓ மை காட் இல்ல என்ன பத்தி பேசிட்டீங்க ஐயோ எனக்கு தெரியலையே
0: சாரி சார்
1: உங்களோட தங்கச்சி பர்த்டே பிரசன்டேஷனா கொடுக்க நான் ஒன்னும் ஷாப்ல வாங்குற பொருள் இல்ல மிஸ்டர் நாகராஜ் இந்தியா பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க என்ன வேர்வை கும்பல் வறுமை அது இது அது இதுன்னு என்னோட லிஸ்டே வேற குடும்பம் பாசம் அன்பு நட்பு கௌரவம் பந்தம் இப்படி நிறைய அடுக்கிட்டே போலாம் என்ன சொன்ன இந்தியாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறீங்களே இங்க மட்டும் அப்படி என்ன இருக்கு பணத்தை தவிர என்ன இருக்கு பாசம் இருக்க பண்பாடு இருக்க நினைச்சா கல்யாணம் நினைச்சா டிவோர்ஸ் எனக்கு தெரியல அதனால கேட்கறேன் இந்த நாட்டில் இருக்கிற உங்களோட நான் பிசினஸ் சைன் பண்ண பாருங்க அது என்ன கேவலமான ஜஸ்ட் கேன்சல் மை அக்ரிமெண்ட் என்ன சொன்னீங்க பிச்சைக்கார நாடு அந்த பிச்சைக்கார நாடு கொடுத்த படிப்பு வச்சுக்கிட்டு தான் இங்க நீங்க கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் சார் சுவிட்சர்லாந்து ஸ்னோல ஸ்கேட்டிங் ஆடுறதை விட நம்ம ஊர் கிராமத்துல கில்லி ஆடுறதுல ஒரு சுகம் இருக்கு தெரியுமா அதை நீங்க மறந்துட்டீங்க நான் மறக்கலாம் வர
2: என்ன உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ உங்க அம்மா அப்பா சாகும் போது மீனுக்கு 5 வயசு மீனுவை எங்கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போனாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போல ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பிசினஸ் மேன் நல்ல வேலை வந்தா தங்கச்சியும் வித்துருவேன்னு உனக்கு வியாபாரம் மட்டும்தான் தெரியும் நாகராஜ் வாழ்க்கைய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது மீனு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துல யாரும் பங்கு போட்டுற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம தனியா இருக்க இக்கியாட் அவ சந்தோஷத்துல யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இன்க்ளூடிங் யூ
3: குடுங்க இதெல்லாம் இப்பவே நான் பிராக்டீஸ் பண்ணிக்கதான் நல்லது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றல நீ பேசாம உட்காரு நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹேய் என்ன டல்லா இருக்க ஓ உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நீ ஊருக்கு போயிட்டா அப்படியே என்ன மிஸ் பண்ணிடுவேன் ஃபீல் பண்ற எங்க போயிட போற ஆஃப்டர் ஆல் இந்தியாக்கு தானே என் நினைப்பு வந்தா நெக்ஸ்ட் ஃபிளைட் புடிச்சு இங்க வந்துரு இல்ல எனக்கு ஒரு போன் பண்ணு நானே அங்க வந்துடுறேன்
4: இல்ல எனக்கு இனிமே இங்க வர வேண்டிய வேலை இல்ல I have no business here.
3: நீ பிசினஸ் சொல்றியா? நான் பயந்தே போயிட்டேன். நம்ம மேட்டர் பத்தி தான் சொல்றியோன்னு.
4: நான் அதையும் சேர்த்து தான் சொன்னேன்.
3: விஜய்.
4: சாரி, விட்டுடு.
3: விட்டுனா?
4: எல்லாத்தையும் விட்டுடு.
3: நீ போறதுக்கு கூட நான் வருத்தப்படல. ஆனா நீ போற விதத்தை பார்த்தாதான். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறேன். என்னடா இவ தனத்தனன் பேசுறாளன்னு பாக்குறீங்களா? உங்க பாஷையில சொல்ல போனா நான் ஒரு ஃபூல் ஆனா இப்ப இந்த விஷயத்த நான் உன்கிட்ட கேட்கலன்னா வாழ்நாள் பூரா நான் ஃபூல் ஆயிடுவேன் விஜய் என்னோட பழகின இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ என்ன லவ் பண்ணல சரி ஒரு நாள் வேண்டாம் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் 1 செகண்ட் நோ நீ போய் சொல்ற லயோ
2: என்ன
3: மிஸ் பண்ண சொல்லுங்க
2: என்ன இங்க வந்து உட்கார்ந்து அண்ணா சொன்னா கேப்பல்ல நல்ல பொண்ணு தான நீ
3: நோ நான் நல்ல பொண்ணு இல்ல ஐ அம் எ பேட் கேர்ள் அண்ட் ஐ அம் லக்கி கேர்ள் ஆல்சோ என்ன யாருக்கும் பிடிக்கல நான் யாரெல்லாம் விரும்பறேனோ அவங்க எல்லாரும் என்ன விட்டு போயிடுறாங்க அம்மா அப்பா இப்போ இந்த விஜய்
5: சாரி மா விஜய் உன்னை விட்டு போறது காரணமே நான் தான் தப்பு என் பேர்ல தான்

0: ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
1: சாரி எல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்ல, பேசாம நான் சொன்னதை செய்.
2: நாளைக்கு நீயும் நானும் மெட்ராஸ் போக போறோம், உன் லவரை மீட் பண்ண போறோம். ஆர் யூ ஹாப்பி?
0: சேகர் இனிமேல் என்னென்ன பண்ணணுமோ அதில் நீயே பார்த்துக்க.
2: ஓகே,
0: நான் எப்போ மெட்ராஸ் வரணும்னு ஃபோன் பண்ண, உடனே அடுத்த ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வந்துடுறேன்.
2: ரைட்.
0: அப்புறம் என்னோட பர்சனல் ரூம் சாவி இந்தியன் கரன்சி வச்சிருக்கேன், செலவுக்கு எடுத்துக்க. ஓகே
2: ஓகே.
0: ஆர் யூ ஹாப்பி?
2: மீனு, அந்த லேபர் காலனியை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு பார்க்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு.
4: ஒன்னாதான் உட்காந்துருக்கோம், ஆனா தனித்தனி தட்டு தானே,
3: நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா விஜய், என்னாச்சு உனக்கு? சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த பிறகு டல்லாவே இருக்கிற?
5: சித்தப்பா ஏன் டல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியுமே.
6: என்ன தெரியும்
5: சித்தப்பா? இதனால தானே.
6: எங்க நேத்து
5: உங்க தலைகாணி கடையில இருந்து?
7: சூப்பர் ஹீரோயின் விஜய் கிட்ட படத்துக்கு கேட்டிருந்தேன்,
4: பாக்க விட மாட்டேன்.
3: எங்க காட்டு
5: மாமா? ரொம்ப அழகா இருக்கல மாமா, யார் இந்த பொண்ணு?
8: ஹலோ
9: ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேன். அங்க மீனாட்சி கிட்ட பேச முடியுமா?
8: ஐயோ கிரேட், மேடம், நான் மீனாட்சி தான் பேசுறேன்.
9: ஓ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா?
8: என்ன நீங்க போன் பண்ணிருக்கீங்களே?
9: மீனாட்சி, நான் உன்னை கேக்குறேன், மறைக்காம சொல்லணும்.
8: கேளுங்க.
9: விஜய நீ விரும்புறியா?
8: ஐ லவ் ஹிம். ஆனா விஜய் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரே.
9: அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனும் உன்னை லவ் பண்றான். மீனாட்சி, நீ என்ன பண்ற? முதல்ல இந்தியாவுக்கு கிளம்பி வர.
2: My first love, Pooja.
10: Shekhar.
2: Ah.
10: Let's go. It's getting late.
2: Oh, yes. Meenu, ready,
10: yeah? Yeah.
4: வீட்டுக்குறேன்.
8: உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன்.
4: நீ
3: பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி.
4: இதுவும் நல்லதான் இருக்கு, இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்பா, ஃபேஷன் இதான்.
3: வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படிதான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக ரெண்டு பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே, தேங்க்யூ.
8: உங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்ல. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட போன மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களா?
3: என்ன என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது?
4: நீங்க பாட்டு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இந்த பையனுக்கு பாட்டு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க.
3: என்ன டெஸ்ட் அப்பா? சமையல் டெஸ்ட் தான். மீனு, உனக்கு கிச்சன்ல
8: என்னென்ன தெரியும்? கிச்சன்ல கொட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ், எல்லாம் கரெக்டா.

0: அது அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு.
1: குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும்.
2: பியூட்டிஃபுல், வெரி குட.
1: தேங்க் யூ.
2: இட்ஸ் ஓகே.
3: வேற ஒண்ணுமே தெரியாதா?
1: ஏ, கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன்.
3: நீ என்ன ஆற வைக்கிறது, விட்டா தானா ஆறிரும்.
1: ஆமால.
0: அது சரியம்மா, சாப்பிடுற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும், அதாவது என்ன சாம்பார் வைப்ப?
1: சாம்பார் சாம்பார்
2: ரசத்துக்கு முன்னாடி ஊத்துவோமே.
4: அது நான் எல்லார்டையும் கரெக்டா நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லனா நான் பெரியார் மாதிரி வா வங்காயம்னு திட்டி போடுவேன்.
3: என்னது திடீர்னு திட்டுறீங்க?
4: அப்படி தான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார் வெங்காயம் வெங்காயம்
1: வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா.
0: வெரி குட்.
4: வாடா.
0: என்ன கறி சமைப்ப?
1: எல்லா கறியும் சமைப்பேன் மாமா.
0: அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல?
1: ஸ்பெஷாலிட்டியா
3: சார்? மறுபடியும் திட்டுங்களா?
4: இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுதான் யோசிக்கிறேன். கறி இந்த மாதிரியா? எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினதான் பிடிக்கும். இந்த வெண்டக்கா மாதிரி பிடிக்காது.
1: வெண்டக்கா கறி தெரியும்.
0: வெரி குட், வெரி குட்.
3: அப்பா
4: தேங்க் யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன்.
0: அப்புறம் கூட்டு
1: கூட்டா 1 + 1 = 2, 2 + 2 = 4, 4 + 8 = 8, 8 + 16.
4: நீ வேற, அவர் கூட்டுன்னு சொல்றாரு, நீ பாட்டு பொடலங்க மாதிரி நீட்டிட்டு போறிய. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்.
1: ஆமாமா, பொடலங்க கூட்டு தெரியும்.
0: ஆஹா மருமகளே, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்டுமா.
2: அக்கா வர வர காக்கா தோல ஜாஸ்தியா போச்சு.
1: தேங்க்ஸ் மாமா. அப்ப நான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ல?
0: சாப்பிட்டா தானாமா சொல்ல முடியும்.
1: கரெக்ட் கரெக்ட். இதுல நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்?
4: இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன்.
0: எந்த ஹோட்டலுக்கா? இதுதான்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும். Go.
1: சரி மாமா.
0: You sit down. You go.
2: All the best.
1: Thanks.
2: அல்ல பாதி சாம்பார் இப்படி ஊத்துமா?
4: டேய் அலையாதடா. டேய்மா இன்னும் நிறைய ஊத்து, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. டேய் வெண்டைக்காய் வச்சுக்கணும், துப்புற எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும்.
0: அடடா, பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு.
1: நிஜமா சொல்றீங்களா மாமா?
0: நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா, அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு, அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு.
1: அப்பயே இவங்க ரியாக்ஷன்ல ஒரு மாதிரியா இருக்கு.
0: அது உண்ட மயக்கம்மா. நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு.
4: ஐயோ எனக்கு வேணாம்.
1: தீந்து போச்சு.
0: தீந்து போச்சா? எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துக்கலாமா?
3: அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க?
0: ஆமாண்டா, ஒண்ணும் நல்லா இல்ல. அதுக்காக எல்லாரும் ஏண்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு மாசத்துல உங்க ரெண்டு பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க
1: போறான்.
3: நீங்க பெரிய மனுஷரு, பரந்த உள்ளம் படைச்சவரு, எதையும் தாங்கும் இதயம். என்னால முடியாதுப்பா.
1: ஏன் விஜய், அப்ப என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா?
3: இல்ல,
0: அவன் சும்மா சொல்றாமா. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைகள்லாம் அழகா சேரதான் கட்டிக்கணும், புரிஞ்சதா? உனக்கு கட்டிக்க தெரியுமா?
1: ஓ நல்லா கட்டிக்குவேனே, நானும் விஜயும் ரெண்டு மூணு தடவை.
3: எங்கப்பா புடவை கட்ட தெரியுமா கேக்குறாரு.
1: புடவையா?
0: எஸ், நீ புடவை கட்டினாதான் விஜய கட்டிக்க முடியும்.
1: அப்படின்னா தெரியும் மாமா, நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிறேன்.
0: நாளையில இருந்து என்ன? இப்பவே நீ ரூமுக்கு போற, பீரோவில் இருக்கிற சேரைய கட்டிட்டு வர்ற.
1: சரி மாமா.
5: நீ போமா, நாங்க பின்னாடியே வந்துடுறோம்.
0: இரு இரு, அவளுக்கு மட்டும்தான் டெஸ்ட், உங்களுக்கு இல்ல. நீ போமா, கதவை சாத்திக்கோ. ஏய், நீங்களா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு என் கூட லானுக்கு வர்றீங்க?
4: நாங்க லானுக்கு தான் வருவோம், ஒழுங்கா சாப்பிட முடியாது.
0: ரொம்ப சாரிமா.
1: ஏன் மாமா?
0: முத முத நீ வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டா நான் சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல.
2: மைசூர் சாரி கட்டின மரம் நான் சொல்லுங்க டாடி.
0: சும்மா இரு, என் மருமகளுக்கு திருச்சி சுத்தி போடணும், என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது.
1: இனிமே இப்படி சொல்லுவேன்? என்ன தைரியம் உனக்கு?

0: டீச்சர் சொல்ல மாட்டேன் டீச்சர், சாரி டீச்சர். இன்னொரு தடவை சொல்லிப்பார், முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சொல்லுவா.
1: ஏய் காயத்ரி, ஏன் அவனை போட்டு அடிக்கிற? உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சி ஃபார்
2: சாக்லேட்.
1: எஸ், சாக்லேட்.
0: தேங்க்ஸ் ஆன்ட்டி.
1: ஓகே, சண்டை போடாம விளையாடுங்க. ஓகே,
3: என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க?
4: விஜய், அவங்க
3: ஓ அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடல. பூஜா அக்கா. அக்கா நான் சொல்லல, இவரு தான் மீனுவோட அண்ணா மிஸ்டர் சேகர், எங்க அக்கா பூஜா.
1: வணக்கம், இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன்.
5: என்ன தம்பி சோகமா இருக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் பண்றீங்களேன்னு தானே அவருடைய வாழ்க்கை ஒரு சோக கதைப்பா. அதை மறக்கிறதுக்கா தான் பள்ளிக்கூடம் அது இதுன்னு பொழுத போக்கிட்டு இருக்கிறான்.
1: சொல்லுங்க.
3: என்னது?
6: முக்கியமான அம்சத்தை கவனிக்க மறந்துட்டே. பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு நல்ல ராஜ நட்சத்திரங்க.
7: ஐ, அதுல ஒன்னு ராணி நட்சத்திரம்,
6: நீ வால் நட்சத்திரம். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க.
5: என்னது
6: சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறீங்களே?
5: ஓ அப்படியா.
6: என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நேத்தியே கூட வச்சிருந்து இருக்கலாம்.
5: நேத்தா?
6: டுமாரோங்க.
5: டுமாரோவா? ரொம்ப கிரேசியா பேசுறீங்க. வெரி குட் ஜோசியரே, நீங்க ஜாதகத்தை ஒரு தடவைக்கு மூணு தடவை பாத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க.
6: ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேங்க.
5: சரி.
6: அடப்பாவி.
5: என்னது
6: என்னங்க அது? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கை கட்டது வாய் கட்டாம போச்சு.
7: அப்பாக்கு புரியற மாதிரி சொல்லுங்க.
6: அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன், ஜாதகப்படி பையனுக்கு ஒரு தோஷம் இருக்கு, கை கொஞ்சம் நீளங்க. அதனால கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும் ஒத்தர் ஒத்தர பாத்து கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. நான் வரேங்க.
5: ஜோஷியர் சொன்னது கேட்ட இல்ல?
7: கேட்டேன்.
5: உனக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணும் இல்ல?
7: ஆமா.
5: அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
7: எதுக்கு டாடி?
5: எதுக்குன்னா, உன் தம்பியும் மீனவும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காம பாத்துக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது நீ எனக்கு அவங்களை புடிச்சு கொடுத்துட்டீனா உனக்கு ஃபைனான்ஸ் தரேன்.
7: ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா?
5: நிச்சயமா.
7: அப்ப அவங்க ரெண்டு பேரும் புடிச்சு கொடுத்து என் பொறுப்பு.
5: ஓகே,
0: ரிலாக்ஸ். ஏய் நில்லு நில்லு, குடு, நான் போய் கால் போடுறேன்.
1: ஐயோ, பெரிய பார்த்தா என்ன திட்டு வருமா?
0: அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. நீ போ.
8: காதலனை தேடி, பியூட்டிஃபுல் டைட்டில், பியூட்டிஃபுல் டைட்டில் டைரக்டர், நோட்டீஸ் பாயிண்ட். மாடிக்கு இவ போறான்னா அங்க ஹீரோ இருக்கணும். மொட்டை மாடி, மொட்டை மாடி, ஒரு லவ் ஜோடி, லவ் ஜோடி. எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி, ஃபைனான்ஸ் ரெடி. டாடி, ஓ டாடி.
9: ஆன்ட்டி, ஆன்ட்டி, சித்தப்பா அங்க தான் இருக்காங்க.
0: நாங்க பாத்துக்கறோம். என்னது, நீங்க பாத்துக்கறீங்களா? ஐயோ, யாரும் வராங்களான்னு பாத்துக்கறோம்.
9: Thank you.
3: மியா, நீ எப்படி வந்த?
0: துணி காயப்பட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்.
3: அப்போ உடனே கட்டி காயப்படு.
7: டேடி, கம் கம், ரெண்டு பேரும் நல்லா மாட்டினாங்க. ஈவினிங்குள்ள ஃபைனல்ஸ் ரெடி பண்ணுங்க. வாங்க டேடி, வாங்க.
5: நாங்க டேடி மாடி படியில ஏற வைக்கிறேன்.
0: தாத்தா வரங்கன்னு சொல்றேன்ல.
7: டேடி, ஃபாலோ மீ. நான் சொன்னல மீனு மேல இருக்கான்னு, ஃபைனல்ஸ் ரெடி பண்ணுங்க.
5: ஏ மீனு, இங்க என்னன்னு தெரிய பண்ணிட்டு இருக்கற?
0: யார் சொன்னா தனியா இருக்காங்கன்னு? நாங்களும் கூட தான் மாமா இருக்கோம்.
7: நீ எப்படிங்க வந்த? அண்ணி, அப்பா இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருந்தாங்க, இப்பதான் மேல வந்திருக்காங்க.
5: அனாவசியமா என்ன மாடிப்படி ஏற வச்சு டயர்ட் ஆக்கிட்டியடா? எங்கடா விஜய்?
3: அப்பா நான் இங்க இருக்கேன்பா. டேய்,
5: அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற?
3: பட்டம் விட்டுட்டு இருக்கேன்பா.
7: இது பட்டமா? டாடி புழுறாம அங்க பட்டமே இல்ல. ஏய், ஆக்ட் பண்றியா நீ?
0: இல்ல மாமா, இவர்தான் போய் சொல்றாரு. உங்க கண்ணுக்கு தெரியல, வயசாயிடுச்சுல.
5: யாருக்கு? உன் புருஷன் இருக்கா?
0: போங்க மாமா. அதோ பாருங்க, ப்ளூ கலர் பட்டம். இப்போ ஸ்கையும் ப்ளூவா இருக்கிறதுனால ரெண்டு ப்ளூவும் மிக்ஸ் ஆகி உங்க கண்ணுக்கு தெரியல,
5: அவ்வளவுதான்.
0: ஆமா மாமா, நீலம்.
5: டேய், ப்ளூனா நீலங்கிறது உங்க புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்.
7: டாடி, இவங்க எல்லாம் மோசம் பண்றாங்க, குடும்பமே ஒன்னா சேர்ந்து கோக்க பாக்குறாங்க.
5: அந்த குடும்பத்துல நீ இல்லையா?
7: அண்ணா, என்ன? வாங்க வாங்க வாங்க.
5: நேர்மையான
7: ஆசாமி, நீங்க தான் உண்மையை சொல்லணும். மேல எங்கேயாவது

0: பட்டம் பறக்குது.
1: கண்ணாடிய
2: போட்டு
1: இறங்கி வாடா,
3: அதே
1: சமயத்துல தூசியக்காரன் சொன்னத நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல.
4: பத்து பேரா? அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா?
5: என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், அதே மாதிரி உனக்கும் அமையும். பெஸ்ட் ஆஃப் லக். எனிவே இது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரச்சா
6: உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் வேற லைஃப் வேற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். நம்ம லவ் மேட்டர் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம கல்யாணம் நடக்கலன்னா.
5: என்ன
6: கணேஷ்,
7: அந்த பொண்ணுகிட்ட என்னப்பா சொன்ன?
5: யார் ராணி? அவ அண்ணனா?
7: ம், அண்ணன் தான்.
5: மிஸ்டர், இது என் பர்சனல் மேட்டர்.
7: எதிரா பர்சனல் மேட்டர்? நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க, இது பர்சனல் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் இது.
8: யாரோ யாரையோ ஏமாத்தினதுக்காக நீ ஏன் இமோஷனல் ஆகுற?
9: உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்க அக்கா பூஜாவை பார்த்து, நான் மட்டும் இல்ல எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ராஸ்கல் தான் எங்க அக்கா பூஜாவை ஏமாத்திட்டான். இவனே என்ன உதச்சேன் பாஸ்டர்ட், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் கொன்னுடுவேன்.
10: என்னமா கல்யாணம் பொண்ணு நல்லா உட்காந்துருக்க, அப்ப விஜய பாக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனாலயா? நான் வேண்டாம் அவன் மறுபடியும் பட்ட விட சொல்லட்டுமா?
4: இப்ப அதுல பிரச்சனை, நாளன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், ஆனா அன்னைக்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. எந்த பிளைட்ல வராங்க, எப்போ வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
10: அவ்வளவுதானே? இந்த போன் பண்ணு
4: அண்ணா.
10: சம்மந்திட்டு நான் பேசுறேன். ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேங்க. யார் பேசுறது?
11: நான் மீனுவோட அண்ணன் பேசுறேன். என்ன எனி ப்ராப்ளம்?
10: இந்த கல்யாணத்துக்கு ப்ராப்ளமே உங்களால தான் வரும் போல இருக்கு. பின்ன என்னங்க? நான் அன்னைக்கு உங்க தங்கச்சி நிச்சயதார்த்தம், இந்நேரத்துக்கு நீங்க இங்க இருக்க வேண்டியது. நீங்களே இப்படி லேட் பண்ண எப்படி சொல்லுங்க?
11: நீங்க போன்ல இப்படி பேசுறதுன்னு வச்சுக்கோங்க, நாங்க பிளைட் மிஸ் பண்ணிடுவோம். நானும் மிஸ்ஸஸும் இப்ப ஏர்போர்ட் தான் கிளம்பிட்டு இருக்கோம்.
10: இது பாருங்க, பிளைட்ல முதல் சீட்ல உட்காருங்க முன்னாடி, அப்பதான் சீக்கிரமா வெளியில வர முடியும்.
11: வெயிட்.
10: என்னடா இப்படி கிடைக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான்
11: மேடம், இந்த வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனா எங்கன்னு தான்.
10: உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எனக்கு எப்பவும் கேட்ட மாதிரி இருக்கு.
11: ரியலி? உங்க பேரு விஜயோட அக்கா தானா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா?
10: விஜய் உங்களுக்கு சொல்லலீங்களா என் பேரு?
12: எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஹலோ,
11: நீயா? ஏன்டா போனை பதில் வாங்கினா?
12: இல்ல, இங்க நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன், நீ வர வேண்டியதுதான் பாக்கி, சீக்கிரம் கிளம்பி வாயேன்.
11: டே டே, அத விட்டுறா. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டாங்களே விஜயோட அக்கா, அந்த குரலை அந்த துருத்துருப்ப நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க பேர் என்ன?
12: இல்ல, மெட்ராஸ்ல இருக்கிற ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் நான் இன்விடேஷன் கொடுத்துட்டேன்.
11: டேய் இடியட், என்னடா நான் உனக்கு கேக்குற, நீ உன்ன பேசிட்டிருக்க. அந்த பொண்ணோட பேர் என்னடா? என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு.
12: மண்டேன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, கமிங் மண்டே தான் நிச்சயதார்த்தம். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன்.
11: உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் கேக்குற கேள்விக்கு நீ வேற என்ன பதில் சொல்லிட்டு இருக்க?
12: சரி, நீ கிளம்பி வா, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே, பை. சாரி,
10: இட்ஸ் ஓகே.
13: டாடி, சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க டாடி.
14: இவங்க அப்பா மிஸ்டர் சேதுபதி.
13: நல்லாயிருமா?
14: இது என் பெரிய அண்ணன் கிருஷ்ணன், பெரிய நியூமா.
15: வணக்கம்.
14: சின்ன அண்ணன் வாசு.
15: ஹலோ.
14: சின்ன அண்ணன் கிரிஜா.
15: வணக்கம. வணக்கம்.
14: இவங்க அக்கா பூஜா.
15: வணக்கம்.
14: இவங்கெல்லாம் என் அண்ணன் பசங்க, காயத்ரி, கல்யாணி, மனோஜ். இவர் சுரபி.
15: ஹலோ ஜெயம்.
13: இவர் யாருன்னு சொல்லவே இல்லையம்மா.
15: இஸ் அ ஹவுஸ் கீப்பர் சபாபதி.
13: ஏமா, உன் புருஷன் எங்க?
15: அவர் வரலங்க.
4: யானி அண்ணா வரலையா?
15: ஜெனிவா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாரு, சடன்லி அவரோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவாரு.
13: ஃப்ளைட்ல வந்திருக்கிற, டயர்டா இருப்ப, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாங்க வாங்க
4: வாங்க. மீனு அண்ணி உள்ள குத்துவாமா?
16: நாகராஜ் பாஸ்போர்ட் நீ எடுத்து ஒளிச்சு வச்சல, ரொம்ப தேங்க்ஸ்.

0: ஆபீஸ்ல. இப்பதான் எனக்கு நிம்மதி.
1: எனக்கு நிம்மதியே போச்சு. பாஸ்போர்ட்டை மறைச்சு விடலான்னு சொன்னாலும் சொன்னீங்க. நான் குழப்பத்துல டென்ஷன் ஆகி என் பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு.
0: சரி பரவாயில்ல, நாகராஜ் வரல. அது போதும். தேங்க் காட்.
1: ஒரு டவுட் பாஸ்,
0: என்ன
1: எதுக்காக நாகராஜ் சார் பாஸ்போர்ட்டை மறைச்சு வைக்க சொன்னீங்க?
0: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நாளைக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பார்ப்போம்.
2: சேகர், நான் நாகராஜ் பேசுறேன். நான் பாம்பேல இருந்து பேசுறேன்டா. என்ன சத்தத்தை காணோம்? என்ன சர்ப்ரைஸ் இருக்கா? இன்னும் ரெண்டு மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருப்பேன்.
3: உங்ககிட்ட
0: தனியா பேசணும். கொஞ்சம் பெட்ரூம் குறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீடு பிளீஸ். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்களேன்.
3: என்ன சொல்றீங்க?
0: இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரு வாரத்துக்கு இங்க இருக்க கூடாது. எங்கயாவது போயிடுங்க.
3: Are you mad? என்ன பேசுறீங்க நீங்க? நான் விஜயோட அக்கா. நான் இல்லவ.
0: I'm sorry. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. நீ விஜய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்ப? இவ்வளவு இவ்வளவு நீ நோக்க எல்லாமே நான் தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். மீனோட அம்மா அப்பா இறந்து போகும்போது மீனுவன் நாகராஜிட்ட ஒப்படைக்கல. வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே நான் தான். நாகராஜ், நாகராஜ் இங்க வந்தானா சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காது. எஸ், தி சேம் நாகராஜ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நாகராஜ். உன்னை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே நாகராஜ். மீனோட அண்ணன் நாகராஜ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராஜ் இங்க வரப்போறான். அவனை பார்த்ததும் நீ இமோஷனல் ஆக போற. விஜய் கொலகாரன் ஆயிடுவா. விஜய் கொலகாரன் ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிடு. ஜஸ்ட் கோ அவே. இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. யூ கேன் டிசைட்.
4: உன் தங்கச்சி கூட்டிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போயிடு.
0: விஜய், நான் சொல்றது
4: நாகராஜ் வந்த உன செய்ய வேண்டிய கொலையை போய் செய்ய
3: வச்சிருக்க.
4: சும்மா இருக்கா?
0: என்ன வித்தியாசம்? எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க தம்பி கல்யாணம் முக்கியங்கிறது எனக்கு தெரியும். உன்ன ஒரு கொலகாரனாக்கி அவங்க பார்க்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதி என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய், எனக்கு தெரியும் நீ சம்பிரதாயத்தை விட யதார்த்தத்தை விரும்புறவன். 1 minute.
5: தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
6: டேடி, இந்த கிளைமேக்ஸ் ஒரு தடவை படிக்கிறேன்
7: கேக்குறீங்களா? முதல்ல பீகா முடி. அப்பா மீன் முடி.
8: அண்ணா வணக்கம்.
7: எங்கடா உங்க அக்கா கடா?
6: இதுன்னு இருந்தாங்க அக்கா. பூஜா அக்கா.
8: இதான் சார் என் ஒரே தங்கச்சி பூஜா.

0: உலகம் நினைச்சுட்டு இருந்தேன். நீங்க மேல வச்சிருந்த காதல் உண்மையான நம்பனு, அந்த நம்பிக்கையிலதான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா எண்ணிக்கிட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருந்து வந்ததும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க.
1: இப்போ சொல்றேன்,

0: நான் இங்க வந்தது காரணமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான்.
1: ஒவ்வொரு நாட்டுக்கு போன ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தா என்ன? அப்படிதானே
0: என்ன சொன்ன? லைஃப் வேற, லவ் வேற, பட் ஸ்டில் ஐ லவ் யூ.
1: நோ, ஐ ஹேட் யூ.
0: ஏன் பூஜை எல்லாம் பெருசு பண்ற? ஃபாரின்ல இதெல்லாம் காமன். ஒண்ணு பண்ண, நீ என் கூட ஃபாரின் வந்துரு.
1: வேண்டாம், எனக்கு ஃபாரின் வேண்டாம், அந்த கேவலமான பண்பாடு வேண்டாம். ஒருத்தனுக்கு ஒருத்தி அதான் எனக்கு தெரியும். நான் இந்தியாவில பிறந்தவன்.
0: இந்தியா, இந்தியால அப்படி என்னதான் இருக்கு? வறுமை, பிணி, குப்பை, கூலம், வெயில், வேர்வை, இப்படி அடிக்க கேட்பான். சுருக்கமா சொன்ன, இந்தியா ஒரு பிச்சைக்கார நாடு.
1: காதல கேவலப்படுத்தின தாங்கிட்டேன், பிறந்து வளர்ந்த நட்ட கேவலப்படுத்துறியே. மூஞ்சி பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியில போ, போட வெளியில.
0: என்ன ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம அசிங்கப்படுத்தல? உன் திமுற அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த திமிர் பிடிச்சவளோட தம்பிக்கு என் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்.
2: அதுக்கு காரணம் நீதாங்கறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் நீ அவளுக்கு நீங்க துரோகத்தை பத்தி பேச நான் வரல. இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத பிளீஸ்.
0: நிச்சயம் பண்ணது அவன், அவங்க கிட்ட கேளுங்க.
3: நாராஜ், எதையும் பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்படாதீங்க. உங்க கோவத்தால உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.
0: மிஸ்டர், உங்க தங்கச்சி ஒழுங்கா வளர்க்க தெரியல, அப்புறம் என் தங்கச்சி பத்தி பேச போயிட்டீங்களா?
4: நாகராஜ், ஆரம்பத்துல இருந்து நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் உன் மேல கோவப்படணும். ஏதோ பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ தான் தப்பு பண்ற.
0: சேகா, எனக்கு ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், அதனால ஏற்பட்ட காயம், அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ்.
4: நோ, மீனுவை கூட்டிட்டு போக நான் அலோவ் பண்ண மாட்டேன்.
0: ஏய், யாரா நீ? உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ சொந்தக்காரன் சொல்லி மரியாதை கொடுத்துருக்கேன், அந்த மரியாதை காத்துக்கு போடா.
2: தம்பி, மறுபடியும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் யோஜனை பாருப்ப.
0: ஓ மை காட், முடியாது முடியாது சொன்னா மறுபடியும் மறுபடியும் பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி தூக்கிங்களே. தமிழ் எனக்கு மானரசமே கிடையாதா?
5: என்னடா சொன்ன?
2: பண்பாடு நீ தமிழ பத்தி தரக்குறைவா பேசும் போது உன் நாக்க அறுக்காம விட்டோம். இனிமேலும் எங்களுடைய பொறுமையை சோதனை பண்ணாத, மரியாதையா போயிடு. போப்பா,
6: நீங்க யாரு சார்?
0: அவளோட அண்ணன்.
6: நான் அவளுக்கு புருஷன்.
0: தாலி கட்டிட்டியா?
6: என்னைக்கு அவனுக்கு நிச்சயமானாலோ அன்னைக்கு அவனுக்கு மனைவி ஆயிட்டான். இது எங்க நாட்டு வழக்கம், புரியுதா மச்சான்? வேண்டாம், நான் தகராறு பண்றதுக்காக வரல, என் வைஃப கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்.
0: என்னடா சொன்ன?
6: வாங்க சார். எங்க அக்காக்கு நீங்க லைஃப் கொடுத்துட்டீங்க, தேங்க் யூ so much.
4: என்னடா அப்படி பாக்குற? தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதை நினைச்சு ரியலைஸ் பண்ணும். இல்லனா நம்மலாம் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல.
0: I am sorry.
4: எங்கிட்ட இதுகிட்ட சொல்ற? அங்க கேளு.
0: I am very very sorry. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
2: பரவாயில்லப்பா, தமிழனுடைய பண்பாடு மறப்போம் மன்னிப்போங்கிறதானே.
7: டாடி, நான் டைரக்ட் பண்ண போற படத்துக்கு டைட்டில் பிடிச்சிட்டேன் டாடி.
2: என்னடா அது?
7: என்றென்றும் காதல்.
8: நேயர்கள் இதுவரை சமீரா பிலிம்ஸின் என்றென்றும்

0: காதல் திரைப்பட ஒலி சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் விஜய், ரம்பா, ரகுவரன், நிழல்கள் ரவி, பானுப்ரியா, ராதா ரவி, எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நாகர். வானொலி தொகுப்பு ஆர் ராஜராஜேஸ்வரி. வானொலி வடிவம் ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை பொன்னிற வேளை,
1: மதிய நேரத்திலும்
2: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: tomorrow, with the possibility of thunderstorms and gusty winds and hailstorms. According to IMD, conditions are favourable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, parts of West Bengal, Bihar, some parts of Chhattisgarh, Odisha, Jharkhand and Uttar Pradesh during the next 2 to 3 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government created conducive environment for women in the last 12 years to realize full potential in nation building. Home Minister Amit Shah chairs high-level meeting to review preparedness for Sri Amarnath Yatra in New Delhi. Centre restricts industries from buying petrol and diesel from retail pumps. United Nations condemns attacks on oil ships carrying Indian sailors off the coast of Oman. Indian shooting legend and coach Jaswal Rana dies at 49. And in FIFA World Cup 2026, Canada to take on Bosnia-Herzegovina in Group B clash in Toronto. With that, we end the midday news.
1: வணக்கம். ஸ்டுடியோக்கள் நேரம் சரியாக 2:15 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுவில். S101.4 மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் வந்திருக்கேன். நீங்கள் என் கூட இப்போ கேட்டுட்ருக்கிறது
2: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
1: எஸ் நேயர்களே, நீங்கள் ரெயின்போ மெலோடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பல்வேறு பாடல்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெயின்போ மெலோடிஸில் இதமா இசையில் உங்களுக்காக முதலாவதாக வர இருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துவோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல். கடல் ஒரு கவிதைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுவில்லை.

0: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களே, ஸ்டுடியோ கிளாக்ல நான் சரியா 2:20 ஆக்டருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது.
1: Rainbow Melodies இதமாய் இசையாய்
0: நேர்களே, ரெயின்போ மெலோடிஸில் முன்னாடி வந்து கொடியிலேயே மலிப்பு சாங் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ் அதே மாதிரி அடுத்ததாக உங்களுடைய மனசை குளிர்விக்கிறதுக்காக இந்த ஒரு மதிய வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றுக்கிறதுக்காக உங்களுடைய இந்த தூக்கத்துக்கு வந்து தாளாட்டு பாடுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்குது வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் சித்ராவுடைய குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூல்.

நேயர்களே, அடுத்ததாக ரெயின்போ மேலேடுசூரிய இறுதி பாடலாக சங்கர் மற்றும் கணேஷுடைய இசையில் மனோடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்குது. வேடிக்கை என் வாடிக்கை திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திதர் என்பாய் FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுள்ள

சட்டம் திட்டம் என்னச்சுது, அது சண்டி மாடு போலச்சுது. நேயர்களே, இனி NCERT வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஹாஸ்டன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா

0: இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேயர்களே, நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் துஷார் சுபீர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோக்காக நேரம் சரியாக 3:03 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே நேர்களே 101.4. ஹலோ டாக்டர் தான் கேட்டிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டரில் அல்பனிசம் குறித்து நம்ம கூட வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க வராங்க, ஸோ ஷேர் பண்ணிக்க வராங்க தோல் மருத்துவர் ஆர் மது அவர்கள். வணக்கம் மேம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சிறப்பா இருக்கேன் மேம்.
2: வெரி குட்.
1: எஸ், ஆக்சுவலி அல்பனிசம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியாமலே இருக்கு. ஆக்சுவலி எனக்குமே இது குறித்தான பல்வேறு புரிதல்கள் வந்து இல்லை, பல

0: வகையான இது வந்து எனக்கு இல்லை. நான் இப்போ போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே தெரிய வருது. அப்படின் போது நேர்களுக்கும் இது குறித்தான பல்வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து விளக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விரும்புகிறேன்.
1: கட்டாயம் கட்டாயம், இது முக்கியமான விஷயம். அது நம்ம இன்னைக்கு பேசுறதுனால என்னன்னா, நாளைக்கு வந்து June 13 வந்து உலகளாவிய ஆல்பினிசம் குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஒரு வருஷமே 2015 கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாள் குறித்த அந்த பர்டிகுலர் டேல வந்து ஆல்பினிசம்னால பாதிக்கப்பட்ட நபர்களை அவர்கள் அவங்களை எப்படி அணுகிக்கணும் அண்ட் மற்றவங்க அவங்களை எப்படி நடத்தணுன்றதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காகவே அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஆல்பினிசம்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய தோல் தன்மையில வந்து நிறமி மெலனின்னு சொல்லுவாங்க. இந்த நிறமை வந்து இவங்களுக்கு வந்து அதில் வந்து இது மரபணு ரீதியாக வர விஷயம். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், அவர் அப்பாவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஜீன் மற்றும் ஜீனுன்றது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மரபணு ரீதியாக வரதில் அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால குழந்தைக்கு வந்து ஆல்பினிசம் வரலாம். ஸோ இதில் வந்து அம்மாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அம்மா வந்து அவங்களோட நம்மளுடைய குரோமசோம்னு சொல்கிறதுல வந்து ஒரு ஜீனில் பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஜீனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் வெளிப்பாடாக தெரியல, ஆல்பினிசம் இல்லை. பட் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு வந்து ஆல்பினிசம். இப்போ குழந்தை பிறக்கும்போது ஆல்பினிசம்ன்றது எப்படி தெரியும்னு சொன்னால், அவங்களுடைய தோலில் வந்து நிறமை இல்லாததுனால முழுமையான ஒரு வெளிரிய தோல் மாதிரி ஆகிடும். அண்ட் அந்த முடியிலும் கூட அதே மாதிரி நிறமை இல்லாதனால முடியுமே வெல்ல முடியாது இருக்கும். அண்ட் சில சமயம் நம்மளுடைய கண்ணும் பாதிக்கும். இதில் ஒரு 7-8 வகை இருக்குது. அதில் அந்த வகையில் வகையில் எந்த மரபணு ரீதி அந்த இப்போ நொதின்னு சொல்லுவாங்க இல்லையா, டைரோசினேஸ்ன்ற ஒரு என்சைம், அந்த என்சைமில் ஏற்படக்கூடிய அதோட ஜீனுடைய மாற்றத்தினால தான் இது வந்து ஆல்பினிசம்னா வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது என்ன, ஒரு சில சமயம் முடி தோல் கண் மூன்றும் பாதிக்கப்படும், சில சமயம் வெறும் கண்ணு மாத்திரமே பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றதும் ரெகுலரான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
0: நேர்களே, ஆக்சுவலி அல்பனிசம் குறித்து வந்து டாக்டர் வந்து நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அல்பனிசம் குறித்து ஏதாச்சும் தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இல்லை சம் ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00038 மற்றும் 2952-00544. நேர்களே மீண்டும் சொல்கிறேன், அல்பனிசம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு உங்களோட சந்தேகங்கள் வந்து தீர்த்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00038 மற்றும் 2952-00544. டாக்டர், காலர் வந்துட்டாங்க, போயிடலாம் நினைக்கிறேன் காலர்ஸ்க்கு. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
2: மேடம். எனக்கு என்ன டவுட்னா, என்னோட மிஸ்ஸஸோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ 11th முடிச்சிரு 10th முடிச்சிருக்க மேடம்.
1: சரி.
2: அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் பாத்தீங்கன்னா
1: அதிகமா வர்றது வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது அதிகமான வேர்வை சுரப்பி சுரக்கிறதுனால சில பிள்ளைங்களுக்கு எழுதும் போது பேப்பர் எல்லாம் கூட வந்து ஈரமாயிடும், ஷூ சாக்ஸ் ஈரமாயிடும், அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டென்ஷன் ஆகும்போது, இப்ப பரீட்சைக்கு படிக்கிறாங்க இல்ல பரீட்சைக்கு எழுதும் போது அப்ப மட்டும்தான் இருக்குதா?
2: இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவன் வந்து விஷுவலி சேலஞ்ச் இருப்பான், பிளைண்ட் மேம்.
1: பிராணயாம சொல்லி கொடுத்துக்கிறது இல்லாம நீங்க மருத்துவரை தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து கூட இருக்குது சரிங்களா, அந்த மருந்தை வந்து கூட டெய்லி உள்ளங்கையில உள்ளங்கால தடவிக்கலாம். அந்த வேர்வை சுரப்பியால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேர்வை கம்மி வர்றதுக்கான மருந்து இருக்கு. அது இல்லாம தினமுமே காலையில ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குழாய் திறந்தனா அப்படியே அந்த தண்ணி ஸ்பீடாக வரும் இல்லைங்களா, அது பக்கத்து அப்படியே அதில் வந்து கை வைக்கலாம் ஒரு 3-5 நிமிஷம். இதை டெய்லி பண்ணும்போதுமே கூட வந்து 4 படை பண்ணும்போது அதனுடைய வேர்வை வர்றது கொஞ்சம் கம்மியாயிடும். பட் பதட்டம் கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழாய் தண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த இது வந்து ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா, ஸ்பீடாக வருது இல்லையா, வேகமாக வருது இல்லையா, அது அடியில் கையை வைக்கலாம். உங்கள் கை படுற இடத்துல அப்படி ஒரு 3-5 நிமிஷம் வச்சுட்டேன்னா தினமுமே வச்சுட்டு வருவார், அந்த வேர்வை சுரப்பி அதிகமாக சுரக்கிறது வந்து 4 படை குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர் அணுகினீங்கன்னா, தோல் மருத்துவர் அணுகினீங்கன்னா அவங்களுமே வந்து மருந்து கொடுப்பாங்க, அதை தடவிக்கலாம்.
2: இதுக்கு வந்து உணவு முறைகள் ஏதாவது மாற்றம் செய்யணுமா மேடம்?
1: உணவு முறைகள் பற்றி ஒன்றும் இல்லை, உணவு முறைகள் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: நன்றி
1: நன்றி
0: டாக்டர். ஆக்சுவலி அடுத்த கலர் வராங்க, கலர் போயிடலாங்களா? கட்டாயிட்டாங்க. நேர்களே, உங்களுக்கும் அல்பினிசம் குறித்து ஏதாச்சும் தகவல்கள் எல்லாமே தெரியணும், ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி

0: கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், அடுத்ததா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும், இது வந்து எதனால் ஏற்படுது டாக்டர், என்ன காரணம் இது ஏற்படுறதுக்கு?
1: மரபணு ரீதியாக காரணம்ன்றது வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த தைரோசினேஸ்ன்ற நொதியில் வந்து இவங்களுடைய ஜீனில் மியூட்டேஷன் பிறழ்வு அது நிகழ்கிறதுனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு.
0: டாக்டர், ஒரு காலர் வந்துடலாம், அதுக்கப்புறம் இருக்கு, நீங்கள் பதில் சொல்லுங்க.
1: கட்டாயம்
0: கட்டாயிட்டாங்க. நேரிலே நீங்கள் வந்து கால் பண்ணீங்கன்னா கால் வருது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கால் வந்து ரிங்கு விடலாம். ஸோ அப்படியே உடனே கட் பண்ணாதீங்க. ஒரு காலர் அடுத்த காலர் வந்து லைனில் வராங்க. வணக்கம்.
2: அதே வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, நீங்க உங்க சந்தேகங்களை டாக்டர்ட்ட கேக்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ராயப்பட்டியில இருந்து வெங்கட்ரன் பேசுறேன்.
1: வணக்கம் சார்.
2: மேடம், இப்ப வந்து இந்த வென் சிஸ்டம் சொல்றாங்க,
1: ஆமா,
2: அது இது மாதிரி புள்ளி புள்ளியா உடம்பு ஃபுல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேட்

0: புள்ளி புள்ளியா உடம்பு ஃபுல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேச்சஸ் மாதிரி திடீர்னு பிளாக்கா இருக்கும், ரோஸா இருக்கும், பிங்க் கலர்ல வரும், பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செப்பரேட் இஷ்யூ. இப்ப சார் கேட்ட மாதிரி இதுக்கு ஆரம்ப அறிகுறி என்ன, எர்லியே வந்தா டிடெக்ட் பண்ணலாமா? அப்புறம்
1: மரபணு ரீதியாக அந்த டைரோசினேஸ் என்ற நொதியில வந்து அவங்களுக்கு வந்து பிறழ்வு ஏற்படுறதுனால இந்த மாதிரி தோல் முழுமையாக வந்து வெள்ளையா வெளிப்படுது. அது முடி, தோல், கண்ணில் இருக்கிற ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நிறம் மாறிடுது. இப்போ இந்த மாதிரி குழந்தை வந்து பிறக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, குழந்தைக்கு இந்த மாதிரி தோல் வெண்மையாக இருக்கும்போதே வந்து கண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் முடி எப்படி இருந்து பார்ப்பாங்க. அண்ட் 2 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ளேயே வந்து கண்ணை வந்து நம்மளுடைய ஐரிஸ்ன்னு சொல்கிற வெளியின்றதில் வந்து இல்லையா பியூப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ரொம்ப ஐ மீன் 2 சைட்வைஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும், அது நிஸ்டாக்மஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். ஸோ இவங்களை நம்ம தொடர்ந்து வந்து முக்கியமான விஷயம், நார்மலி நமக்கு இருக்கிற நிறமையினால நம்மளுடைய சூரிய ஒளிக்கதிர்கள்னால நமக்கு வந்து புற மீன் யூவி லைட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சூரிய ஒளிக்கதிர்லேருந்து வர யூவி லைட்னால நமக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா நம்ம தோலில் வந்து இந்த நிறமி இருக்குது, மெலானின்ற நிறமி இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னன்னா, சூரிய ஒளியை வந்து அதிகமாக படுற பட்சத்தில் ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு நம்ம 3 மாசத்துக்கு 1 வாட்டி கண் பரிசோதனை பண்ணணும். அது இல்லாமல் எப்போவுமே வெயிலில் போகிறது தான் பெரிய ஆபத்து. மற்றபடி இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்கிற வாழ்வு மீன் எத்தனை நாள் இருக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சராசரியாக எல்லோரும் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்க தோல் வந்து அதிகமான வெயிலுடைய படக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ அப்போ முழு கை சட்டை போடுறதோ, முழு பேண்ட் போடுறதோ, சன்ஸ்கிரீன் போடுறது, அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்.
0: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி சார், நன்றி.
2: அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
3: டாக்டர் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
3: பேசி பைலட் அவர் படிக்கிறா, ரொம்ப பதட்டமா இருக்கா, உடம்புலாம் வேர்க்குது, அப்படி வேர்க்குள்ளா வேக்குற மாதிரியா வருது. அவளுக்கு தான் வேக்குறு வர்றதுக்கு எதனால காரணமா மேடம்?
1: வேர்க்குறு வர்றது வந்து இப்ப நம்மளுடைய சென்னையில பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கத்திரி வெயில் முடிச்சாலும் கூட இன்னும் வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்குது. இன்னைக்குதான் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாம இருக்குது. வெயில் தாக்கம் அதிகமாகும் போது நம்ம வேர்வை சுரப்பிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அடப்பட்டு போகும். அந்த வேர்வை சுரப்பிகள் அடப்பட்டு போகும்போது அது உள்ளேயே சுரப்பி வீங்கி அப்படி இது மீன் வெடிக்கிறதுனாலதான் அந்த வேர்வை வந்துருது. நமக்கு வேர்க்குறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் முள்ளு முள்ளா குத்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்க்குறு வர உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்னா, கட்டாயம் வந்து அவங்க வந்து குளிர்ந்த நீர்ல பச்சை தண்ணியில குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது காலமன் லோஷன் மாதிரி போட்டுக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, பருத்தியிலாட உள்ள மீன் ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது, சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த லெகிங்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது.
3: ஒரு நேரத்துல ஒதுட்டு போய் புண்ணா ஆகி போடுது அவளுக்கு.
1: உதடு புண்ணாகுதுன்னா அவங்க பாக்கணும். உதடுல புண்ணு இருக்கு, நாக்குல புண்ணு இருக்குன்னா விட்டமின் சத்து குறைபாடுல கூட அப்படி வரலாம். சோ நீங்க அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குதா?
3: நல்லா படிக்கிறா, ஆனா அந்த உதட்டு மாதிரி புண்ணா இருக்குது.
1: நீங்க நல்ல புரத சத்து நிறைய இருக்கணும், காய்கறி கீரை வகைகள் நிறைய இருக்கணும். ஆனா அரிசி சத்து அந்த மாதிரி வந்து கம்மியா இருக்கணும் சரிங்களா? கார்போஹைட்ரேட் சொல்றது வந்து கம்மியா இருக்கணும். நன்றி
3: நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி
1: நன்றி.
2: டாக்டர், அடுத்த காலர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, இது உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் எந்த அளவுக்கு பரவலாக காணப்படுது, என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு டாக்டர்?
1: யா, ஆக்சுவலி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து 7-8 வெரைட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. உலகத்தில் வந்து ஒரு 50,000 பாப்புலேஷனுக்கு ஒருத்தர், 50,000 பேருக்கு ஒருத்தர் பாதிப்படுற மாதிரி இருக்கலாம். சில நாடுகளில் வந்து 17,000, 18,500 அதுக்கு ஒருத்தர் பாதிப்படுற மாதிரி

0: இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு இந்தியாலையுமே வந்து ஒரு 3 சிட்டிஸில் பண்ணும்போதுமே வந்து 13,500 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அதிகப்படியான அந்த எபிடமியாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஜாஸ்தி கிடையாது. என்னென்னா தொற்று கிடையாது, அவங்ககிட்டருந்து யாருக்கும் தொற்று போகிறது இல்லை. பட் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலனா அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, எதுவும் குழந்தைங்களுக்கு இருக்கும்போது குழந்தைங்களுக்குள்ளே வந்து கேலி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் சரி, குழந்தைங்களுக்கான டீச்சர்ஸுமே சரி, அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு மற்றவங்களோட பேசி, இது வந்து தோளில் இருக்கிற ஒரு தன்மையை தானே தவிர இது ஒன்றும் பெருசான வித்தியாசமான விஷயம் இல்லை அப்படின்றது அந்த குழந்தைய மற்ற குழந்தைங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரெகுலராக மற்ற பிள்ளைங்க பிடி கிளாஸ் போகிறாங்கன்னா இவங்க பிடி கிளாஸ்க்கு போக விடாமல்
1: டாக்டர் ஒரு காலர் மட்டும் வராங்க, அது முடிச்சுட்டு இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
0: ஷியோர் ஷியோர்.
1: சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: இடது
0: கை மறுத்து போகுது. உங்களுக்கு சுகர் இருக்கா?
2: தலைக்கு வச்சுன்னு படுக்கிறோம்ல, அப்படியே அப்போ முழிச்சு பார்த்தா அதுக்கு சொர்ணியே இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம்
0: உங்களுக்கு சுகர் இருக்கா? தலானி வச்சும் படுக்க வேண்டாம் சரிங்களா? ஓகே. மத்தபடி சாப்பாட்டுல கீரை காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க, விட்டமின் சத்துக்காக. அந்த நிறைய நேரம் கை வச்சு பழக்கும் போது வயசாகும் போது கொஞ்சம் நரம்பு மரத்து மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாகும். சோ அதனால அப்படி வடிச்சு படுக்காம இருக்கிறதா நல்லது. பெற்றோர்கள் போய் டீச்சர்ஸ் கூட பேசி டீச்சர்ஸ் வந்து அதை உருவாக்கி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி இப்போ எல்லாத்துலயும் ஹாஃப் ஸ்லீவ் தான் இருக்குன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு சன்ஸ்கிரீனுக்காக ஒரு கிளவ் போட்டுக்கலாம். முழுக்கை சட்டையோ முழு பேண்டோ அந்த மாதிரி நம்ம வந்து சூரிய ஒளிக்கதிர் பட்டதுனாதான் இவங்களால அந்த நிறமை இல்லாததுனால ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சில சமயம் என்ன ஆகுனா எல்லாமே உடனே கேன்சர் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு சில திடீர்னு தோல்ல வந்து கரும் புள்ளி மாதிரி ஏற்பட்டு இருக்கும். அந்த கரும் புள்ளி ஏற்படுறதுமே வந்து இவங்க வர 3 மாசத்துக்கு 1 வாட்டி இல்ல 6 மாசத்துக்கு 1 வாட்டி ஸ்கின் டாக்டர் போய் பாத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து பின்னாடி வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ கேன்சர் ஆகிறதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கான்னு கேட்டால், திடீர்னு ஒரு கருப்பு மச்ச மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது, இல்லை அதில் வந்து அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது, இல்லை ஏதாவது முடி வர ஆரம்பிக்குது, திடீர்னு சைஸ் ரொம்ப ஒரு வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரியான மாற்றம் ஏதாவது தெரியுதுன்னு சொன்னாலும் உடனே வந்து தோல் மருத்துவரை அணுக வேண்டும்.
1: ஓகே ஓகே டாக்டர். அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நீங்கள்
0: வணக்கம். வணக்கம் கார்த்திக் சொல்லுங்க.
3: தூங்கிட்டு
0: இருக்கும் போது கை மூடிடுதா? நீங்க கை சப்போர்ட் வச்சு படுப்பீங்களா? ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கழிச்சு அந்த பக்கம் ஒரு கழிச்சு
3: ஒரு பக்கம் அப்படியே ஒரே
0: அந்த கை சப்போர்ட் வச்சு படுப்பீங்கன்னா அது பண்ணாதீங்க. தலையை வந்து கை மேல வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு படுக்கிறீங்கன்னா அது பண்ண வேண்டாம். தட் இஸ் தி மெயின் திங். தட்பவெப்ப சூழ்நிலைக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து வேர்வை அதிகமா வர ஆரம்பிக்குது, பிளஸ் வேர்க்குரு வருது. குளிர்ந்த நீர்ல பச்சை தண்ணியில குளிச்சுக்கணும். வேர் வர மாதிரி இருக்குது, புழுக்கமா இருக்குது, வேர்க்குறு மாதிரி வராதுக்குன்னு சொன்னா கட்டாயம் வந்து பச்சை தண்ணியில குளிக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏற்கனவே இன்னொரு காலர் சொன்ன மாதிரி சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பருத்தியிலான ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது.
1: டாக்டர் அடுத்ததான் வந்து லைக் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அல்பினிசம் வந்து லைக் மரபியல் சார்ந்த, அதாவது மரபணு சார்ந்த ஒரு நோய் அப்படின்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுங்களா?
0: ஆ, ஸோ இதுதான் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போது கட்டாயம் இப்போ ஒரு குழந்தை வந்து அந்த வீட்டில் வந்து ஆல்பினிசம் ஏதோ பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அப்போது உடனே வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதற்றம் வரும், இனி அடுத்த வர குழந்தை கூட இந்த மாதிரி ஆறுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஜெனிட்டிக் மரபணு டெஸ்டிங் நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ அதுக்கான டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஜீன் மாற்றம் இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த மாதிரி ஜீன் மாற்றம் இருக்குது, ஸோ அம்மா அப்பா

0: ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஜீனில் மிஸ்டேக் இருக்குது, ஆனால் வந்து அவங்களுடைய தோலில் வெளிப்படலை. அப்போ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த குழந்தை வந்து எப்படி வரும்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போ 25% நார்மல் குழந்தை பிறக்கலாம், ஆர் 25% வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 50% வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெளிப்பாடாக இருக்காது, ஆனால் அந்த ஜீனோட கேரியர்னு சொல்லுவாங்க, அதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகிற தன்மை இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்ன்றது வந்து கட்டாயம் அவசியம். இப்போ வந்து நம்மளுடைய சென்னையிலேயே நிறைய நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஸோ அதை அன்றைக்கி நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கால் பொறுத்தவங்க ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலும் நேரத்திலே டாக்டர்கிட்ட வந்து தொடர்ந்து பேசுவோம். அல்பினிசம் குறித்து டாக்டர் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க, ஸோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அல்பினிசம் குறித்து ஏதாச்சும் சந்தேகங்கள்லாம் நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 8 மற்றும் 2952054. அடுத்த கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன சாங்கும் அப்படியே கேட்டு வந்துடுங்க. எஸ் இளையராஜாவுடைய இசையில் கங்கை அம்மனுடைய வரிகளில் ஜானகியுடைய குரலில் ஒரு அழகான பாடலுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் திரையன் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுலு.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும், ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது, 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஸ்டுடியோக்களுக்கு நேரம் சரியாக 3:26 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெண்டு எஃப்எம் 101.4 இங்கே ஏழாமே எப்பவுமே சமத்து 101.4. ஹலோ டாக்டர், தான் கேட்டுருக்கீங்க. எஸ் டாக்டர், அடுத்த காலர் வராங்க, போயிடலாங்களா?
1: கட்டாயம்.
0: எஸ் வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க? கட்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். இட்ஸ் ஓகே டாக்டர். டாக்டர், அதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து பல வகைகள் இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஒரே 8 வகையை குறிப்பிட்டிருந்தீங்க இல்லைங்களா? எந்தெந்த மாதிரியான வகை, லைக் அதை எப்படி வந்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணுறீங்க டாக்டர்?
1: சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து வெறும் கண்ணில் மட்டும் பாதிப்பு இருக்கும், தோல் கலர் வந்து நார்மலாக இருக்கும், முடி கலர் நார்மலாக இருக்கும், பட் கண்ணை மட்டுமே அஃபெக்ட் ஆகும்போது அது ஆக்குலர்.
0: ஓகே, கலர் வந்துட்டாங்க டாக்டர். இது இந்த கேள்வி வந்து நம்ம பின்னாடி கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க.
0: சார் உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. ஜீவா சார்,
0: அவங்க சொன்ன கேள்வியில இருந்து
1: அவங்களுக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லல. இந்த இந்த நம்மளுடைய நார்மலா எப்படின்னு சொன்னா, இந்த சமயத்துல வந்து அதிகமான வெயில் இருக்கும்போது கட்டாயம் வந்து இந்த வெப்ப கட்டின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது. ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு, அதே போல வயசான பெரியவங்களுக்கு, சுகர் இருக்கவங்களுக்குமே. ஸோ அந்த மாதிரி கட்டி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க கட்டாயமே வந்து மருத்துவரை அணுகிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்றதை வந்து எடுக்க வேண்டும். சுத்தமாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் சுத்தமாக இருக்கணும், எனது மோஸ்ட் முக்காவாசி டைமும் ஸ்டாஃப்லோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்ற கிருமினால வருது, பாக்டீரியானால. அதுக்கு தன் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாலும் அவங்கள உடனே வந்து கை கழுவ வைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது பண்ணாலுமே இது வராமல் தடுக்கலாம்.
0: இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ. ஓகே டாக்டர், அடுத்த கலர் போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, நீங்கள் கேள்வி கேட்கலாம்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு.
1: சொல்லுங்க.
3: ஒன்னு வந்து, நீங்க அந்த கண்ணுல மாத்திரம் அந்த சில பாதிப்புகள் அப்படிங்கறது குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கண்ணுல மாத்திரம் பாதிப்புகள் வந்து மற்ற பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா, அது என்னுடைய முதல் கேள்வியும். ரெண்டாவது, இந்த வகையான நோய்கள் 8 types அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 8 types எந்த டைப் ஆஃப் அந்த ப்ராப்ளம் வந்து குழந்தைகள் மத்தியிலும், எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பெரியவர்கள் மத்தியிலும் இருக்கு, அண்ட் இது கம்ப்ளீட்லி கியூரபிளா இருக்க முடியுமா, அல்லது அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் அதனுடைய கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம், முற்றிலும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர், நான் ரெடியில கேட்டுக்கிறேன்.
1: நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்போ மொத்தத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பினிசம்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்றது வந்து ஆஃப்கோர்ஸ் அது மருத்துவ ரீதியாக

0: என்னன்னா தோல் முடி கண் மூன்றுமே வந்து பாதிக்கும் போது அது ஆக்குலோக்யூட்டனஸ் ஆல்பினிசம் சொல்லுவாங்க. கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்னா அது வெறும் கண்ணு மட்டும் பாதிக்கிறது ஆக்குலர் ஆல்பினிசம் சொல்லுவாங்க. என்னென்னா சில சமயம் அந்த டைரோசினேஸ்ன்ற நொதி சொன்னேன் இல்லைங்களா, அது சில குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சில கொஞ்சம் கம்மியான அளவில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முழுமையான வெண்தோல் ஆகிடாது. அதே வந்து அது சுத்தமாக வேலை பண்ணலன்னா அவங்களுக்கு கட்டாயம் முழுமையான வெண்தோல் வரும். இது இல்லாமல் இந்த வெரைட்டி இல்லாமல் சில சமயம் வந்து கூட அவங்களுக்கு ரத்த அணுக்களில் பாதிப்பு வரா மாதிரியோ இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து 500,000 ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மாதிரியான பாதிப்பு அது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த டைப்பு குழந்தைங்களில் வருது, இந்த டைப்பு அடல்ட்ஸில் வருது அப்படின்றது கிடையாது. அண்ட் ஒரு வாட்டி இப்போ கண்ணில் வந்துச்சு அதனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோலில் வருமானு கேட்டால் அந்த மாதிரியும் கிடையாது. யாருக்கு எந்த மாதிரியான நிறமி மியூட்டேஷன் நடந்திருக்குதோ அந்த மரபணு ரீதியாக என்ன வந்திருக்குதோ அதுதான் வர வந்திருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுவார் ஒட்டி கிடையாது. இவங்களை வந்து இதனால அவருடைய வந்து வாழ்வாதாரம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தோலில் நிறமி இல்லை, நிறமி இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் இல்லை, பாதுகாப்பு இல்லை. சூரிய ஒளி கதிர்கள் அதிகமாக படும்போது கட்டாயம் இவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் முறையை வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து அதிகமான வெயிலில் போகக்கூடாது, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும், அண்ட் முழுக்கை சட்டை முழு பேண்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா தொப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்கன்னு சொன்னால் அவங்களை பிடி கிளாஸ்க்கு அனுப்பாமல் அவங்களுக்கு வந்து இன்டோர் கேம்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு வாட்டி போட்டோன்னா 3 மணி நேரத்துக்கு அந்த சன்ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்கும், அது மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டுக்கிற மாதிரி அந்த குழந்தைக்குமே அது வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நாளடைவில் அவங்களுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும். மற்றபடி அவங்களுடைய என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கண் வந்து உங்களுக்கு பார்க்கறதுல வந்து அந்த விழி வந்து கொஞ்சம் ஆடிட்டே இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறு கொஞ்சம் வரலான்றதுனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கண் டாக்டர்கிட்ட கொண்டு போய் பரிசோதனை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் போட்டுக்கலாம். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஆல்பினிசம் இருக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தோல் ஐ மீன் கழுத்தை கொஞ்சம் சாய்ச்சு பார்ப்பாங்க. அந்த கழுத்து சாய்ச்சுக்கு அந்த பொசிஷனில் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியுதுன்ற அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் போட்டுட்டு ஸ்கூல்லையுமே கூட வந்து போர்டில் வந்து அவங்களுக்கு நல்ல பெரிய எழுத்து இருக்கிற மாதிரியோ அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்குற நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் கூட வந்து பெரிய எழுத்து இருக்கிற மாதிரி அவங்களுடைய கண் பார்வைக்கு அது சரியாக இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து நடைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: டாக்டர் ஆக்சுவலி நல்ல ஒரு விளக்கம் இதை அவங்க கேட்டுட்டு இது பண்ணாங்க. ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம காலேஜ் வந்து கண்டினியூ பண்ணலாம்.
0: கட்டாயம் கட்டாயம்.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் பார்சலா இருந்தாலும் அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: स्वस्थ भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளப் நேரம் சரியா 3:33 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமது 101.4. ஹலோ டாக்டர் தான் கேட்டுருக்கீங்க. அல்பினிசம் குறித்து டாக்டர் மது அவர்கள் வந்து நம்ம கூட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அல்பினிசம் குறித்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003838 மற்றும் 2952054. டாக்டர் காலோஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன்,
4: வந்துகிட்டே
3: இருக்காங்க. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க.
5: வணக்கம் பேசணும்.
4: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா.
5: வணக்கம்மா, நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
4: வணக்கம்.
5: இப்ப உலக அளவுல இந்த பாதிப்பு இருக்குறதா சொல்றீங்க.
4: ஆமா.
5: இப்ப இந்தியாவில எடுத்துக்கிட்டாக்க நம்ம மக்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன் நேரத்துல வந்து இருக்காங்க. வெள்ளக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டா பாதிப்பு நீக்கோ போல இல்ல நம்மள போல அந்த கருப்பு நேரத்துல வந்து மாற்றம் ஏற்படுமா? அதே போல வந்து இந்த பாதிப்பு உள்ளவர்கள் எந்த மாதிரி

0: வகையான உணவு முறைகளை உண்ணலாம், எதை ஒன்று சாப்பிடக்கூடாது அது ஒண்ணு. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில வந்து இதற்கான வந்து சிகிச்சை முறைகள் இருக்குதா, வாழ்நாள் முழுக்க இதை சிகிச்சை எடுத்துக்கணுமா, இல்ல இது கருவிலே இருக்கிறப்ப கண்டுபிடிச்சு அதை வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கான வழிமுறைகள் ஏதாவது நவீன மருத்துவ அறிவியல்ல வளர்ந்திருக்குதா நவீன தொழில்நுட்பம் அது ஒண்ணு. இன்னமும் வந்து நிறைய இதுல வந்து சந்தேகம் இருக்குமா?
1: நல்ல கேள்விகள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து மாவட்ட ரீதியா இருக்க நம்மளுடைய மருத்துவ கல்லூரி எல்லாத்துலயுமே வந்து தோல் டாக்டர் இருக்காங்க, கண் டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து கட்டாயம் வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண் பார்த்துக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தோல் டாக்டர் பார்க்கணும். தோல் மருத்துவரை பார்க்கறது எதுக்குன்னு சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது புள்ளிகள் கரும்புள்ளி இருக்கு, ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு சொன்னேன்னா அதை வந்து நம்ம அப்படியே இருக்குதா இல்லை அதில் ஏதோ மாறுபாடு இருக்குதா அப்படின்றது ரெகுலராக வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, இந்திய நாட்டில் அதாவது கருப்பு ஆப்பிரிக்க இனத்தவருக்கோ இல்லை ஆசியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அல்பினிசம் வருதுன்றது இல்லை, நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் கூட வரலாம். அந்த வெளிப்பாடு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இப்போ ஆப்பிரிக்கில் நீக்ரோஸ் இருக்கவங்க அவங்களுக்கு தோல் வந்து முழுசாக வெள்ளை ஆகிறது இல்லை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாதிரி ஆகலாம். ஸோ அந்த இனத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வெளிப்பாடும் வந்து மாறும், சரிங்களா? மற்றபடி இதை வந்து மரபணு ரீதியாக வந்துன்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னேன்னா கட்டாயம் அவங்களுக்குமே வந்து மரபு ரீதியாக நம்ம அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும், ஜெனட்டிக் ஐ மீன் பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். மரபணு பரிசோதனை அவங்களுக்கு பண்ணணும், அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எப்படி போகுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? மற்றபடி ஐ மீன் கர்ப்பமாக இருக்க சமயத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து இதை தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் இன்னும் நம்மளுடைய ஆராய்ச்சி அந்த அளவுக்கு வளரலை. பட் மருந்து வந்து ஏதாவது கொடுத்து இதை சரி பண்ண முடியுமான்றதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் வந்து எலியில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஆனால் நடைமுறைக்கு அது வரலை. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இவங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
2: தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். அடுத்த கலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம்.
3: கால முட்டு வலி வந்து பயங்கரமா வலிக்குது டாக்டர்.
1: எத்தனை வயசு உங்களுக்கு?
3: பல நாளா கிடையாது, இப்ப ஒரு வாரமா இருந்துகிட்டு பயங்கரமா வலிக்குது. கால வந்து பெரும் குதிகால வந்து சூக்கு மாதிரி பிடிச்சிக்கிறது, நடக்கவே முடியல.
1: வயசு என்னங்க ஐயா உங்களுக்கு? என்ன வயசு?
3: வயசு வந்து 60.
1: 60 இருக்கு. சுகர் இருக்கா?
3: சுகர் தான் கம்மியா தான் இருக்குது.
1: சக்கர வியாதி பாத்திருக்கீங்களா, பரிசோதனை பண்ணிருக்கீங்களா?
3: நார்மலா இருக்கு.
1: சரி, ஏன்னா வயசாகும் போது கொஞ்சம் எலும்பு தேய்மானம் வரும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? கடை வச்சிருக்கீங்க. ஸோ எலும்பு தேய்மானம் இருக்கான்னு பாத்துக்கணும், கால்சியம் சத்து எப்படி இருக்குன்றது பாத்துக்கணும். ஒரு வாட்டி எலும்பு டாக்டர் பாத்துடுங்க.
3: அதே மாதிரி நம்ம மாடிப்படி ஏறும் போது ஒரு காலில் வச்சு இதுதான் ஏற வேண்டியிருக்குது. முதலெல்லாம் வந்து ரெண்டு காலத்தையும் அப்படியே கடகடன்னு ஏறப்ப ஏறப்போ கூட ரொம்ப கஷ்டமா.
1: அதுதான் கொஞ்சம் முழங்கால் உங்களுக்கு வந்து முட்டு தேய்மானம் இருக்கலாம், அதுக்கு அது இல்லாம தசைகள்ல வந்து கொஞ்சம் வலுவிலிருந்து இருக்கலாம். ஸோ தசை பயிற்சி பண்ணணும், பிசியோதெரபி சொல்றாங்கல்ல அதுவும் பண்ணணும். அந்த மாதிரி எலும்பு டாக்டர் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம் நீங்க, சரிங்களா? ஆனா மருத்துவரை அணுகிடுங்க, எக்ஸ்ரே எடுத்து பாப்பாங்க தேய்மானம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி,
3: ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நன்றி, நன்றி.
2: அடுத்த கால இணைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் படுத்து எழுந்திரிச்சு பயங்கரமா முதுகு வலிக்குது மேடம். அது உட்கார்ந்து எழுந்திரிச்சாலும் முதுகு அப்படியே வளைஞ்ச மாதிரி ஆயிடுது.
1: என்ன வயசு சார் உங்களுக்கு?
4: எனக்கு 60 ஆகுது.
1: 60 ஆகுது. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? வேலை பாக்குறீங்களா இப்போ?
4: வேலை வேலை பாக்குறமா, அப்பள கம்பெனில வேலை செய்யறேன்.
1: நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான வேலையா உங்களுக்கு? அதாவது முதுகு தசைகள் வந்து எப்பவுமே நிறைய வேலை பார்க்கறவங்களுக்கு முதுகு தசை வந்து வலுவிழந்து போயிடும். ஸோ அதுக்கான இந்த லோ பேக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்றது முக்கியம். பட் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து முதுகு வலியிலேருந்து காலுகளுக்கெல்லாம் பரவற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் உடனே வந்து எலும்பு டாக்டர் பார்க்கணும், ஆர்த்தோபீடிஷியன் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்கள அணுகிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தசை மட்டும்தான் வலுவிழந்து இருக்குதா இல்லை எலும்பில் எதுவும் தேய்மானம் இருக்கான்றது பார்க்கணும். அண்ட் எப்போ உட்கார்ந்தாலும் வீட்டில் உட்காரும்போது கூட வந்து நேராக உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும், சரிங்களா? அந்த கரெக்டான கோணத்தில் உட்காரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். உயரமான தலானி வைக்காதீங்க.

0: அது நைட்ல படுக்கும்போது ரெண்டு முழங்காலுக்கு கீழே தலையாணி வச்சு படுத்தீங்கன்னா கூட வந்து தலைக்கு தலையாணி வைக்காம சின்ன தலையாணியை வந்து முழங்காலுக்கு கீழே வச்சுக்கோங்க அடியில, சரிங்களா? அப்படி படுக்கும் போதுமே வந்து உங்களுக்கு முதுகு வலி கொஞ்சம் குறையும். நன்றி.
1: அடுத்த காலர் என்ன பிள்ளை இருக்காங்க டாக்டர்?
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: ராணி பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரே ஒரு டவுட். என்னோட பையனுக்கு 27 வயசு ஆகுது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் டி வந்து 5 தான் இருக்குது. அது எவ்வளவு இருக்கணும் டாக்டர்? அப்படி இருந்தா குறையா இருக்குது தானே?
0: இது கட்டாயம் குறைவா தான் இருக்குது. என்ன வேலை பாக்குறாங்க உங்க பையன்?
2: ஐடி
0: ஃபீல்டு உள்ளேயே இருக்காரு. அவர் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி காலையில வாக்கிங் ஏதாவது போக சொல்லுங்க, சரிங்களா? சூரிய ஒளி கதிர் படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ விட்டமின் டி அவங்களுக்கு அட்லீஸ்ட் நார்மலா ஒரு 28-30 இருந்தா நல்லா இருக்கும், சரிங்களா?
2: இது
0: ஆமா, நீங்க இப்ப 5 இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்த டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்க இல்லையா, அவங்க கிட்ட போனீங்கன்னா விட்டமின் டி வந்து 60 lakhs யூனிட் சொல்லுவாங்க. அது 60,000 யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60,000 யூனிட்ஸ்னா 60,000 யூனிட்ஸ் வந்து வாரத்துல ஒரு நாள் ஒரு 8 வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ பிளட் டெஸ்ட் யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த டாக்டர் போய் பார்த்தோன்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாத்திரை வாங்கி வார வாரம் ஒரு நாள் போட சொல்லுங்கள், 8 வாரத்துக்கு. பட் அது மட்டுமே பத்தாது. அவர் கட்டாயம் வந்து சூரிய வெளிப்படுற மாதிரி அவங்க நடக்கணும், கொஞ்சம் உள்ளேயே இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்ட்,
2: அதுதான்.
0: வேற பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இப்போதைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கிட்டனா ஓகே தான். கால்சியம் சத்து இருக்க மாதிரி சாப்பிடட்டும், அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி நடைப்பயிற்சி போகலாம் வெயில் படுற மாதிரி, அது பண்ணாலுமே போதும். அவசியம் இல்ல. உங்களுடைய சன்னுடைய இந்த ஜெனரேஷன்ல மெயின் ப்ராப்ளம் என்ன, அவங்க எதுவும் நடக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் உள்ளே இருக்காங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஆமா, சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்க, ரொம்ப நல்லது. கட்டாயம்
2: ரொம்ப நல்லா சொல்லுங்க.
0: நன்றி, நன்றி. தேங்க்யூ.
1: அடுத்த கால இணைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா.
3: வணக்கம். நான் கிட்ட பாக்கலன்னு சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: என் பொண்ணுக்கு வந்து உள் வெள்ளையா இருக்கு, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
0: அம்மா பின்னாடி நாய்ஸ் ஏதோ இருக்குது. உங்க பொண்ணுக்கு?
3: பொண்ணுக்கு உதடு கொண்டி உள் பக்கம் வந்து வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு.
0: ஆஹா, சரி. உதட்டுல வேற எங்கயாவது, உடம்புல வேற எங்கயாவது வெள்ளையா இருக்கா? வெள்ளையாயிடும். அதே போல அவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்ட தழும்பெல்லாம் கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்கா?
3: இல்ல, அந்த மாதிரி இல்ல. என்னன்னா ஒரு இடுப்புல வந்து ஒரு மாதிரி வெள்ளையா லைட்டா தெரியுது.
0: ஆஹா, அப்ப நீங்க கட்டாயம் வந்து சிட்டில பாக்கம் தானே, நீங்க வந்து எங்களுடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கு, அங்க கூட வாங்க, சரிங்களா? அது என்னன்றது நேர்ல பாத்துட்டு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கான சிகிச்சை முறையை ஆரம்பிச்சுக்கலாம். என்னது கட்டாயம் நம்ம நேர்ல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் 8 மணில இருந்து ஓபி இருக்கும், தாராளமா வரலாம்.
3: வாங்க
0: வாங்க வாங்க. நன்றி.
1: டாக்டர், சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் போயிட்டு வந்துடலாங்களா?
0: எஸ்,
1: கண்டிப்பாக. நேர்களே, நம்ம டாக்டர் மது அவர்கள் கூட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து கலந்தோசிச்சுட்டு இருக்கோம். எஸ், நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா 2986-0038 மற்றும் 2952-0554 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று கேட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்களுடைய இசையில், பாலு மகேந்திரோடைய இயக்கத்தில், எஸ்பி பாலசுப்ரமணியமுடைய குரலில் ஒரு அழகான பாடல் மறுபடியும் திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் 103.5 FM 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளப் நேரம் சரியா 3:48 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரைன் வைஃப் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமது. 101.4 நாம டாக்டர் மது அவங்க கூட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கலந்தாலோசிச்சுட்டு இருக்கும். எஸ் அவங்க நமக்காக வந்து அல்பினிசம் குறித்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கும் ஏதாச்சும் அல்பினிசம் குறித்து சந்தேகங்களோ இல்லை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952054. டாக்டர் ஒரு காலர் லைனில் வராங்க, நம்ம போயிடலாங்களா?
1: கட்டாயம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கே பேசுகிறீங்க? இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம்.
1: வணக்கம்
2: மேடம். மேடம்
1: வணக்கம் சார்.
2: ரெட்டி ஸ்பாரி. எங்கள் பாப்பாவுக்கு 15 வயசு ஆகுது மேடம்.
1: சரி,
2: அதுக்கு உள்ளங்கையில் உள்ளங்காலில் வேர்வு தண்ணியாக வருது, எதுவுமே எழுத முடியல, பேப்பரே நனைஞ்சு போகுது மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்?

0: உங்களுக்கு பரீட்சை ஏதாவது எழுதும் போது மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்ல நார்மலா ஸ்கூல் போகும்போது எல்லா நாளுக்குமே அந்த மாதிரி கையீரமாயிடுதுங்களா?
1: எப்பவுமே கையில தண்ணி வருது, அது எழுதும் போது முக்கியமா அதிகமா வருது.
0: ஓ, இப்ப என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? 10 திப்பு தான் முடிச்சாங்க. 10th முடிச்சாங்க தானே சார். நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஆப்போசிட்ல, அங்க வந்துருங்க. ஆமா, அது உள்ளங்கால், அது கொஞ்ச நேரம் நின்னா கூட அப்படியே தண்ணி எல்லாம் ஒழுகுது. அதுக்கு தடவறதுக்கான மருந்து இருக்கு. அது இல்லாம வேற வித சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கு. சோ நீங்க நாளைக்கு பாப்பா அழைச்சிட்டு வாங்க, நாளைக்கோ இல்ல நாளைக்கு வர முடியல, திங்கட்கிழமை கூட வாங்க. திங்கள் வந்து சனிக்க
2: அல்பினிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ இல்லை மனிதர்கள்கிட்ட இருந்து இந்த பொது அந்த மனிதர்களை இந்த பொது சமுதாயம் எப்படி அணுக வேண்டும், இந்த பொது சமுதாயத்தில் தான் அந்த மனிதர்களுக்கு இப்போ வரைக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு, எதை இதெல்லாம் பண்ணலாம் எதை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது
0: என்ன டாக்டர்? கட்டாயம் இதை நம்ம கட்டாயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு வருஷமே வந்து இந்த உலகளாவியில் நம்ம வந்து ஆல்பினிசம் தினம் அனுசரிக்கும் போது அதுக்கு ஒரு தீம்னு சொல்லுவாங்க, ஒரு கருத்து. ஸோ இந்த வாட்டி என்னென்னா ப்ரௌட்லி இன் ஸ்கின், அதாவது நான் வந்து என்னுடைய தோல் வெள்ளையாக இருந்தாலும் அதை பற்றி பெருமைப்படுகிறேன், ஓகே, எல்லாருடைய கலருமே மாதிரி தான் என்னுடைய கலருமே, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இப்போது ஆல்பினிசம் பாதிக்கப்படுறதுனால நம்ம உடனே வந்து சொன்னங்கி போக வேண்டியது இல்லை. இங்கே இதை கேட்டுட்டு இருக்கிற ஆல்பினிசம் இருக்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து முதல்ல இந்த தினத்துடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய தோல் கண் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்வியல் முறையை மாட்டினாலுமே கட்டாயம் வந்து ஆல்பினிசம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் மற்றவங்க வந்து எப்படி அணுகணும்னு சொல்லி சொன்னால், அவர்களை வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஆல்பினிசம் இருக்க குழந்தைய வந்து ஸ்கூலில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குதுன்னா மற்ற பெற்றோர்களுமே வந்து அந்த குழந்தையோட வந்து சிநேகிதமாக இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய போர்ட்ஸ்லேயோ அவங்களுடைய ஸ்டடிங் மெட்டீரியல்லையோ அவங்களுடைய மற்ற குழந்தைங்களோட அணுகிற முறையிலோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க நேர்கள் ரொம்ப அழகான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்பினிசம் இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் கேட்காதவங்களாக கூட இருக்கு, அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன கேக்குறீங்கன்னா, கண் பரிசோதனை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போங்க, வெளியில போகும்போது கட்டாயம் தொப்பி போட்டுக்கோங்க, சன்ஸ்கிரீன் சொல்லும்போது அந்த சூரியத்தில் இருக்கிற ஒலிக்கதிர்கள் இருந்து நம்முடைய தோலை பாதுகாக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் ரெகுலரா போடணும்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முழு கை சட்டையோ முழு பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கிறது, எந்த அளவுக்கு வந்து சூரிய ஒலிக்கதிர்கள் டைரக்டா நம்ம மேல படாம இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு தன்மையில வேலை பார்க்கறது. அண்ட் தோல் பரிசோதனையுமே வந்து அங்கு புள்ளி புள்ளிகளா ஏதாவது வந்திருக்கு, கருப்பு புள்ளிகளோ இல்ல ப்ரௌன் கலர்லயோ புள்ளிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பரிசோதனைக்கு போகணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் அதே மாதிரி இருக்கா இல்லை மாற்றம் அடைஞ்சிருக்கா, இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தாலுமே வந்து அவர்களுக்காக நம்ம பண்ற நல்ல விஷயமா இருக்கும்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். ஆக்சுவலி இந்த விஷயம் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து லைக் மென்டலியாக வந்து பிரேக் பண்ணுற அப்படின்ற விஷயம் வந்து ஃபிசிக்கலாக பிரேக் பண்ணுறத விட ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் குழந்தைகள் இதை எப்படி வந்து அணுக வேண்டும், பெற்றோர்களோட பங்கு இதில் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறேன்?
0: அந்த பெற்றோர்களுடைய பங்கும் டீச்சர்ஸோட பங்குமே சொல்லிப்பேன். ஏன்னா ஸ்கூலில் நிறைய நேரம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நீ நார்மல் ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த கருப்பு நிறமின்றது நமக்கு இல்லை அவ்வளோதானே தவிர, மற்றபடி நீ படிக்கலாம் விளையாடலாம் ஓடலாம் உனக்கு இஷ்டமான எல்லா விஷயமே பண்ணலாம், ஆனா என்ன டைரக்டா சன்லைட்ல இருக்க வேண்டாம், நீ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால உன்னை எப்படி பாத்துக்கிட்டா போதும்ன்றத வந்து அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த உனக்கு ரொம்ப மேனேஜ் பண்றது வந்து அந்த 5 லிருந்து 7 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குழந்தைக்கே தெரியும் நம்ம இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த முதல் ஒரு அந்த வளரிளம் பருவத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து கரெக்டா அணுகுனாவே சரியா வந்துடும்.
2: ஓகே, அடுத்து ஒரு காலர் வந்து லைன்ல வராங்க டாக்டர். வணக்கம்.
0: தண்ணி குடிக்கும் போது சிரமமா இருக்கா இல்லனா திடப்புணவு சாப்பிடும் போது தான் சிரமமா இருக்கா?
3: சாப்பாடு நல்லா பிணைஞ்சு நொறுங்க சாப்பிட்டா கூட போய்கிட்டே இருக்கு, திடீர்னு சிக்கிக்கிடுது.
0: சிக்கிக்கிடுது, இது எவ்வளவு நாளா இருக்கு சார் உங்களுக்கு?
3: இப்ப 2 வாரம் 3 வாரமா இருந்தது. டாக்டர் காட்டினா ரத்தம் கம்மியா இருக்கும் அப்படின்னாங்க.
0: இல்ல சார், நீங்க ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து குடல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா? அது அரசு பொது மருத்துவமனையில் இருக்காங்க, நம்ம கீழ்பாக்கில் இருக்கு, அண்ணாநகர் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜிஹெச்ல இருக்கு. ஓகே.

0: ஒரு வாட்டி எடை குறையவே இருக்கா? எடை குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களா? இப்படியே தான் இருக்குது. ஸோ அது கட்டாயம் வந்து அணுகி ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கலாம். பண்ணிட்டானா அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தானா உங்களுடைய பிரச்சனை சரிவாயிடும். ஜிஹெச்கே வந்துடுங்க, ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவத்துக்கு வந்துடலாம் நீங்க. வாங்குதுங்க சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: அடுத்த காலம் இணைப்பில் வராங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: மேடம், எனக்கு இந்த ஒன் சைடு ஷோல்டரோட அப்படியே இந்த கை மதமதப்பாவே இருக்குதுங்க மேடம்.
0: ஒரு சைடு ஷோல்டர் சைடுல மட்டுமா எப்பவுமே இருக்கா, படுத்து இருந்த பிறகு மட்டும் இருக்கா?
3: ஒரு மாசம் அளவுலவே இருக்கு மேடம். ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த இந்த கட்டவரல் பெருவரலோட ரொம்ப எதுவுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி குடிக்க முடியலங்க மேடம்.
0: நீங்க ஆர்த்தோ டாக்டர் பார்த்திருக்கீங்க, நரம்பு டாக்டர் பாதிக்கிற
3: என்ன
0: வயசு உங்களுக்கு? 36 வயசு. பட் நிறைய கழுத்து வந்து நிறைய யூஸ் பண்ற மாதிரி அப்படி வேலை ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்களா?
3: டெய்லரிங் எல்லாம்
0: மேடம். டெய்லரிங் இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த பொசிஷன்ல கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்க ஒரு வாட்டி நீங்க நரம்பு ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டீங்க, நரம்பு டாக்டர் ஒரு வாட்டி பாத்துருங்க. ரொம்ப வந்து குனிஞ்சு பண்றீங்கன்னு சொன்னா கழுத்துக்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வலி இல்லாதப்ப அதை கொஞ்சம் பண்ணாலும் நல்லதுதான். பொசிஷனிங் இம்பார்ட்டன்ட். நன்றி.
2: அடுத்த கால இணைப்பில் வராங்க டாக்டர். வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
4: லெஃப்ட் கையில வந்து மரத்து போகுது மேடம்.
0: லெஃப்ட் கையில மரத்து போகுது, முழு கையுமா சார், வெறும் உள்ளங்கை மட்டுமா?
4: கீழே ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் கையில மரக்குதுங்க, அப்படியே மேல ஷோல்டர் வரையும் வருது.
0: என்ன வயசு சார் உங்களுக்கு?
4: மாத்திரை
0: நரம்பியல் நிபுணர் சொல்றாங்க இல்லையா? ஆமா, நீங்க நம்மளுடைய ஆஸ்பத்திரியில வந்து பாத்துக்கலாம். மறக்கிறதுன்னு சொன்னா நரம்பு எப்படி வேலை பாக்குதுன்னு பாக்கணும், அதனால நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் நீங்க. சோ அதனால வந்து நீங்க வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வரலாம், நரம்பியல் டாக்டர் வந்து பாக்கலாம். நான் ஸ்கின் டாக்டர் சார், நானும் அங்கே தான் வேலை பார்க்குறேன், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் வேலை பார்க்குறேன், பேராசிரியர் அங்கே.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
2: டாக்டர், ஆக்சுவலி உங்களோட இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணி அல்பனிசம் குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து எங்களுக்கும் சரி எங்களோட நேர்களுக்கும் சரி வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விளக்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் சார்பாக. அண்ட் தென் லைக் கடைசியாக நீங்கள் ஏதாச்சும் நேர்களுக்கு இது குறித்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் டாக்டர்.
0: என்னுடைய பொறுத்த வரைக்கும் மனித நேயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சக மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அதை நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி விஷயம் இல்லை கேட்ட நேயர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆல்பினிசம், அவங்க ஆல்பினிசம் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது ஆல்பினிசம் இருக்கவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்தானா கட்டாயம் உலகளாவிய லெவலில் ஆல்பினிசம் நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக அனுசரிக்கிறது நம்மளும் அனுசரிக்கிற ஒரு திருப்தி நமக்கும் கிடைச்சிருக்கும். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நல்ல கேள்விகளும் கேட்டீங்க, நேயர்கள் அனைவருமே கூட நல்ல ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, அனைவருக்குமே வந்து நன்றி. அண்ட் வாழ்த்த வயதில் என்னாலும் வணங்குகிறேன். நன்றி.
2: தேங்க்ஸ்.
0: தேங்க் யூ ஸோ மச்.
2: நன்றி.
5: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
6: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
5: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
6: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
5: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா

0: நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 4:03 மிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், ஏன் கூட வந்து ஃபன் பண்ணலாமா கேட்க எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க
2: நினைக்கிறேன்.
1: நேர்களே, இன்னைக்கு ஃபன் பண்ணலாமலாம் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு பாடலோட இடைப்பட்ட வரிகள் சொல்வேன், அதாவது ஒரு பாடலில் வர நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு 2-3 லைன் சொல்வேன். அந்த வரிகள் வந்து எந்த பாடலை சேர்ந்தோ, அந்த பாடல் வந்து எந்த படத்தை சேர்ந்தோ, அந்த படத்தை வந்து இயற்றியது யார், இசையமைச்சது யார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன ஆன்சர் வேணுமே சொல்லலாம். கேள்வி ஒன்று தான், ஆனால் பதில் வந்து பல இருக்கும். அந்த பல பதில்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம். எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர், நீங்கள் என் கூட வந்து உங்களை கருத்துக்கெல்லாமே ஷேர் பண்ணணும். இந்த போட்டிக்கு நான் ரெடிப்பா, நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாகிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணலாம், பேசலாம். எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986 0038 மற்றும் 2952 0444. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என் கூட பேசணும் நினச்சிங்கன்னா 2986 0038 மற்றும் 2952 0444 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்கள்.

நம்பர் சொன்னே நேயர்கள் எல்லாமே லைனாக வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அட்டகாசமான திரைப்படத்தில் வந்து அட்டகாசமான ஒரு பாடல் வந்து வந்துட்டே இருக்குது, அதை கேட்டுட்டு வாங்க. வைரமுத்துடைய வரிகளில், மனோவுடைய குரலில் ஒரு பயங்கரமான செம்மையான வைபான ஒரு சாங் வந்து வந்துட்டே இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் எடுத்துனே ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று போட்டு ஆரம்பிக்கிறீங்களே, அந்த மாதிரி தான் இந்த பாடல் வந்து இருக்க போகுது. அட்டகாசம் திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரையின் 101.4 எல்லாமே எப்போ மெஸ்ஸ முதல்ல

0: எஸ்என்ஏ தொழில்புரிய மக்கள் இங்க எல்லாமே தூள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: திட்டம். இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்களுக்கு நேரம் சரியா 4:11 ஆயிட்டிருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்ப மெஸ் மதுல. நீங்க என் கூட கேட்டுட்டு இருக்கிறது
4: பண்ணலாமா
3: ஸ்னேர்களே, என் கூட வந்து ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுருக்கீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், டாபிக் வந்து ஒரு சாங்கோட இடைப்பட்ட வரிகள் சொல்லுவேன். ஒரு பாட்டில் வர நடுவில் இருக்கிற பிட்வீன் லைன்ஸை வந்து, ஏதாவது ஒன் ஆர் டூ லைன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்காக சொல்வேன். நீங்கள் அந்த வரிகள் வந்து எந்த பாடலை சேர்ந்தது, அந்த பாடல் எந்த படத்தை சேர்ந்தது, அந்த படம் வந்து யார் இயற்றியது, அந்த பாடலுடைய இசையமைப்பெயர் யார் அப்படின்ட்டு நீங்கள் என்ன ஆன்சர் வேணுமே சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008 மற்றும் 2952054. ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
3: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறாங்களா? மழை பெய்யுதா? எப்படி இருக்கு சென்னைக்கு?
3: பயங்கரமா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சண்டேஸ் ஃபுல்லா முடிக்க முடியுங்க சந்திரசேகர், அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பெய்யுற மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே தென்படுது, ஆனா மழை மட்டும் தான் கண்ணுக்கு தென்பட மாட்டேன்னு என்ன பண்றது?
5: அப்படி சொல்ல, அப்ப அங்கேயும் மப்பம் மந்தாரமா இருக்கு.
3: மழை வந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா இந்த வெயில் காலத்துல?
5: ஆமா ஆமா, கண்டிப்பா மழை வேற வச்சிருங்க எப்படியாவது.
3: கண்டிப்பா இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா மழை வந்துடும். இந்த கேள்வி
5: சரி சொல்லுங்க, என்ன கேள்வி?
3: உயிரின் துளி காயும் முன்னே என் வழி உன்னை காணும் கண்ணே. சொல்லுங்க இந்த வரிகள்.
5: அழகான ஒரு குரல் இருக்கு
3: அப்படிங்களா?
5: பாட்டு பாடலாமே அப்படியே
3: அப்படிங்களா? ஓ, பாட்டாவே பாடிறன்றீங்களா? நான் குரல்னே நாங்க திருக்குறளுக்கு போயிட்டேன். ஓ, ஏன் இப்ப நம்ம பாட்டு தானே சொல்லிட்டு இருக்கோம், நீங்க திருக்குறளுக்கு போறீங்க அப்படின்ட்டு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உன்னை காணும் கண்ணே, எந்த பாடலை சேர்ந்தது இந்த பாடல்?
5: நல்லா
3: கேட்டப்பட்டதா இருக்குங்களா? குளூ கூட தான் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நான் தான் சொல்றேன் இல்லைங்க, நான் பேசாம ஆன்சர் சொல்லிடுவா உங்களுக்கு. இன்னும் சிம்பிளா இருக்கும் இல்லைங்களா?
5: பெரிய மனசு பண்ணி குளூ கொடுக்கணும். சரியா,
3: நான் பெரிய மனசு பண்ணி குளூ கொடுக்கறது, நான் பெரிய மனசு வச்சிருங்க, என்கிட்ட இருக்க சின்ன மனசுதான். அந்த அளவுக்கு நான் வந்து
5: சின்ன மனசு வச்சு குளூ கொடுங்க ப்ரோ.
3: சின்ன மனசு வச்சிருக்கேன், குளூ கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம பெரிய மனசெல்லாம் பண்ணி ஓகே நேர்கள் தானே, குழு கொடுத்தா என்ன அப்படின்னு குழு குடுக்கலாம். அது மாதிரி பெரிய மனசு எடுக்கிறவங்க கொடுப்பாங்க, ஆனா எனக்குதான் பெரிய மனசு இல்லையே, நான் கொடுக்க மாட்டேனே. நன்றி நன்றி சந்தோஷம், அடுத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், சொல்லுங்க. அடுத்த நேரில் இருக்கீங்க? வணக்கம், ஹலோ.
6: ஹலோ,
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: ஹலோ
3: சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
6: ஹலோ
3: ஹலோ ஹலோ ஹலோ, நான் மூணு டைம் ஹலோ சொல்லிட்டேன், சொல்லுங்க.
6: ஹலோ,
3: எங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாங்க.
6: ஹலோ கேக்குதுங்களா?
3: கேக்குதுங்க, எனக்கு கேக்குதுங்க, நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லியே வாயா வலிக்குது, அதுக்கே நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் போல. சொல்லுங்க. ஹலோ
6: ஹலோ
3: ஹலோ ஹலோ, தேங்க்யூங்க, நன்றி நன்றி. நேயர்களே, நீங்கள் வரும்போது இணைப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்கள். நானும் வந்து ஒரு படத்தில் காமெடி வர மாதிரி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் ஹலோ ஹலோன்னு கற்றுறீங்க, யாருக்குமே கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் பேசுறது இன்றைக்கி கேட்குது. எஸ், நீங்கள் வந்து இணைப்பில் வந்து கனெக்ட் ஆகிடுறீங்க, அதை வந்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து காதலே வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இணைப்பில் கனெக்ட் ஆகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்திங் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் செக் பண்ணிட்டே இருங்க, நீங்கள் வந்து இணைப்பில் கனெக்ட் ஆவீங்க. அடுத்த காலத்தில் இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா சார்.
3: வணக்கம் ஹேமா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார்.
3: சிறப்பாக இருக்கீங்களா?
7: அந்த பாட்டு
3: சூப்பர் மேம் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு நான் அந்த பாட்டி நான் தர மாட்டேன். ஏன்னா தெரியும், நான் அந்த பாடலோட வரிகள் சொன்னேன், நீங்க போயிட்டு கூகுள் போய் அப்படியே அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எத்தனை சொல்லுவீங்க, உங்களுக்கே தெரியுங்களா? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். எஸ் ஆனா உங்களுக்கு புரியல மேம்,
7: வேற கேள்வியா
3: உங்களுக்காக, வேற கேள்வி இருக்கு.

0: கொஸ்டின் பேப்பர்
1: எங்க கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆச்சுன்னா எப்படிங்க அந்த டெஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பாட்ல தானே கொடுப்பேன்
0: சார். எனக்கு லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஹலோ ஹலோ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஹலோ ஹலோ எனக்கு லைன் எடுக்கணுமே நான் ப்ரே பண்ணே பண்றேன்.
1: அப்படிங்களா? ஓகே ஓகே, உங்களுக்காக இப்ப ஒரு கேள்வி சொல்றேன் ஓகேங்களா?
0: சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்றேன்.
1: வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுதும் தேம்பாதே. அந்த பாட்டே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க, இந்த பாட்டுலாம் கண்டுபிடிக்காம இருக்காதீங்க ப்ளீஸ். நல்ல பாட்டுல இது கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல பாட்டு அப்படியே வரும் நம்ம தொண்டை வெறியும் வரும், அந்த வாயில இருந்து தான் வராது இல்லைங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது
0: தேம்பாதே.
1: ஐயோ செம்ம வரிங்க, என்னங்க கண்டுபிடிக்க முடியலையே, எங்க கண்டுபிடிங்க செம்ம வரி இல்ல அப்புறம்
0: என்னங்க? வருது பாட்டு வரல,
1: ராகம் வருது பாட்டு வரலீங்களா? ஐயோ ஓகே ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஆனா இது போய் நீங்க கண்டுபிடிச்சு வைங்க, போங்க. பாய் பாய், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துலாம். வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா
2: வாழ்க வளத்துடன், ஜெய ஜெயசீரன்.
1: வாழ்க வளத்துடன் சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான பாடல் சொல்லவா?
2: ஐயா பழைய பாடல் தான் உதவியா இருக்கீங்க.
1: பழைய பாடல்கள் தரணுமா?
2: படம்
1: பார்த்து 40 வருஷம் ஆச்சுங்களா? அப்ப நீங்க கடைசியா பார்த்த படம் என்னதுங்க ஐயா? 40 வருஷம்
2: முதல் மரியாதை.
1: முதல் மரியாதை கடைசியா பாத்தீங்களா? முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதைன்னு சொல்லிட்டு கடைசியா பாத்துருக்கலாம். நீங்க போங்க. சரி ஓகே, அட உங்களுக்கான கேள்வி சொல்லவா? நடமாடும் செல்வம், பணிவான தெய்வம், பழங்கால சின்னம், உயிராக மின்னும். உங்களுக்காக அந்த காலத்துல இருந்தே பழைய பாடல், அந்த காலத்துல இருந்தே உங்களுக்காக வந்து நான் எடுத்து
2: கொடுத்துருக்கேன்.
1: நீங்க இன்னைக்கு கேட்ட மாதிரி நான் கொடுத்துட்டேனா? இப்ப நான் கேட்ட மாதிரி நீங்க பதில் சொல்லணும் தானே? சொல்லுங்க. ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சார் நானும் வந்து ஸ்டார்டிங்ல அந்த கேள்வியெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோமோ, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களோ, கொஸ்டின் பேப்பர் பத்தாம போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, யாருமே ஆன்சரே பண்ண மாட்டேன்றாங்க. எஸ் நேர்களே, நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952054. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள், யார்? வணக்கம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? பால் போலவே வான் மீதிலே, பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய்.
3: பழைய பாட்டு தானே இது?
1: பழைய பாட்டு தானே. உங்களுக்காகவே நான் பழைய பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், தெரியாதுங்களா?
3: உயர்ந்த மனிதன் படம்.
1: உயர்ந்த மனிதன் படமா? ஷோரா? கன்ஃபார்ம்ங்களா? லாக் பண்ணிடலாங்களா?
3: வாழ்த்துக்கள்.
1: இப்பதான் பேப்பர் ஏதோ ரொம்ப ஈஸியா எடுத்திருக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். புது பாடல் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களுக்காக புது பாடல் வந்து இது பண்ணிருப்பேனே. முன்னாடியே நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் புது பாடல் கேட்டிருப்பேனே.
3: புது பாட்டா?
1: ஓகே ஓகே மேம், நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.

நேயர்களே, அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். எஸ், நாம் இந்த ஃபன் பண்ணலாமலாம் என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு பாடலோட இடைப்பட்ட வரிகள் சொல்லுவேன். அந்த பாடல், அந்த இடைப்பட்ட வரிகள் வந்து எந்த பாடலை சேர்ந்தது, அந்த பாடல் வந்து எந்த படத்தை சேர்ந்தது, அந்த படத்தை வந்து இயற்றியது யார், இசையமைத்தது யார் அப்படின்ட்டு நீங்கள் என்ன ஆன்சர் வேணாமே பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற கேள்வி ஒன்று தான், ஆனால் உங்களுக்கு பதில்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கலாம். எஸ், அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி

0: சின்ன பிரேக் ஒன்று பார்த்துனதெல்லாம் ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீடு.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: ஃபன் பண்ணலாமா?
5: ஃபன் பண்ணலாமா?
4: ஃபன் பண்ணலாமா?
0: வெல்கம் பேக் டு தி ஷோ, ஃபன் பண்ணலாமா? ஸ்டுடே கிளக்கு நேரம் சரியாக 4:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின் வயஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல. அடுத்த காலர் என்ன இப்ப இருக்காங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
6: அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வணக்கம். எனக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருக்கும்
6: சார். எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாடம் நல்லா இருக்கு சொல்லுங்க சார்.
0: ஓகே சார், உங்களுக்காக நான் வந்து பழைய ஓகே உங்களுக்காகவே நான் வந்து பழைய படத்துல இருந்து கேக்குறேன். சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா, எண்ணில ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன், அதை சொல்வாய் வெண்ணிலா.
6: சார் பழைய படம் புது படமா?
0: எங்க இது பழைய படம், இந்த பாட்டை கேட்காத நபர்களே இருக்க முடியாது. இது வந்து பழைய படமா இருந்தாலுமே சரி, இப்ப புதுசாவுமே வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு கொண்டாடி இருப்பாங்க தெரியுங்களா? சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா. இப்ப கூகுள் அப்படியே டைப் பண்ணிருக்கீங்களா பக்கத்துல?
6: சூப்பரான பாட்டு சார்.
0: சூப்பரான பாட்டு இல்லைங்களா? கண்டுபிடிக்க முடியலையே சொல்லுங்க சார். அப்படியே பக்கத்துல கூகுள் இருக்கா சார்? அப்படியே கூகுள்ல டைப் பண்ணுங்க சார், கூகுள் டைப் பண்ணி பார்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்க வாழ்த்துக்க சார். நன்றி நன்றி. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: என்ன
0: சார் நேர்மையா பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய் சொல்லுங்க.
7: அதாவது உயர்ந்த மனிதன் படம்.
0: உயர்ந்த மனிதன் படம். ஓகே.
7: நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா.
0: ஓகே, வாழ்த்துக்க வாழ்த்துக்க சார். அதே படம் தான் முன்னாடி நான் கேட்டுட்டேன் ஒருத்தர்கிட்ட. சரி, நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ண, அலர்ட்டா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்க சார், நன்றி.
7: நன்றி நன்றி.
0: அடுத்த கால இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க யார் எங்க பேசுறீங்க?
8: நான் திருவத்தூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லவா?
8: சொல்லு சார்.
0: தர்மதேவன் கோவிலிலே ஒளி துளங்குதடா மனம், சாந்தி சாந்தி சாந்தி சொல்லுங்க.
8: ரெண்டு படம் அது?
0: ரெண்டு படம் இல்ல மேம், ஒரே படம் தான். மூணு சாந்தி வருதானா நடுவுல பாடல் வரிகள்ல?
8: அப்படிங்களா?
0: ஆமா ஆமா மேம், சொல்லுங்க.

0: ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். சொல்லுங்க, மறைக்கிறீங்க தானே எங்க கிட்ட ஆன்சர் வச்சுக்கிட்டு?
1: சார், தர்மதேவன் கோயில்னா அது கடவுளே மனுஷன்,
0: கடவுள் தான், கடவுள் தான். நீங்க கடவுள்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா கடவுள்னு வரீங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் அப்பனா ஆன்சர் என்னன்னு, ஆனா நீங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க. போங்க மேம். சரி ஓகே, நான் போய் அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போங்க. நன்றி மேம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யாரிங்க பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம், கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் முகமது இக்பால்.
0: வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லவா?
2: எளிமையா கொடுங்க.
0: எளிமையா கொடுக்கவா? எந்த அளவுக்கு எளிமையா சார்? எளிமையா கொடுக்குதுன்னா நீங்களே ஒரு பாடலை சொல்லிடுங்க, நான் அதுல இருந்து வரிகள் எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப எளிமையா போயிடலாம் நமக்கு. ஓகே சார், உங்களுக்கான பாடல் வரிகள் வந்து, எதுவும் புரியா புது கவிதை, அர்த்தம் மொத்தம் இன்று அறிந்தேன். எதுவும் புரியா புது கவிதை, அர்த்தம் மொத்தம் இன்று
2: அறிந்தேன்.
0: அப்படிங்களா? ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
3: பாட்டோட
0: பேரே சொல்லிடுறீங்க, ஈஸியா இருக்கும்ல அது? என்ன தேகம் துடித்தால் கண்ணேது? சார் தயவு செஞ்சு இதை கண்டுபிடிச்சிருங்க, இதை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நானே சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான பாட்டு. முதல் வரியா சார்? எந்த முதல் வரி சார்? அடுத்த கால இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம்.
4: எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன்.
0: வணக்கம் சரவணன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லவா?
4: நாயகன் கண்டுபிடிச்சிட்டான் புலமைப்பித்தன் பாடல்.
0: நாயகன் கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா உங்களுக்கு வரது நீங்க கண்டுபிடிக்கணுமே, அதுதானே டாஸ்க் இங்க? பார்ப்போம்ன்றனாலே உங்களுக்கு பார்க்கும் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வரி வந்து நான் கொடுக்குறேன். பார்க்கும் பார்வை நீ என், வாழ்வும் நீ என், கவிதை நீ பாடும், ராகம் நீ நாதம். பார்க்கும் பார்வை நீ என், வாழ்வும் நீ என், கவிதை நீ,
4: வாழ்வும் நீ என், கவிதை நீ,
0: பாடும் ராகம் நீ.
4: பார்க்கும் பார்வை நீ என், வாழ்வும் நீ என், கவிதை நீ.
0: பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ. சொல்லும் போதே அப்படியே மெட்டு போடுறீங்களா? ஓகே. என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ. உங்களை சொல்லல, நான் பாடல சொன்னேன் சார், சொல்லுங்க.
4: பார்வை நீ, நாதம் நீ, என் உயிர் நீ. ஆஹா, நெருங்குது தூரம் போகுதே,
0: நெருங்குது தூரம் போகுதுங்களா? எல்லாருக்கும் கண்டுபிடிச்ச நமக்கு நமக்கு ஒரு பாடலை கண்டுபிடிக்க முடியாம போறதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு.
4: நாயகன் பாட்டு, புலமை பித்தன் பாட்டு, பட்டம் பத்மா கண்ணதாசன் பாட்டு, வாலி பாட்டு, உயர்ந்த மனிதன் பாட்டு, நாளை இந்த வேலை பாட்டு.
0: இப்ப இத்தனை பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நமக்கான பாடலை கண்டுபிடிக்கீங்க.
4: கண்டுபிடிக்க முடியல.
0: சரி ஓகே ஓகே ஓகே ஓகே சார், பரவாயில்ல. நீங்க போயிட்டு அங்க

வீட்டில் போயிட்டு கண்டுபிடிங்க, அடுத்த நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் இனப்பில இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நேயர்களே, நீங்கள் வந்து என் கூட இந்த கேம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து விளையாடிட்டு வரீங்க. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் திரையன் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

நேயர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.taenuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம். அயல்நாட்டு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள், அயல்நாட்டு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஆகியோர் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.taenuvas.ac.in மற்றும் https://adm.taenuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃபன் பண்ணலாமா. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 4:37 மைக்கில் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. என் கூட நீங்கள் வந்து ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம் மேம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கலா, கலா பேசுகிறேன்.
2: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக 4 வரி சொல்லிருக்கேன் கலா மேம், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருங்க. எப்படியாவது உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன். வணக்கம், ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, கட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் மேம், சொல்லுங்க, யார் இருந்து பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
2: வணக்கம் புஷ்பலதா மேம், சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கவா?
4: பழைய பாடலா கொடுங்க.
2: பழைய பாடலா கொடுக்கவா? ஓகே மேம்.
4: அவன் நீங்க கொடுத்த பழைய பாட்டு புறாமே கண்டுபிடிச்சிட்டேன்.
2: எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுப்பறேன், அதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர் மேம். ஓகேங்களா?
4: சொல்லுங்க சார்.
2: ஓகே மேம். உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன்.
4: என்ன
2: சொல்றது சொல்லுங்க. முதல் மரியாதை படமா? ஓகே மேம், சிறப்பு வாழ்த்துக்கள். அந்த படமுடைய பெயர் வந்து தப்பான பெயர் அப்படி நான் சொல்ல மாட்டேன், சரியான பெயர் தான், அந்த படத்துல இருக்கிற பாடல் தான். எஸ், நீங்க கண்டுபிடிங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துலாம். ஓகேங்களா? நன்றி மேம், தேங்க்யூ. அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம் ஐயா, ஸ்ரீ கனகராஜ் குருவாஞ்சிலிருந்து.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், உங்களை மாதிரியே.
2: என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா?

0: வா வர வர
1: ஆமா,
0: என்னமோ நல்லா இருக்கீங்க சொல்றீங்க. நீங்க போன்ல கேட்கறதுனால அப்படி இருக்கு போல.
1: ஏன்னா நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுனால தானே அந்த நிகழ்ச்சி நல்லா அருமையா கொண்டு
0: வாவ்,
1: போறீங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுக்கான கேள்வி சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: எளிமையா சொல்லவா கடினமா சொல்லவா ஐயா?
1: எளிமையா சொல்லுங்க, அதுவும் பழைய பாடலாம் சொல்லுங்க.
0: பழைய பாடலாம் எளிமையா? ஓகேயா. இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. எப்படி ஐயா? இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இந்த இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில்
1: பாடல் வந்து வாலி எழுதுனது.
0: ஓகே,
1: பாடனது டிஎம்எஸ்.
0: ஆஹா, அடுத்து
1: அதன் பாடல் வந்து புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க பூமழை பொழிகிறது.
0: நீங்க வாங்க, நீங்க வாங்க, பூமழை பொழிய வைக்கிறேன் நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, சூப்பர், நல்லா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் யாரு பார்த்துடலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம், உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க கடைசியா சொன்ன பாட்டு சொல்லலாமா?
0: அதான் சொல்லிட்டாங்களே,
2: முன்னாடி கூட பாட்டு கண்டுபிடிச்சேன், சட்டி சுத்ததடா.
0: ஓகே, உங்களுக்கு வேற ஒரு பாட்டு சொல்றேன், அதை கண்டுபிடிங்க. ஓகேங்களா?
2: ஓகே.
0: உங்களுக்கான பாடல் வந்து, நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனது என்ன?

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி, சூப்பர், நல்லா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். ஆஹா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம தான் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நேயர்கள் வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிடறாங்க. கொஸ்டின் பேப்பர் இன்னும் டஃபாக்கணும் போல. பார்க்கலாம் அடுத்த நேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வணக்கம், சொல்லுங்கள், நேயர் எங்கே பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சார், நான் சிங்கச்சிவன், சென்னை ஆர்கனிங் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லவா?
1: ஆ சொல்லுங்கள் சார்.
0: பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ. உங்களை சொல்லல, அந்த பாடலோட வரிகள் இதுதான். அந்த பாடல் எந்த பாடலும் கண்டுபிடிக்க?
1: நாதம் என் கீதமே சார்.
0: நாதம் என் கீதமே என்பது சரியான விடை அப்படின்னு சொல்ல மாட்டேன் சார், தவறான விடை தான். வேற
1: நீங்க இரு வரி கொடுத்ததெல்லாம் ஈஸியா இருந்தது சார்.
0: சார் இரு வரி, ஐந்து வரி கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்காக, எல்லாருக்கும் நான் இரு வரி சொல்லிட்டு இருக்கேன்.
1: கொடுத்த பாடல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது சார்.
0: சார் இதுவுமே ரொம்ப ஈஸியான பாடல் தான் சார், உங்களுக்கு போய் இது சார் கஷ்டம். நீங்க சொல்லுங்க சார், நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு தெரியும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு தெரியல சார், அந்த வரியே எனக்கு தெரியல.
0: அப்படிங்களா? ஓகே சார், ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: வணக்கம் தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா நலமா இருக்கேன். உங்களுடைய ரேடியோ வந்து பின்னாடி ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களா? எக்கோ அடிக்குது பாருங்க.
2: கம்மி பண்ணிட்டேன்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். சார் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு சார், ப்ளீஸ்.
2: பறந்து போகிறாய்,
0: பறந்து போகிறாயில நீங்க பாதி ஆன்சர் வந்துடுச்சு உங்களுக்கு, நீங்க அதையே கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம். சொல்லுங்க, நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், இதுலயே நீங்க யோசிச்சாலே அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
2: அகப்படாமல் பறந்து போகிறாய், ஓ பட்டர்ஃப்ளை.
0: வாவ், எஸ் எஸ் எஸ், அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், சூப்பர், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ வணக்கம்.
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்க விஜயா மேம், எப்படி இருக்கீங்க?
3: சார் அந்த பாட்டு சொன்னீங்களா சார், கவிதை நீ உயிரும் நீ.
0: ஆமா ஆமா மேம், அது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: பாட்டு வந்து பேச கூடாது மேலும் பேசில் அந்த பாட்டு.
0: இது வந்து நம்ம இன்னும் ஆன்சர் சொல்லலை, நான் உங்களுக்கான கேள்வி சொல்கிறேன், நீங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகேம்மா. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
3: சொல்லுங்க.
0: தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று

0: யாருமே நினைக்கவில்லை.
1: ஐயோ நல்ல பாட்டு சார்,
0: நல்ல பாட்டுல. ஆமா ஆமா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க ஆனா வேணும்டே தான் சொல்ல மாட்டேன். நீங்க பா போங்க, நீங்க போங்க அடிக்கிறீங்க. நீங்க சீரியஸா உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு இந்த பாட்டு? ஓகே ஓகே, அப்படியே பாடிட்டு அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க, நான் அடுத்த காலர்கிட்ட போயிட்டு வந்துடும். ஓகேங்களா? வாழ்த்து கருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எஸ், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ
2: வணக்கம், மதுரை மதுரை மேலூர் கோட்டமிட்டம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேப்பா.
0: நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சொல்லவா? ஓகே, பட்டம் தர தேடுகிறேன், எங்கே அந்த நாயகன்? மலையின் காட்சி, இறைவன் ஆட்சி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஈஸி தான், ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம். கமான்.
2: புரியல, அந்த பாட்டு என்னன்னு சொல்லணுமா?
0: இந்த பாடல் வந்து, சாரி, இந்த வரிகள் வந்து எந்த பாடல்ல இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓ, நீங்க இப்பதான் ஷோவுலயே வரீங்களா? நீங்க கேட்கவே இல்லை அப்ப நீங்க நம்ம ஷோவை இவ்வளவு நேரம் இப்பதான் புதுசா வரீங்க?
2: இல்ல இல்ல, முதல்ல
0: பட்டம் தர தேடுகிறேன், எங்கே அந்த நாயகன்? மலையின் காட்சி, இறைவன் ஆட்சி. ஐயோ, இந்த இந்த வரிகள் இது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழு ஒன்று கொடுக்கவா? நீங்க ஜீப் ஓட்டுவீங்களா? நீங்க ஜீப் ஜீப் ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுவீங்களா? ஜீப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. அதாவது நான் வந்து யாருக்குமே குழுவே கொடுக்கல, இவருக்கு தான் நான் வந்து குழு தரேன். அதாவது நீங்கள் ஜீப் ஓட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு இன்டெரக்டான ஒரு குழு வந்துட்டேன், ஜீப்பில் ஓட்ட பண்ணி டூலர் தான் ஓட்டுவா அப்படின்ட்டு அது கேன்சல் பண்ணுறாரு. என்ன சார் போங்க சார். அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி, காலர்கள் எல்லாருமே நம்ம வந்து பேசினதெல்லாம் கேட்டு கொஞ்சம் டயர்டாயிருப்பேங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களை குதூகலப்படுத்துகிற மாதிரி பயங்கரமான செம்மையான வைபான சாங் வந்து இப்போ நான் போட போகிறேன். போயிட்டு ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு வாங்க. சிவன் சங்கர் ராஜாவுடைய இசையில், பா விஜயுடைய வரிகளில், சங்கர் மகாதேவனுடைய குரலில், பில்லா திரைப்படத்தில் ஒரு அழகான பாடலுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் திரு என்பது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுலு.
3: கொஞ்சம்

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, ஃபன் பண்ணலாமா? ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 4:52 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல. அடுத்த காலர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சொல்லுங்க வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: நண்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி. உங்க 4:00 இருந்து போது பெருவள்ளி தேஞ்சு போச்சு போங்க.
2: அப்படிங்களா? அச்சோ, பரவாயில்ல சார். அதுதான் முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும்ன்றதுக்கு இந்த கால் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு, சரிங்களா? நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைக்க வேண்டிய விஷயத்த வந்து அடைஞ்சிருவீங்க, ஓகேங்களா? சொல்லுங்க.
3: தெரிந்த லிரிக்ஸ் சொன்னீங்க அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, பட் வந்து இங்க எனக்கு இணைப்பு கிடைக்கல.
2: அச்சோ, பரவாயில்ல. இந்த ரிலீஸ் இப்ப நான் சொல்றதை நீங்க வந்து கண்டுபிடிச்சுன்னு எனக்கு நம்பிக்கை.
3: கொஞ்சம் ஓல்டு சாங் கொடுங்களேன்.
2: ஓல்டு சாங் கொடுக்குங்களா? ஓகே, எல்லாருமே ஓல்டு ஓல்டுன்னு கேட்டா ஏன் நியூ யார்க் ட்ரெண்டுக்கு யாருமே வர மாட்டேறீங்க? 2K கிட்ஸ் வந்துட்டாங்க, ஜென்ஸ் கிட்ஸ் வந்துட்டாங்க, ஜென் ஆல்பாவே வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் 80s 60s தான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம்.
3: கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வரிகள் என்னவென்றால், பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட, சந்தம் பாட கூடாதென்று போதும்ல. உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க தானே இதுலயே? பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட, சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. இடைக்கால பாடல்ல சார், நல்ல பழைய பாடலே கூட இது, நல்ல ஃபேமஸான பாடல் தான் இது, ரொம்ப சிம்பிளான ஒரு பாடல். ஓகே சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்னேர்களே, இந்த ஒரு மணி நேரம் ஃபன் பண்ணலாமலாம் வந்து உங்களுக்கு ஃபன்னாக இருந்தது இல்லையா? எனக்கு ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக நம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பயங்கரமாக இருந்து நினைக்கிறேன். எனக்குமே போய் சர்ச் எல்லாம் தேடி பண்ணி உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ண ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நிகழ்ச்சியோட நிறைவு காலராக வந்து நம்ம யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள்
4: ஐயா. தஞ்சை மாவட்டம் கதசலங்கர்பூர்லேருந்து அறிமுகம் பேசுகிறேன்.
2: வணக்கம் வணக்கம்.

0: சார், உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லவா?
1: பழைய பாட்டா சொல்லுங்க சார்.
0: பழைய பாடல்களா? ஓகே சார். கூந்தல் முடிகள் நெற்றில் பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா, சொல்லுங்க
1: ஹலோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க, நான் சொன்னது கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா, இதுதான் உங்களுக்கான பாடல் வரிகள். நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அச்சோ, என்ன சார், நீங்க நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கு சார், ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியலன்றது எனக்கு ரொம்ப மனக்கஷ்டமா இருக்கு சார். ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஸ்னேகர்களே, இந்த ஒரு மணி நேரம் வந்து என் கூட வந்து பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஜாலியா வந்து இருந்தது உங்களோட கான்வர்சேஷன். நான் முன்னாடி கெஸ்ட் பண்ண மாதிரியே இந்த டைமும் நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து வின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான், நீங்க வந்து நிறைய பாடலுக்கு வந்து ஆன்சர் பண்ணல. எஸ் நான் தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதாவது சில பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம் தானே அப்படின்ட்டு நம்ம போக வேண்டியதுதான். எஸ் இந்த காலர்ல பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு டாடா பாய் பை சி சொல்லிட்டுலாம் உடனே போக மாட்டேன். கடைசியாக உங்களுக்காக ஒரு பாடல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். கூலி திரைப்படத்துல விஷ்ணுவோடைய வரிகளில், அனிருத்தோடைய இசையில், அசல் கோளாருடைய குரலில் ஒரு பயங்கரமான செம்மையான வைபான சாங்குக்காக வந்துட்டே இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்த வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே விவேக். டாடா பை பை, சி யூ. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே அப்போ மிஸ் அமதுலு.

0: Буде, буде.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் இயக்குனர் விஜய் சுகுமார் இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, ஆக்சுவலாக விஜய் சுகுமார், உங்கள்கிட்ட நான் முதல்ல கேட்கணும்னு நினச்ச கேள்வியே, உங்களுடைய படம் பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்தது, அண்ட் ஒரு ஒரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இயக்குனராக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அண்ட் இயக்குனர் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை, எங்கே பிறந்தீங்க, எங்கேருந்து உங்கள் பயணங்கள்லாம், எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
2: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம், ஒரு ஆதனூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து காலேஜ் படித்தேன். முடிச்சுட்டு சினிமா மேலே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு, அதாவது சாட்டர்டே சண்டேனா ஒரு படம் விடாமல் நான் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அதுதான். இப்போ எனக்கு என்னாச்சு, சினிமா மேலே ஒரு காதல், ஆனால் சினிமாக்குள்ளே வருவானான்னு சொல்லி சத்தியமாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நேராக ஒரு இது அனிமேஷன் கோர்ஸ் பண்ணேன். அதில் வந்து மாயா மல்டிமீடியாலாம் அப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவும் சரி நம்மளும் சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணலாமே வந்து தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் படம் பண்ணுவேன்னு சத்தியமாக தெரியாது, அது கடவுள் காட் கிஃப்ட். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மோட்டிவேஷனாக இருந்தது. அந்த படம் பார்த்து பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே அந்த பிளட்லேயே ஊறிடுச்சு, நம்மளும் ஒரு சினிமாவில் இருப்போம் அப்படிங்கிறது அது ஒரு கனவாக இருந்தது, இப்போ நிறைவேறிடுச்சு.
1: சினிமா எனக்கு மிகப்பெரிய கனவுன்னு சொன்னீங்க, உங்களோட இந்த கனவுக்கு விதை போட்டது யார்?
2: என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கார், தனம்பால்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு வந்து சினிமாவில் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் அவரை பாருங்கள், சினிமாவில் அஸ்டண்டாக ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போயிட்டு கோவையில் ராயப்பன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவர்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி புதுசாக போய் வரேன் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் எந்த ஊர் என்னன்னு கேட்டார். கேட்டோடனே சரி கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன படம. அப்போ வந்து ஃபஸ்ட்டு படமே நான் ஒரு ஐயப்பன் படம் தான் ஒர்க் பண்ணேன், அது ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த தனபால்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் தான் இதுக்கு உள்ள வரதுக்கு முக்கிய காரணமே அவர் தான்.
1: சினிமாவில் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க, எப்படி உங்கள் சினிமா பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க?
2: நான் முல்லை நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஜனாதன் சார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. நான் மூவர்னு ஒரு படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன்.

0: அதுக்கப்புறம் கண்ணாடி இதயம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு தான் டைரக்டாக சினிமாவில் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது.
1: உதவி இயக்குனரா நீங்க வேலை செய்யும் போது கிடைச்ச அனுபவங்களை பத்தி சொல்லுங்க.
0: எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எப்படி சொல்கிறதுனா, உள்ளே போனோன்னா சீனியர்லாம் இருப்பாங்க, யாருமே நம்மளை எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அந்த பேக், அப்போல்லாம் தெரியும் உங்களுக்கு பேக் இருக்கும், அந்த பேகை எடுத்துகிட்டு போனோன்னா கூட பேகு பேடு எல்லாமே நான் தான் வச்சுருப்பேன், அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போது சார் சொல்லுவார், ஏன்டா அவன் பாட்டுக்கு தனியாக எல்லாமே தூக்கிட்டு போகிறான், நீங்களாம் எடுத்து நான்லாம் கோ டைரக்டரு அசோசியேட்டு அசிஸ்டண்ட்டை தான் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னை இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் படம் பண்ணிவிட்டேன் அவங்க படம் பண்ணல. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக எடுத்து பண்ணணும், பட் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தாக்கு பிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சென்னையில் வந்து இருந்துட்டு நம்ம வந்து ஒரு சாப்பாடு இருக்காது, தங்குறதுக்கு இடம் இருக்காது, இது எல்லாம் மீறி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட கஷ்டத்தை எவன் அனுபவிக்கிறானோ அவன் தான் டைரக்டர் ஆக முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு மேட்டர்.
1: உதவி இயக்குனராக இருந்து இயக்குனர் ஆகிறதுக்கு எவ்வளவு காலகட்டம் தேவைப்பட்டுச்சு?
0: நான் ஐ திங்க் 2012 ஃபீல்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து படமே நான் பண்ணியிருக்கேன். அதுவரை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது எப்போ நமக்கு டைம் கிடைக்கும், எப்போ நம்ம படம் பண்ணுங்கிறது தெரியாது, அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. பட் ஆனால் முயற்சியை கைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடும்.
1: நீங்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார்?
0: சங்கத் சார், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் இன்ப்ரெஷன். அவரோட ஜென்டில்மேன் படம் நான் அதிகமாக பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதில் காமெடி ஆகட்டும், அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சங்கர் சார் படத்தை நான் ஃபஸ்ட்டாகவே பார்த்துருவேன். ஸோ எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஜீன்ஸில் வந்து அந்த டபுள் ரோல் பிரசாந்த் சார் பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் மேக்ஸிமம் வந்து ஐஸ்வர்யா. எனக்கு அந்த டியூல் ரோல் பண்ணுற படம் எல்லாமே சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்திரனும் அதே மாதிரி தான். ஸோ அவரோட பிரம்மாண்டம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பிரம்மாண்டம் தான். இப்போ அதை ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்தாலே கதையை பார்க்க மாட்டாங்க, எப்படி இவ்வளோ அழகாக மேக்கிங் பண்ணுறாரு, எப்படி சமாளிக்கிறார் இவ்வளோ இதையும் அப்படின்ற மாதிரி அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதனால அவரை ரொம்ப லைக் பண்ணுவேன் நான்.
1: முன்னாடிலாம் இயக்குனர் ஆகணும்னா ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இயக்குனர் ஆவாங்க, ஆனால் இன்னைக்கு டைரக்டாக டைரக்டர் ஆகிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க?
0: இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அதை முடிவு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு ஒர்க்கு தெரியுமா இல்லையாங்கிறத தெரியாமல் ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க கதையை வச்சு இவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் என்னென்ன ஒர்க் இருக்குது. பேசிக் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு உள்ள என்னென்ன டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியாமல் ஒரு புது டைரக்டரை வச்சு இவங்க படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான், அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ரிஸ்க்கு தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணணும், ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கணும், அது ஷூட்டிங் லொக்கேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு நாள், எடிட்டிங் டப்பிங் ரீ ரெக்கார்டிங் எல்லா ஒர்க்கு இருக்குது. இது எல்லாம் ஒரு ஒருத்தர் இல்லாமல் எப்படி டைரெக்டாக ஃபஸ்ட்டு போயிட்டு எதுவும் படம் பண்ணாமல் எப்படி வாய்ப்பு தராங்க அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியலை இதுவரையும். அது வந்து அந்த டைரக்ஷன் கம்பெனியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், சரி ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க தான் அவங்களுக்கு வாய்ப்பு தராங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட இது தாட். பட்டு கொஞ்சம் ரிஸ்க் தான், ஃபஸ்ட்டு யார்ட்டையும் ஒர்க் பண்ணாமல் அசிஸ்டண்டாக இல்லாமல் போய் படம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன் ப்ரோ.
2: ஓகே ஓகே.

0: Segreto ang Nipulina, iniel ng idulo.
1: உங்களுடைய முதல் படம் மாண்புமிகு பறை எப்படி ஆரம்பிச்சது?
2: படத்தோட பெரிய கதை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசர்ட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணேன், இந்த மாதிரி படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அடுத்து கதையை நம்ம அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருந்தோம். டெவலப் பண்ணிட்டு அப்புறம் டைட்டில் ஒன்று வைக்கணும், அப்படி என்ன டைட்டில் வைக்கலாம்னா ஒரு 4-5 டைட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுதான் மாண்பு மிகுப்பறை அப்படின்ற டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டோரியும் அப்படியே டெவலப் பண்ணிட்டு அப்படியே ஷூட் போக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்.
1: இன்னொருத்தவங்களோட கதைய நீங்க இயக்கும் போது என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சீங்க?
2: நிறைய சவால். ஏன்னு கேட்டால் நம்ம கதையை பண்ணுறது வேறு, அடுத்தவங்க கதையை பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய ரிஸ்க்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் மேடமும் நைட்டு வந்து வீடியோ காலில் வருவாங்க, வந்துட்டு இந்த சீன் இப்படி தான் வேணும் சுகுமார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லா ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. இப்போ நான் நினச்சி எடுத்துகிட்டு சாருக்கு டெய்லியும் ஒரு சீனாக அனுப்புறதுக்கு பதிலாக அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இருக்குது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு டெய்லி எடுக்கிற சீன் கட் பண்ணி அனுப்பிடுவோம் சாருக்கு மேடத்துக்கு. இவங்க பேசிக்காக வந்து இந்தியா கிடையாது, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சீன் எல்லாம் எடுத்து எடுத்து அனுப்பும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நெக்ஸ்ட் டே நம்ம வந்து அழகாக அதை பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டு ஈஸியாக எடுத்துருவோம்.
1: படத்தோட

0: டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க.
1: ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோரி ரெடி பண்ணோன்னே ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படி வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது மணிகண்டன் சார் தான் அப்ரோச் பண்ணோம். மணிகண்டன் சார் என்ன சொன்னார், அப்போ அவருக்கு கால் சீட் இல்லை, பிஸியாகவே இருந்தது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ப்ரொடியூசர் வந்துட்டு, இல்லை இந்த படம் வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டு போகணும், இந்த இயர் வந்து மார்ச்சில் நம்ம அங்கே படம் கொடுத்தே ஆகணும், நியூ ஹீரோவே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா நிறைய பிஆர் ஓட்டெல்லாம் சொல்லி வச்சுருந்தோம். லியோனி சாரோட பையன் தான் இப்போ நம்ம படத்தில் மாண்புமிகு பறைப்படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படம் அழகிய கடைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். அப்போ வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம், யார் இவர் புதுசாக ஆக்டாக இருக்காரு, இது வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்னால ஒரு வில்லேஜ் சம்மந்தமாக ஒரு ஹீரோ வேணும் அப்படின்றனால பார்த்தோம். அப்புறம் இவர் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது லியோனி சாரோட பையன். ஓ அப்போ கண்டிப்பாக நடக்காது இந்த மேட்ரு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் நம்ம படத்தை நடிப்பாரா என்னங்கிறது சந்தேகம் தான். அப்போ நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம்,

0: அல் நம்ம படத்தை நடிப்பாரா என்னங்கிறது சந்தேகம் தான். அப்போ நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம், ஒரு பிஆர் கிட்ட நம்பர் வாங்கிட்டு அப்ரோச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே அவருக்கு ஓகே கதை சொல்லுங்கன்னாரு. ஒன் லைன் மட்டும் சொன்னோம், நல்லாயிருக்கு நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பவுண்டோடு எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி கொடுத்தோம். பவுண்டோடு படிச்சுட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த மியூசிக் டைரக்டர், இதனால் இது ஃபுல்லாக மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால மியூசிக் டைரக்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இமான் சார்கிட்ட போனோம், அங்கே கொஞ்சம் அவர் படம் இருக்குது இப்போ முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கடைசியாக தேவா சார்கிட்ட போனோம். தேவா சார் என்ன சொன்னார்னா, அவரை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோன்னு உங்கள்ட்ட சொல்லிடுறோம், ரெண்டு பேரும் நாங்கள் பேசிட்டு போகிறோம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நானும். தேவா சார் வீடு, வீடை பார்த்தோன்னே பயந்துட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே விடுவாங்களா என்னங்கிறத எங்களுக்கு ஒரு டவுட்டு தான். ஃபஸ்ட்டு வாட்ச்மேனை மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தேவா சாரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். யாரப்பா பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. தேவா சாரை பார்க்க வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கீங்க, ஃபோட்டோ எதை எடுக்கணுமா? இல்லை சார், இவர் பக்கத்தில் இவர் சொன்னார், இல்லை இல்லை சார் இவர் டேரக்டர் படம் பண்ண போகிறாரு, தேவா சாரை பார்க்கணுமா, ஸ்ரீகாந்த் தேவா சார் பார்க்கணுமா கேட்டாங்க. நாங்கள் தேவா சாரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படியா, சரி ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு போயிட்டு தேவா சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் சார் எங்களை வர சொன்னார். உள்ளே போனோன்னு சாரை பார்த்தோன்னே எங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, அவர் தெரியும்ல அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டு வச்சு நீட்டாக வராரு, எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ரஜினி சாருக்கே மியூசிக் போட்டவர். அவர் கூட ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம், வந்துட்டோம் படம் பண்ணுறாரா இல்லையாங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் போனோம். சார் பேசும்போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி யார் என்னன்னு கேட்டார், இந்த மாதிரி சார் நியூ டேரக்டர், நானும் அதாப்பா வெயிட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா. அப்புறம் என்ன படம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மாண்புமிகு பறையின் ஒரு படம் பண்ணுறோம் சார், இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா ஓகே, கதை யாரோடது, ப்ரொடியூசரோடது சார், நீங்கள் நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு. சூப்பர் ஓகே, அடுத்து வேறு யார் யாரெல்லாம் இதில் இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் ஹீரோ வந்து யாருன்னு கேட்டார். லியோனி சாரோட பையன் தான் சார் ஹீரோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் யார் உள்ளே வராங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஆர்டிஸ்டெல்லாம் சொன்னோன்னே, சரி நான் பண்ணுறேன் பட்டு இதில் வந்து நான் ஒரு சாங் பாடுவேன் அப்படின்னாரு. எங்களுக்காக சாக்கு என்னடா, நம்ம எதுவுமே சொல்ல சாங் சார் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாப்பா இந்த படத்தில் கண்டிப்பாக நான் ஒரு சாங் பாடி ஆகணும், எனக்கு பிடிச்ச டைட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சார் ஓகேன்றாரு. அப்புறம் அந்த சினேகன் சார் உள்ளே வந்தார். சினேகன் சார் வந்தோடனே அவர் லிரிக்ஸ் போடணும்னு சினேகன் சார் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக 3 சாங் பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக ரெடி பண்ணுறோம். அப்புறம் ஹீரோயின் வந்து பார்க்குறோம். அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க.
1: உங்கள் தயாரிப்பாளருடைய கதையை டைரக்ஷன் பண்ணி நீங்கள் திரைக்கு கொண்டு வந்துட்டீங்க. கதைக்கு சொந்தமானவங்களா இருக்க உங்களுடைய தயாரிப்பாளர்கள் படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க?
0: படம் பார்த்து அடுத்த செகண்டே ஃபோன் பண்ணி எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க, சைலண்டாகவே இருந்தாங்க ஃபோன் பேசிட்டு. சுகுமார் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. சார் நீங்கள் தான் சார் சொல்லணும், என் படத்தை நான் எடுத்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், பட் கதை உங்களது நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சார் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நாங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கு அப்படின்னாங்க. சார் ஓப்பனாகவே சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்புறம் நிஜமா சுகுமார் படம் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒன்று என்னென்னா, ஒரு நம்ம அவங்க நினச்சது ஒரு 70% நம்ம எடுத்துருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு இருந்தது. அவங்க வந்து ஓகே எனக்கு பெட்டர் தான் சுகுமார், எந்த குறையுமே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: ஓகே.

0: படத்தோட சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது தேவா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: சில பேர் டியூன் போட்டு கொடுத்துருவாங்க, வீட்டில் நம்ம ஈஸியாக எழுதிட்டு வந்துடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஸ்பாட்டில் உட்காந்து சுச்சுவேஷன் சொன்னோன்னா சார் அப்படியே டியூன் போட ஆரம்பிப்பார். அப்போ சினேகன் சார் வந்து லிரிக் எழுதிடுவார். இது என்னாச்சுன்னா ஒரு செம்ம காமெடி என்னென்ன ப்ரோ, ஒரு ஹாஃப் அன் அவராக சார் ஒரு டியூன் போட்டே இருக்காரு, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், யாருமே ஓகே சொல்ல டியூன் வந்து சார் டென்ஷன் ஆகிட்டார். தேவா சார், எப்பா ஒன்று பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லை பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் வேறு டியூனாவது போவேன்ல, ஏப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எவ்வளோ டென்ஷன் ஆக வேணா ஃப்ரீயாக சொல்லுங்கள். சில டேரக்டர் வருவாங்க, எனக்கு இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி சாங் மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி வேணுமாங்க, நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா எது போட்டாலுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களாப்பா, பிடிக்குதா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னா எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் கம்போசிங் நடக்கல ப்ரோ. இப்போ சார் டியூன் போட்டாரு, நாங்கள் போயிட்டு சார் வேணாம் சார் இன்னொரு நாள் வரோம் சார் அப்படின்னு போயிட்டோம். தேவா சார் எதுவும் சொல்ல அவர் ஜாலியாக சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சினேகனும் ரிஸ்க் எடுத்து அடுத்த டைம் வந்தார். அப்போ செகண்ட் டைம் உட்காரும்போது அந்த கம்போசிங்ல அந்த சாங் ஃபர்ஸ்ட் சாங் ஆதிசிவன் நடிச்ச போற இடா சாங்.
0: படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடத்திருந்தீங்க, நிறைய சிறப்பு விருந்தினர்களும் கலந்துகிட்டாங்க, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: திருமா சார் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் வெங்கடேஷ் சார் வந்திருந்தார், அப்புறம் ஜானி மாஸ்டர் நம்ம படத்தில் ஆல்ரெடி இருக்கிறனால வந்திருந்தார். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் வெங்கடேஷ் சார் போகும்போது பார்க்கும்போது அப்படி தான், ஏன்னா அவர் ஒரு திரைக்கதை மன்னன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம படத்தை கதையை சொல்லும்போதே அவருக்கு தெரியும் இவனுங்க எப்படி எடுத்துருப்பாங்க எப்படி கதை சொல்கிறாங்கன்னு தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டார், நீங்கள் யார் எந்த ஊர் என்னன்னு கேட்டார், நான் கோயம்புத்தூர் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்படியா, கோயம்புத்தூரில் எங்கப்பா?

0: அப்போ நேட்டிவ் திருச்சி சார் அப்படின்னா, இப்போ எங்கே எதுக்கு வந்தீங்க அன்னூருக்கு அப்படின்னாரு. சார் நான் படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்தேன் சார். அப்படியா, ஓகே, சரி சொல்லுங்கப்பா. நான் ஆடியோ லான்ச்சுக்கு வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு, என்ன படம், என்ன கதை அப்படின்னாரு. நான் ஒரு லைன் சொன்னேன், பிரதர் படம் இப்படி தான் சார் இருக்கும்னு. நான் சொன்னதை விட ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து டபுள் மடங்காக பேசிட்டார் ப்ரோ. நம்ம கதை எப்படி இவர் படமாக கம்மி இவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ரொம்ப பாராட்டினார். இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு இது வேணும், மாண்புமிகு பறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஒரு குட்டி கதை சொன்னார் ஆடியோ லான்ச்சில் வந்து, அது மிரட்டலாக இருந்துச்சு. அங்கே வந்துருந்த எல்லாத்துக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் கிடைக்காதவங்களுக்கு கூட ஒரு ஒன்லைன் கிடைச்சிருக்கும். இப்போ அவர் வந்தனால தான் அந்த ஆடியோ லான்ச்சு ஒரு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நல்லா கலகலப்பாகவும் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார். ஸோ பாக்கியராஜ் சாருக்கு தான் என்னோட
1: தேங்க்ஸ். அண்ட் அதை தாண்டி ஸ்ரீகாந்த் தேவா அங்கிட்டு ஒரு பக்கம் பாட்டு பாட, மாஸ்டர் டான்ஸ் ஆட, இதோட பக்கம் தேவா சார் வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பற்றியும் ஷேர் பண்ணுவோம்.
0: சாங் வந்து நாங்கள் பாடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், மகாலிங்கமும் திவாகரையும் வச்சு பாடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் ஆடியோ லான்ச் டைம் எவ்வளோ ஒரு 3 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி சார் உங்களை வச்சு இந்த சாங் பாடலான்னு வச்சுருந்தோம், பட்டு இந்த மாதிரி முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, சரி நம்ம அங்கே ஒரு ஃபன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல. எனக்கு தெரியாது இந்த மேட்டர் எல்லாமே. அப்போது ஸ்ரீகாந்த் தேவா பாடுறாரு, நம்ம ஜானி மாஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டார் சலோமியா சாங்க்கு. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு வைப் ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் மாதிரி, நாங்கள் திருமா இருக்காரு, பாக்கியராஜ் சார் இருக்காரு, எல்லா விஐபியுமே இருக்காங்க. ஸோ அதை அப்படியே கலகலப்பாக கொண்டு வந்தார் ஸ்ரீகாந்த் தேவாவும் ஜானி மாஸ்டரும் சேர்ந்து.
2: பொதுவாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விருதுகள் வாங்குவோம், ஆனால் உங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு, எவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த தருணம்.
0: இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எடுத்தது கேன்ஸ்க்கு வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு போகணும். அங்கே வந்து அதாவது இந்தியாவில் வந்து நம்ம இந்த மியூசிக்கல் சப்ஜெக்டில் அதாவது பறைசை அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்களோ இல்லையோ, ஃபாரினில் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது பறை இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போனால் அவங்க கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க கேன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளானில் தான் நாங்கள் பண்ணதே. அவார்டு கிடைக்குங்கிறது வந்து காட் கிரேஸ், பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படியாச்சும் இதுக்கு ஒரு அவார்டு தட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டு கேன்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம். அவங்க பார்த்துட்டு அதாவது ஒரு 30,000 மூவி வந்துருந்துச்சு நாங்கள் அனுப்பும்போது, அதில் வந்து 1,000-க்குள்ளேயே நம்ம மாண்புமிகு பறை உள்ளே வந்துருச்சு. அங்கே வந்து தி ஹானரபிள் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் டைட்டில் மாற்றிட்டு கொடுத்துருந்தோம். அவங்களும் படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டு இந்த மாதிரி 100-க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஜூரி மெம்பர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அடுத்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே அங்கே வந்து ஒரு இன்னொரு அவார்டு கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அவார்டு வந்து கேன்ஸ்லேயே நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஓத்திஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அது இயர்லி இயர்லி நடக்கும். இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டதில் நம்ம படம் மட்டும்தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரியில் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நம்ம படம் எல்லாமே வின்னர் தான், சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம்ன்ற அவார்டு. அது போக இப்போ சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் ஸ்க்ரீன் பண்ணாங்க 2வது டைம். இப்போ இந்த வருஷம் கூட ஸ்க்ரீன் பண்ணாங்க சத்யம் தேட்டரில் வந்து, உங்கள் படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்க்ரீன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன மந்த் கூட தான் நம்ம படம் ஸ்க்ரீன் பண்ணாங்க.
1: ஓகே,
2: இத்தனை நாட்டில் உங்கள் படத்துக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொன்னீங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வரவேற்பு எப்படி இருந்தது?
0: ஓப்பனாக சொல்லணும்னா மேல் நாட்டில் கிடைக்கிற அதிக அங்கீகாரம் இங்கே கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து அவங்க எதிர்பார்க்குற கமர்ஷியல் படம் நம்ம பண்ணலை, அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் நம்ம போகலை. ஸோ இப்படி ஒரு அழிஞ்சு போகிற ஒரு கலையை வந்து நம்ம எடுத்து மீட்டு கொண்டு வருவோம். இது பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறைசை தான். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம், மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம். பட் இங்கே எங்களுக்கு அங்கீகாரம் நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான்.

நேயர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அத்திரைப்பட இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்களோடு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆர்ஜே லோகேஷ் கண்ணா அவர்கள். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

0: சமூக வலைதளங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வளர்ந்துருச்சு. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை சவாலாக இருக்கா?
1: இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது எதுவுமே விளம்பரம் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மீடியா இல்லை, மீடியாவில் வந்து இதில் வந்து நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வராங்க, ரீச்சும் ஆகுது. இதில் நம்ம பண்ணாமல் விட்டோம்னா சுத்தமாக யாரும் படம் பார்க்க வரமாட்டாங்க. நம்ம இப்படி ஒரு படம் வந்ததுனே மறந்துடுவாங்க. ஸோ இது எனக்கு நல்ல விஷயமா தான் போடுது.
0: நீங்க இந்த திரைத்துறைக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷ பயணத்துல நீங்க சந்திச்ச சவால்கள், அதை எப்படி எல்லாம் கடந்து வந்தீங்க?
1: சவால் மீன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண வருவோம், சென்னையிலேயே ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே இருக்குது. ஏன்னா 10 டேஸ் தான் ஷூட் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணுற படம் ஒரு 30 டேஸ் 35 டேஸ் தான் ஷூட் போகும். அது முடிச்சோன்னா நம்ம இங்கே இருக்கணும்னா பொருளாதார ரீதியாகட்டும் மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு டஃப் தான். அது போயிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு இதுலேயே இருக்கிறங்கிறது பெரிய விஷயம். இல்லை, சில பேர்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, என் கூட வந்தவங்களாம் யாருமே இப்போ சினிமாவில் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் ஊருக்கு போயிடுவேன், பட் ஆனால் என்னோட எந்த வேலை செஞ்சாலுமே இந்த சினிமா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அடுத்து யாராவது ஒர்க் பண்ண கூப்பிட மாட்டாங்களா, இல்லை நம்ம சென்னைக்கு அடுத்து எப்போ போகணும் அப்படின்ற நான் ட்ராவலே தான் இருப்பேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து சென்னை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போயிடுவேன். இல்லை ஃப்ரெண்டோட படம் போனால் கூட ஷூட்டிங் போய் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒர்க் பண்ணாட்டியும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஒர்க் பண்ண இப்போ தஞ்சாவூரில் ஒரு படம் 30 நாள் ஷூட்டிங் கண்டினியூவாக போய் பார்த்துருக்கேன். அதர்வா இருக்காங்களா அவங்க ஷூட்டு, இல்லை சர்குணம் சார் டேரக்ஷனில் பண்ணுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு அதில் கோட இறக்கு.

0: நீ ஒர்க் பண்ண முடியாது சுகுமாரன், நான் வந்து பாக்குறேன்னு சொல்லி டெய்லியும் போய் ஷூட்டிங் பார்த்துட்டு இருப்பேன்.
1: மிடில் கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் இன்னைக்கு டைரக்டரா இருக்கிறாரு. வீட்டுல என்ன சொன்னாங்க நீங்க இந்த திரைத்துறைக்கு வரும்போது?
0: நீ எல்லாம் போயிட்டு என்ன, அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க, நீ எல்லாம் எப்படி படம் பண்ணுவேன், அதெல்லாம் கஷ்டம், போகாத அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நான் இருந்துட்டு நான் சொல்லிட்டேன் வீட்லேயுமே, அங்கெல்லாம் போகல, நான் ஒரு சின்ன ஒர்க்காக தான் போயிட்டுருக்கேன், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன், அங்கே ஏதாவது வைக்கலாமான்னு சொல்லி போய் பார்த்துக்க அப்படி தான் போய் சொல்லி தான் போயிட்டுருப்போம். அப்போது வீட்டில் சொல்லுவாங்க வேணாண்டா இதெல்லாம் எவ்வளவோ பேர் பாருங்கள், எங்கள் ஊர்லலாம் யாருக்குமே சினிமா பற்றி தெரியாது, அது ஒரு குக் கிராமமாக. ஸோ திருச்சியிலனா கூட நிறைய பேர் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போது வீட்டில் வந்து ரொம்ப திட்டினாங்க படம். இப்போ கூட போன மாதம் இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட, உன் படம் ரிலீஸ் ஆகுமா எப்போ ஆகும்னு தெரியலையே, எப்படி சொல்லிகிட்டே தான் இருக்கு படமே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. நமக்காக பக்கு பக்கமும் சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக அப்பா கேட்பார், தம்பி இந்த வருஷம் படம் வந்துருமா அப்படிம்பார். என்னடா இது நமக்கு வந்த சோதனை நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா டிசம்பர் 12 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஹாப்பியாகிடுச்சு, ஓ போன இது முடிஞ்சது, இப்போ அந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ இவங்க என்னென்ன என்னை பற்றி நினச்சிருந்தாங்களோ அது எல்லாமே அப்படியே நெகட்டிவாக, இப்போ பாசிட்டிவாக என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இப்போ போக நான் பார்த்து வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. பக்கத்தில் வீடு யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு மதிக்கணும். பிரதரோட மேரேஜ் நடந்துச்சு ஒரு சம்பவம், எங்கள் தம்பி எல்லாத்துட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, இல்லை சினிமாவில் இருக்காரு சினிமாவில் இருக்காருன்னு, என்ன படம் பண்ணிகிட்ருக்காருன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம அஸ்டண்டாகவே தான் இருக்கோம், சான்ஸ் தேடிட்டுருக்கோம் அப்படின்னா முன்னாள் விட்டு பின்னாடி போய் திட்டுவாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறானுங்க, இவங்களாம் எங்கடா படம் பண்ண போகிறானுங்க, இங்கே காதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போவாங்க. நமக்கு அது சங்கடமாக இருக்கும். சரி நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்கும், அப்படியே கண்டினியூவாக வர வர நமக்கு பயம் கொடுத்துரும், என்னென்னா என்ன படம் பண்ணாமல் இருக்கும், படம் எப்படி நம்ம சமாளிப்போமா அப்படின்ற பயம் கொடுத்துரும். ஆனால் நான் ஒரு முடிவில் தெளிவாக இருந்தேன், வந்துட்டோம் ஒரு படமாவது பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்ற இதில் வைராக்கியமாக இருந்தேன். ஸோ அதுதான் அப்போ அப்புறம் இந்த படம் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு.
1: நீங்கள் ஏற்கன மாண்புமிகு பறை திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்த்து சொன்ன நபர்கள்லாம் யார்?
0: நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் சசிகுமார் அண்ணன், பாக்யராஜ் சார், ஸ்ரீகாந்த் தேவா, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம்.
1: படத்தை பற்றி பாக்யராஜ் சார் என்ன சொன்னாங்க?
0: படம் பார்த்தோம் நல்லா இருந்தது, பட் மியூசிக் பேஸில் எடுத்திருக்கீங்க, யாராலையும் முடியாது, கமர்ஷியலாக எடுக்கிறது ஈஸி, பட் வந்து ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க பெரிய விஷயம். பறைக்குன்னு ஒரு சாங் வந்திருக்கு, ஆனால் ஒரு படமே பறை ஃபுல்லாக இருக்குன்னா அது உங்கள் படம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
1: ஓகே, உங்கள் படத்தை பார்த்துட்டு சசிகுமார் என்ன சொன்னார்?
0: சசிகுமார், வெரி நைஸ்டாக நல்லா பண்ணியிருக்க, படம் பார்த்தா நல்லாயிருக்கு, சாங்கு நல்லாயிருக்கு, படமும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி.
1: இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நீங்கள் செல்ல பிள்ளைனே சொல்லலாம், அவரோட வேலை பார்த்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது?
0: சார்ட்ட போய் ஃபஸ்ட்டு சொன்னோம், மாண்புமிகு பறை படம் பண்ணியிருக்கோம் சார், இந்த மாதிரி அவார்டு கிடச்சிருக்கு கேன்சலுன்னு. கேன்சல் அவார்டு கிடச்சிருக்கா, உங்கள் படத்துக்கு அங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போ ஒரு லிஸ்ட்டு வரல, எங்களோட பேர் வந்து அதில் வரல, எங்களுக்கு பயமாயிடுச்சு, என்னடா இது உண்மையாலுமே நமக்கு அவார்டு கிடச்சிருக்கா இல்லை சும்மா சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து செக் பண்ணோம். எப்படி இருக்கும் ஒரு பெரிய டேரக்டர் பார்க்க போகிறோம், நமக்கு ஒரு பயத்துலேயே போகிறோம், எல்லாருமே எப்போதும் போல தான் கூப்பிட்றாரு, ஃபோனில் எடுத்தார், ஃபோனில் வள்ளி லிஸ்ட்டு அப்படின்னாலும் எங்களுக்கு அள்ளி வாரி தூக்கி போட்டுருச்சு. ஓகே இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான், பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சாரை பார்த்து அடுத்த வீக்லேயே எங்களுக்கு வந்து அந்த அவார்டு கேன்சல் அது கிடச்சிருச்சு. சார் சொன்னாங்க நல்லா பண்ணுங்கள், உங்கள் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், பட் பறை இசைக்குன்னு வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கிறது பெரிய விஷயம், நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பினார்.
1: உங்கள் படம் பார்த்துட்டு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாரு, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: ஃபஸ்ட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு தேங்க்ஸ், அவரும் அதே மாதிரி தான், பரவாயில்ல நல்லபடியாக பண்ணுங்கள் படம். அவரும் சொன்னது அதுதான், மியூசிக்கில் ஃபஸ்ட்டு படம் வந்து மாண்புமிகு பறையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக இப்போ ஒரு இசையை பற்றி சொல்கிறதுங்கிறது போர் அடிச்சிடும், நீங்கள் எப்படி இந்த கண்டென்ட் பிடிச்சி பண்ணீங்கிறது எனக்கு தெரியல, பட் எனிவே நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டி அனுப்பிச்சிட்டார்.
1: ஓகே,

0: ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் லோகேஷ் கண்ணா அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் அழகான விதத்தில் பதில் சொல்லிட்டு இருக்காரு, திரை அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்கள், தொடர்ந்து கேட்கலாம் பசங்க திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: ஒரு படம் நீங்க எழுதும்போது, கதை எழுதும்போது எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அந்த கதைக்கா இல்ல படத்துல உள்ள கேரக்டர்ஸ்கா?
1: கதை தான், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுமே இப்போ ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவை போட்டாலும் 200 கோடி 300 கோடினாலும் வேலைக்கே ஆகாது. கதையே இல்லை, ஹீரோ என்ன வச்சு என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிடும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் ஹீரோட ரோல் பிளேக்கே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைட் பண்ணும்போதே நமக்கு தோன்றும், இந்த கதை எழுதும்போது இவங்க தான் நமக்கு ஆப்டாக இருப்பாங்க, இவங்க ஆப்டாக இருப்பாங்க, அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம கதை எழுத எழுத வந்துட்டுருக்கோம், ஆனால் கதை ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அந்த கதைக்கு தான் நம்ம இந்த கதைக்கு இவங்க போட்டால் செட் ஆகுன்ற மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. எந்த கதை நல்லா இருக்குமோ அந்த கதை மட்டும்தான் ஓடும் அப்படின்றனால நான் கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்.
0: நீங்கள் பார்த்து வளர்ந்த சினிமா, இப்போ நீங்கள் பயணப்பட்டு இருக்க சினிமா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
1: நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனா, நிறைய இது இருக்கும், எப்படி சொல்கிறது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ரொம்ப. என்னடா இது, சினிமாவுக்கு போயிட்டு அதை எப்படி இது பண்ண முடியுமா, அதை சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போது அதுக்கு ஆப்ஷனே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போலாம்.
0: ஓகே, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான படங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா, இல்லை ஒரு காமெடி ஃபிலிமா, இல்லை வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபிலிமா, என்ன மாதிரியான படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: இன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதனால் ஸோ ஒரு காமெடி பண்ணுறது தான், காமெடி படம் எடுக்கிறதா மக்கள் டேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த காமெடி மூவி எடுக்கிறதுங்களும் வேல்யூ இருக்குது, அது எப்போதுமே மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குது காமெடி பண்ண. மற்றபடி நான் கண்டென்ட் சொல்கிறேன், கதை சொல்கிறேன், அவனை திருத்துறேன்லாம் இந்த வேலைக்கே ஆகாது. போடாடே ஒன்றை மாதிரி எத்தனை பேர், நான் வரதே 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேக்கு, நீ வந்து என்ன ஒரு இது சொல்லி நான் போய் வெளியே போய் கேட்க போகிறேன்னா அது 2 மணி நேரம் வரேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து ஃபன்னாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, கமர்ஷியலாக காமெடியாக இருக்கணும், அதுதான் மெயினாக சொல்கிறேன். ஓகே,
0: ஸ்க்ரீன் பிளேயில் உங்களுக்கு பிடிச்ச ஜேனர் எது?
1: காமெடி தான் பிடிக்கும்.
0: காமெடியில் விஜய் சுகுமாருடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்?
1: நான் லைவாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பசங்க எப்படி பேசிக்கிறாங்க, இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க ஸ்டைலில் பேசுகிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஒரு ஒரு இயக்குநர்களுக்கும் ஒரு ஒரு டைரக்ஷன் ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரி விஜய் சுகுமாருடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்?
1: எனக்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக எதுவும் பண்ணும், எல்லா கமர்ஷியல் எல்லா படமும் பண்ணணும். அதாவது கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணும், காமெடியாக பண்ணும், க்ரைம் பண்ணும், இப்படி எல்லாமே வெரைட்டியான ஸ்டோரி தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு மேபி லவ் அதில் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வித்தில் ஒன்று ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி
0: இன்றைக்கி இருக்க சினிமா ஓடிடியை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து சினிமாவில் இருக்க இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா?
1: கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் அதனால் புதுசாக வர படங்கள் வந்து ஓடிடி அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்குறது இல்லை, பெரிய ஹீரோ படங்கள் மட்டுமே வாங்குறாங்க, சின்ன படத்துக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஓடிடி வந்து வாங்குறது இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவோட வேல்யூ வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்கும்போதே நம்ம தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 150 தேட்டர்ஸ் அல்லது வந்து 200 தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஒரு 100 தேட்டர்ஸ்க்குள்ளே தான் புது படங்களே ரிலீஸ் ஆகும். அது அங்கே ஓடினா தான் வந்து உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும், இல்லைனா நம்ம ஓடிடி சேட்டலைட்டை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஓடிடி வந்து அவ்வளோவா சின்ன படத்தை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கிடையவே கிடையாது, பெரிய படங்கள் மட்டுமே வாங்குறாங்க, சின்ன படங்கள்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, ஒரு சின்ன படங்கள் வாரத்தில் ஒரு 4 படம் வருது, ஒரு 2 படம் வாங்கலாம், இல்லை ஒரு 2 படம் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் கூட வாங்கலாம், அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, மாண்புமிகு பறை படத்துக்கு கிடைச்ச விருதுகளும் சரி அங்கீகாரமும் சரி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது?
1: இது வந்து கனவுலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் ஒரு அவார்டு வாங்குறது பெரிய விஷயம், எல்லோரும் சொன்னால் தான் நான் பெருமையாக சொல்லிக்கல, பட் ஒரு 4-5 அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கடவுளோட கிஃப்ட்டு தான், கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவார்டு படம் பண்ணுறதே பெரிய விஷயம், அது அவார்டு கிடைக்குமா, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறதாங்க, அது கிடைச்சதுன்னா கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு அவார்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையெல்லாம் ஸ்டார்டிங்கில் இல்லை, உள்ளே வந்தோன்னே தான் தெரிஞ்சு அவார்டு வாங்கினா அடுத்து எப்படி நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான். இப்போ அந்த அவார்டு வாங்கினனால தான் இன்னொரு படம் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக வெளியே தெரிகிறோம், பரவாயில்ல ஒரு அவார்டு வாங்கின டேரக்டர், கமர்ஷியல் படம் எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாம், இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக

0: மாண்புமிகு பறை படத்துல உங்களுடைய ஊர் திருச்சி துறையூரை அதோட இயற்கையை மிக பிரம்மாண்டமா காட்டி இருக்கிறீங்க. உண்மையில அப்படிதான் இருக்குமா உங்க ஊரு?
1: பேசிக்காக எங்கள் ஊர் வந்து ஃபுல்லாக ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஊர் தான். அங்கே என்னென்னா கொல்லிமலை கேள்விப்பட்டீங்களா, அதுக்கு பேக்ட்ராப் தான் இந்த வில்லேஜ். நாங்கள் எடுத்த ஷூட்டிங் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் எங்கள் ஊர். நாங்கள் அடிக்கடி புளியஞ்சோலைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஆற்றுல குளிக்க போவோம். குளிக்க போகும்போது பார்ப்போம், நல்லாயிருக்கும், லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நமக்கு படம் கிடச்சிருச்சு, இதை நம்ம ஊரில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டோம். ப்ரொடியூசர் சென்னையிலே எடுக்க சொன்னாங்க. சென்னையிலாம் லொக்கேஷன் ரொம்ப கஷ்டம் மேடம், அங்கே ஊர் சைடாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம். அப்போ என்னென்னா பேக்ட்ராப் மலை கீழே ஒரு பறையசை கூடாத மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். அப்போது ஒரு வயல்வெளி, நெல், நம்ம ஊரில் ஃபுல்லாக நெல் தான். நீங்கள் சீரக சம்பாவுக்கு பேர் போன ஊர் எங்கள் ஊர் துறையூர் தான் தெரியும். ஸோ அப்போ என்னதுன்னா கரெக்டாக நெல் விளைச்சல் கரெக்டாக இருந்தது. நாங்கள் ஷூட் பண்ணும்போது பேக்ட்ராப் மலை, அப்போ கேமரா எங்கே வச்சாலுமே பச்சை பசேர்னு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஊரை ஃபஸ்ட்டு நம்ம காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அங்கே போனோம். இப்போ அதனால் ஒவ்வொரு ஷாட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ட்ராப் மலை வந்துகிட்டே இருக்கும், ஹில்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அது கொல்லிமலை பேக்ட்ராப். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் படத்தில் அழகாகிடுச்சு. வில்லேஜும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எப்படி இருக்கும் மேம், அந்த மண்ணெல்லாம் தார் ரோடு இருக்காது, 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஊருக்கு போனால் தார் ரோடு இருக்காது, அப்படி அழகாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த வில்லேஜும் அழகாக காட்டியாச்சு, எங்கள் ஊரையும் காட்டின மாதிரி ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே. சின்ன வயசுலேருந்து இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கு தான் இருந்ததா, இல்லை நான் ஒரு நடிகன் ஆகணும்னு நினச்சேன், பார்த்தா சந்தர்ப்ப சூழ்நிலை இயக்குனர் ஆகிட்டேன், அந்த மாதிரி வேறு எதுவும் துறையில் சாதிக்கணும்னு நினச்சிங்களா?
1: இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்தது. நான் சொன்னேன் அன்னூரில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தனம்பால்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏங்க போய் அடிக்கடி படம் பார்த்துட்டே இருக்கீங்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பேன், மதியம் படத்துக்கு போயிடுவேன், சாயந்தரம் வந்துடும் போய் சொல்லிட்டு. அப்போ பார்த்தா எங்கே சார் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க, வெளியே போயிட்டு வந்தம்மா அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஒரு சினிமா வெறியிலே இருப்பேன், ஒரு படம் கூட மிஸ் பண்ண மாட்டேன், எந்த படமாக இருந்தாலும் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். அப்போ நான் அனிமேஷன் படிச்சிருந்தேன், அதனால் இதுக்கு ஜாப்புக்கு போகலான்ற மாதிரி போனேன். அப்போ என் ஃப்ரெண்டை திட்டினார், ஏங்க நீங்கள் வேறு இப்போ எவ்வளவோ இருக்குது, வாங்க போய் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சினிமாக்குள்ளே போங்கன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனோன்னா அப்படியே எனக்கும் நாளை வர வர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, ஓகே சினிமாக்குள்ளே நம்ம போயிடுவோம், டேரக்ஷன் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆக்டிங்க்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு டேரக்ஷன்றதுனால டேரக்ஷன் அப்படி வந்துச்சு.
0: ஒரு இயக்குனர் அப்படின்றத தாண்டி விஜய் சுகுமாருக்குள்ளே என்னென்ன திறமைகள்லாம் ஒளிஞ்சிருக்கு?
1: இது சினிமாவுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ சில பேர் இப்போ ஓப்பனிங்லேயே இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் சாங் எழுதுவாங்க, நமக்கு அந்த மாதிரி சாங் எழுதுறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இயக்குனராக நம்ம உள்ளே வரும்போது எல்லா டேலண்ட் இருக்கணும். பட் எனக்கு கவிதை லைட்டாக அப்படி அப்படி வரும், பெருசாக சாங் எழுதுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதனால கவிதை நல்லாவே சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துருவேன், ஏதாவது யோசிச்சு கூட எழுதி கொடுத்துருவேன். பட் மற்ற இதுன்னா ஸ்போர்ட்ஸு சினிமா அவ்வளோதான்.
0: இன்னைக்கு தமிழ் சினிமா மக்களுடைய ரசனை எப்படி இருக்கு, அவங்கள திருப்திப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கா?
1: ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ஆடியன்ஸ் போயிட்டு வெளியே சொன்னால் மட்டுமே ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. நானாக போய் இந்த படம் பார்க்கணுன்ற நாலேஜ் வந்து மக்களுக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் அவங்களுக்கும் அந்த பொருளாதார சூழ்நிலை, பட் வந்து டைமிங் எல்லாமே ரிஸ்க்காக இருக்கிறதுனால அவங்களும் அதை விரும்ப மாட்டேறாங்க. எதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ லேட்டாக 10 படம் வந்தால் 1 படம் ஓடுது, அப்போ அது கூட இல்லை, மந்த்லி 1 படம் கூட ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதாவது 1 படம் தான், வருஷத்தில் 1 படம் 2 படம் தான் ஹிட் ஆகுது. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, மக்கள் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது.
0: ஒரு படத்தில் இயக்குனர் தான் எப்போவுமே லீடர்ஷிப்போடு இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டர் அண்டு சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரு கூடயும் வந்து பேசுவாங்க, அண்ட் அவங்க கூட எல்லாம் கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயக்குனராக உங்களுடைய லீடர்ஷிப் பற்றி சொல்லுங்கள், அண்ட் அது சில சமயங்கள் வந்து உங்களுக்கு சவாலாகவும் இருக்கா கடினமாகவும் இருக்கா?
1: கஷ்டம்தான், ஏன்னா எல்லாத்தையுமே சமாளிக்கிறது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைட் மேன்லேருந்து ஸ்மார்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து நம்ம போய் ஒரு ஊரில் ஷூட்டிங் வச்சு கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம், அந்த ஊருக்காரன் ஒருத்தர் வருவான், வந்துட்டு என் ஊரில் கேமரா வச்சுட்டு என்னையே ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அடியாத குறையாக வந்துடும், அடி வாங்குற ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நான்

0: பேசி கரெக்ட் பண்ணோம். நம்ம கூட இருக்கவங்கலாம் போய்ட்டு ரஃபாக பேசுவாங்க, என்னடா பெரிய ஊர் உங்கள் ஊர், ஷூட்டிங் இருக்கிறது பெரிய விஷயம், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் மீறி நம்ம போய் அவங்கள சமாளிக்கணும். அங்கே சமாளிச்சுட்டு வந்தால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன், எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே சவாலாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பணிஞ்சு போயிட்டு ஆமாம் ஆமான்னு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஒரு டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் சவாலான விஷயந்தான்.
1: தொடர்ந்து இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்களுடைய நேர்காணலை கேட்போம். நண்பனை பார்த்த மட்டும் என்று தொடங்கும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து

0: சில சமயம் நீங்க சோர்ந்து போகும்போது எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க?
1: சாங் கேட்பேன், இளையராஜா சார் அவங்கள சாங் நிறைய கேட்பேன். அதிகமாக கேட்டது ஒரு சாங் சொல்லலாம், ரஜினி சார் சாங், அந்த முரட்டுக்காலையில் ஒரு சாங் வரும், பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குல்ல, அது கேட்டு அப்படியே பூஸ்டபுள் ஆகி கொஞ்சம் வைப்பான பாட்டை தான் கேட்பேன்னுங்களேன், கொஞ்சம் அப்படியே எனர்ஜி ஆகிடும்.
0: விஜய் சுகுமார், இயக்குனர் விஜய் சுகுமார் ஆனதுக்கு குடும்பத்தை தாண்டி நண்பர்களுடைய சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருந்தது?
1: நண்பர்கள் ஃபுல் நல்ல பெரிய சப்போர்ட், நண்பர்கள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் படித்தது திருச்சி பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. நான் அங்கே போய் ரொம்ப நாளாக போய் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தனால அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ண, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும், அதான் முக்கியமாக ஒரு தனம்பால் நாகராஜ்னு ஒருத்தர், அந்த மாதிரி சப்போர்ட் கார்த்தி, அப்புறம் சபரின்னு ஒரு பையன், அப்புறம் அபி, இந்த மாதிரி எல்லா டீம் தான், எல்லாமே டீம் எனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுத்தாங்க.
0: சமூகத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை சினிமா மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கு?
1: அது ஈஸியாக போய் ரீச் ஆகிறது சினிமா மட்டும். ஸோ நம்ம அப்படி எடுக்கிற இயக்குநர்களும் ரொம்ப கம்மி, அது ரொம்ப சவாலான விஷயமும் கூட. பட் அப்படி எடுக்கிறதுல இப்போ ஒரு சில இயக்குநர்கள் யார், நம்ம வெற்றிமாறன் சார், அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார், இவங்கெல்லாம் அதுக்கு தான் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக படம் பண்ணுறது கொஞ்சம் சவாலான விஷயம், மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு ரீச் பண்ணுறது சினிமானால அது ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணி போகிறாங்க.
0: அந்த மாதிரி சமூக பொறுப்போட சமூக கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது?
1: மாரி செல்வராஜ் சாரோட பைசன், ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு படம், அதில் உள்ள எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதே மாதிரி உங்களுடைய படைப்புகளும் சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க?
1: நான் ஜாலியாக ஃபன்னாக படம் பண்ணணும் தான் அப்புறம் வந்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் பண்ணது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரொடியூசரோட கதை அப்படின்றனால போயிட்டேன். என்னை பொறுத்தவரையும் ஜாலியாக இருக்கணும், எல்லோரும் என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். நான் தான் சொன்னேன், கருத்து சொன்னால் நம்மளை கருத்து சொல்லி அனுப்பிடுவாங்க, ஏன்னா ட்ரெண்ட் அப்படி இருக்குது. ஸோ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடணும்.
0: இயக்குனர் விஜய் சுகுமாரை அடுத்தடுத்து நடிகராகவோ பாடல் ஆசிரியராகவோ வரப்போகிற படங்களில் எதிர்பார்க்கலாமா?
1: அடுத்து ஒரு படம் பண்ண இப்போ டைரக்ஷன் பண்ண தான் போகிறோம் ப்ரோ. இப்போ சாங்லாம் எதுவும் எழுதல, கவிஞராகவும் எந்த ரிஸ்க் எடுக்கல, நமக்கு தெரிஞ்ச ரூட்லேயே போயிடுவோம் அப்படின்னு தான் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன். அது பேச்சு ரெடியாக ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்லி டைரக்ஷன் தான் அடுத்து.
0: இன்னைக்கு இருக்கிற சினிமா ரொம்பவே மாறி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த வகையில் என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ எடுத்த சினிமா மாதிரி இப்போது சினிமாலாம் எடுக்கலாமா, எடுத்தால் மக்கள் பார்க்குற மனநிலைமையில் இருக்கிறாங்களா?
1: நான் சொல்கிறது தான் ஒரு கதை நல்லா இருந்தால் மக்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் எல்லாமே கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கதை நல்லா இருக்குன்னா மக்கள் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ கதை இம்பார்ட்டன்ட்.
0: புதுசாக ஒருத்தர் இயக்குனர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அவர் முறைப்படி அந்த டைரக்ஷனை கற்றுக்கிட்டு வரணுமா, இல்லை கேள்வி ஞானத்திலேயே படம் எடுக்கலாமா?
1: இப்போது ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் டீமில் யாராவது ஒரு படம் பண்ணவங்க வந்து கோ டேரக்டரோ இல்லை ஒரு அசோசியேட்டாக வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படம் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி பைலட் மூவிலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. புதுசாக போகிறீங்கன்னா ஸ்டோரி மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு பைலட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஒரு பைலட் எடுத்து கொடுத்தோன்னா ஈஸியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடது.
0: உங்களுடைய முதல் படம் மாண்பு மிகுப்பறை, இந்த படத்துக்கு அடித்தளம் போட்டதே திண்டுக்கல் லியோனி சார்னு சொன்னீங்க. ஸோ அவரோட இருந்த அந்த மறக்க முடியாத தருணங்களை ஷேர் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு லியோனி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் பட்டிமன்றம்னா லியோனி சாரோட காமெடி தான், அதுதான் இப்போ வந்துட்டேன் பார்த்தீங்களா, காமெடி தான் எனக்கு, அதுதான் லிங்க் ஆயிடுச்சு. ஸோ காமெடி பிடிச்சனால நான் லியோனி சாரோட பையனோட டபுள் ஓகே, எனக்கு எப்படியாச்சும் லியோனி சார் உள்ளே நடிக்க வச்சிடணும். அப்போ சார் எல்லாருமே சொன்னாங்க, லியோனி சார்லாம் வரமாட்டார் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, லியோனி சாரோட வாய்ஸாவது இதுக்குள்ளே எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். இவரும் ஹீரோ சார்னு சொன்னால் சொன்னார்னா நான் கண்டிப்பாக

0: கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு படம்லாம் முடிஞ்சது. முடிச்சுட்டு இந்த படத்தில் இன்ட்ரோ ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேரும் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் எழுதிட்டு போய் நான் சார்ட்ட காமிச்சேன், சார் இந்த மாதிரி உங்களோட வாய்ஸ் எனக்கு வேணும், உங்களோட தீவிர ஃபேன் சார் நான். அவ்வளோ வேலைக்கள் மத்தியிலும் வந்து சார் வந்து ஒரு வாய்ஸ் அங்கே எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ணுற இன்டர்வியூ எல்லாமே சாரை கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம். சார் இருந்தால் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும், ஏன்னா ஃபன்னாக செம்மையாக சார் ஒரு கொஸ்டின் சொன்னாலுமே சிரிச்சிருவாங்க, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்றனால சார்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் சார் கூட வரணும் இன்டர்வியூக்கு அப்படின்னு. கண்டிப்பாக வரோம். இன்னொன்று என்னென்னா, சாரோட வீட்லேயே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்து ஒத்துக்கிட்டார் எடுக்கிறதுக்கு. அப்போது சார் மாலை போட்டிருந்தார், ஹீரோ சிவா ப்ரோ வந்து மாலை போட்டிருந்தார். அப்போ சார்கிட்ட கேட்குறோம், சார் இந்த மாதிரி ஸ்டுடியோக்கு ஒரு அடி மரம்ல கண்டிப்பாக நீங்கள் எங்கள் இன்டர்வியூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சேனல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்லேயே அவங்க வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரூம் எடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எங்களுக்கு கொடுத்து உட்காந்து இன்டர்வியூலாம் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் எங்களுக்கு அதே ரொம்ப ஹாப்பி.
1: இயக்கம், திரைக்கதை, வசனம், இது மூணுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி சொல்லுங்கள்.
0: அப்புறம் இது எல்லாமே ஒரு நாலேஜ் ஃபுல்லாகவே நாலேஜ் இருக்கணும். டைரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கணும், நிறையா வசனங்கள் கேட்டிருக்கணும். அப்படி இருந்தால் இயக்கங்கிறது ஈஸி, வசனங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே எழுத முடியாது, எல்லாருனாலுமே எழுத முடியாது. நம்ம எழுதுகிற வசனம் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது எல்லாமே யோசிச்சுட்டு பண்ணணும், வசனமாகட்டும் இயக்கமாகட்டும். எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வசனம் வந்து எழுதுறதுக்கு. ரஜினி சார் வசனம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும், இதை அப்படியே உல்டா பண்ணி எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி. டைரக்ஷனாக ஓ பாக்கியராஜ் சார், பாரதிராஜா சார் சார் இருக்காங்க, அவங்க ஸ்டைலில் இப்படி போயிடும் அப்படின்ற மாதிரி போயிடும்.
1: சினிமாவில் உங்களுடைய இலக்கு என்ன?
0: எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். வந்து சினிமாவுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம். அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய இலக்கே, அதுதான் அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே,
0: இப்போது எடிட்டிங் டப்பிங் இது எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல நம்ம வச்சு ஃப்யூச்சரில் ஒரு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஏஐலாம் வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம ஒரு சினிமா பண்ணணும், ஒரு பெரிய டெக்னாலஜி ஒரு டீம் நம்ம ரெடி பண்ணி அதை அடுத்த கட்ட சினிமா கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு எய்ம் இருக்குது. ஒரு பெரிய ஸ்டுடியோலேயே எல்லாமே வச்சுருக்கணும், நம்ம எதுவுமே வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் இருக்கு.
1: கண்டிப்பா உங்க கனவு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறையில் இருக்க இந்த இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஃப்ரீ அட்வைஸ் என்ன?
0: நல்ல கதையா எடுங்க, நல்ல ஹீரோ அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எடுங்க, கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, பட் உங்கள் கதையை எடுங்க. மற்றவங்க கதையை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது மேபி நம்ம கதையை எடுத்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்.
1: நன்றி, இவ்வளோ நேரம் உங்கள் கலை பயணத்தை கலைப்பே இல்லாமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் நீங்களும் இன்னும் பல படங்கள் இயக்கணும், பல வெற்றி படங்களும் கொடுக்கணும், நிறைய விருதுகளும் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேர்களை, இதுவரை ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்களுடனான நேர்காணல் கேட்டு மகிழ்ந்தோம்.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

And Dr. Weibo, we hope we made your day. Yeah.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்த

0: நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித் ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். செலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப 2 கூட அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டு கழிஞ்சா 4லையும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 கோர் சாங்ஷன் ஆயிருக்கு.
0: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த

0: பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
1: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம். நான் இந்தியன் ஆர்மியில டியூட்டி பார்க்குறேன். காமே கவுண்டன்பட்டில் இருக்க மேக்ஸிமம் வேலை பார்க்குறதே ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறது எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதுக்காக எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியில் சேரணும். அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
0: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

Hey, you're tuned to Drive Time on 101.4 FM.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேரிலே 7:01 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தயாராக இருப்பீங்க. இந்நேரம் ஃபோனை பண்ணி டயல் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, எல்லாம் அவங்க ஆரம்பிப்பாங்க சார், எங்களுக்கும் அந்த நம்பரை சொன்னீங்கன்னா நாங்களும் டயல் பண்ணுறோம் சார்னு சொல்லக்கூடிய நேர்களுக்காக 2986000338 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, உங்களோடு பேசுவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பாடலை பிடித்தமான நேரத்தில் பிடித்த பண்பலையில் கேட்கறதுனாலே மனசுக்கு பிடித்தமான ஒன்று தானே. தொடர்ந்து முதல் நேயர் வணக்கம், யார் இங்கிறது?
2: வணக்கங்க, வணக்கங்க, மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
1: பட்டாபி சார்,
2: எனக்கு வந்து நான் பாடும் பாடல், அதாவது நான் பாடல படம் பேரு, அதுல வந்து சீர் குன்

கங்கையமரன் வரிகள்ல இளையராஜா இசையில உருவான பாடல். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பமைலை பட்டாபி அவர்களுடைய விருப்ப பாடல் இதோ உங்களுக்கு.

0: ரெயின்போ ஃபார்ம் 104.4 அப்படியே ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கோம். அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாரு அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன்

0: உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
1: பாயும் புலி படத்திலிருந்து சிலுக்கு மரமே என்ற ஒரு உற்சாகமான பாடல்.
0: அதான் நல்ல பாடலாச்சே.
1: ஆமாங்க சார், அருமையா இருக்கும்.
0: மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்காக கேட்டேன்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாள்

0: டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ FM 101.4 தொடர்ந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர் வணக்கம். யார், எங்கிருந்து, எந்த பாடல்?
4: சார் வணக்கம். சார்
3: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
4: சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர்ல இருந்து மாதப்பன் சார்.
3: சொல்லுங்க உங்க விருப்ப பாடல்.
4: சார் பாடல் ஒன்று போதுமே, படம் பெயரு

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும்

0: என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு

0: இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சா ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ், ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: செங்கோட்டம் அடுத்த கோணிமேட்டில் குமார் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க குமார்.
2: சூர்யாவில இருந்து லாலாக்கு டோல் டேப்பிமா.
1: இந்த இதுல இருந்து
2: சூர்யா? சூர்யா
1: சூர்யா விளையாது, சூர்ய வம்சம். படம் பேரு கொஞ்சம் மாத்தி சொல்றீங்களோ? சூர்யா படம், ஆனா படம் பேர சொல்லுங்க.
2: படம் பேரு தான் தெரியல சார், ஆனா லாலாக்கு டோல் டேப்மா சூர்யா தான் சார் வரும். இல்ல சூரியவம்சத்துல இருந்து போடுங்க சார்.
1: சொல்லுங்க என்ன படம் சூரியவம்சத்துல இருந்து? என்ன படம்
2: அதுல வந்து பாத்தீங்களாக்கா? இது போடுங்க, அதாவது வந்து இந்த பஸ் இது பண்ணி பாடுறாங்கல்ல,
1: நட்சத்திர ஜன்னலியா?
2: ஆமா ஆமா ஆமா,
1: நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பாக்குது, அதுவா?
2: ஆமா ஆமா சார்.
1: மகிழ்ச்சி, அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்க.
2: சரி, நன்றி சார்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2020 பற்றிய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: BBC Sports Center with the latest World Cup news. After wins for the co-host Mexico, the other two host nations are in action later. Canada face Bosnia and Herzegovina in their opening match in Toronto. Canada will be without their captain Alfonso Davies of Bayern Munich, who is injured. Here's their head coach, Jesse Marsh.
2: I've felt a real momentum behind this team and behind this moment. Canada has become more and more multicultural, and I think for so many different nations to be here in North America and in Canada and to be playing all of the greatest players in the world and some of the greatest coaches, there's real excitement behind what this will be. And so for us as a team, we just want to put our best performances together, stay calm, show our quality, our character, show our togetherness.
1: South Korea also won their first match in Group A. Elsewhere, the United States of America take on Paraguay in their first match of the World Cup in Los Angeles. The USA manager and former Tottenham boss Mauricio Pochettino says his side doesn't need any motivation ahead of their opener.
3: Don't expect my an unbelievable speech Friday. No, I am in the opposite. I think now is the moment that they need to build a way to, you know, to prepare in an emotional and mental way.
1: And Scotland and Napoli midfielder Scott McTominay was not on the team bus as it arrived at their hotel in Boston after missing Thursday's training session because of an upset stomach. McTominay was part of the group as they travelled from their base camp in Charlotte, but he made his onward journey on his own with a doctor in what was believed a precautionary measure. Scotland face Haiti in their opener on Saturday. And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
4: World Football Update from the BBC.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை 2020 பற்றிய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். நேர்களை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டுக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறோம் சார்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்க பெயர் சொல்லுங்க.
5: எம் தனியாசலம் சார்.
0: தனியாசலம், உங்க விருப்ப பாடல்?
5: புதிய பாடல் போடலாமா சார்?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: படம் பாயும் புலி சார்.
0: பாயும் புலி,
5: அதுல நான் ஆளான மோகனின்ற பாடல் சார். நான் சூடான மோகனின்ற பாடல் சார்.
0: பாயும் புலியில இருந்தா?

0: 2015
1: வெளியானதுல தொடக்க வரிகள் கரெக்டா சொல்லுங்களேன். முதல்ல இரண்டாவது பாடலாம் இந்த நிகழ்ச்சியிலே நம்ம கேட்டுட்டோம், சிலுக்கு மரமே என்ற பாடல் கேட்டுட்டோம். அதனால வேற படத்துல இருந்து பாடல் சொல்லுங்களேன்.
0: வேற படத்துல இருந்து சார் முதல் மரியாதை கொடுத்துருங்க சார்.
1: முதல் மரியாதை தான் உங்களுக்கு. முதல் மரியாதையில
0: என்ன பாடல் பிடிச்சின்ற பாட்டை கொடுங்க சார்.
1: வெட்டி வேறு வாசமா?
0: இல்ல, அந்த நிலாவத்தான் கையில பிடிச்ச
1: அந்த நிலாவத்தான். ஒரு வரி பாருங்களேன்.
0: அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்ச என் ரசாவுக்காகன்ற பாடல் சார்.
1: எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன்.
0: நான் பாக்குறேன், ஆமாங்க சார்.
1: கண்ணு மூடு, கொஞ்சம் நாக
0: காட்டுறேன், ஆமாங்க சார்.
1: நல்ல மகிழ்ச்சியான பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்க.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி. காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மணிஷா.
3: வணக்கம். சொல்லுங்க விநாயகம், உங்க விருப்ப பாடல்.
4: படம் வந்து தாய் மேல் ஆணை.
3: ஆணை.
4: பாடல் வந்து மல்லிகைப்பூ பூத்து இருக்கு. அந்த பாடல்
3: ரொம்ப சிறப்பு. ரேரான கலெக்ஷன்ஸ்ல இருந்து தான் பாடல் கேட்பீங்களோ?
4: ஆமா சார்.
3: ரொம்ப சிறப்பு விநாயகம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதோ உங்களுக்காக உங்க விருப்ப பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து வணக்கம். யார் இங்கிருந்து
1: சார்? வணக்கம்.
0: வணக்கம்
1: சார், நான் சென்னை பெரியார் நகர், ராஜேஷ் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: சார், எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம், பாடல் பார்த்தீங்கன்னா மௌனமே பாடலாம். அந்த பாடல்
0: மௌனமே அது.
1: ஆமாம் ஆமாம்,
0: மகிழ்ச்சி அதே பாடல். இது உங்களுக்காக
1: நன்றி சார்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், பேசலாம். நீங்க வணக்கம் கலா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல். மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்காக.

0: இனிமையான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நேயர்களே. நிறைவு பாடலை கேட்க இருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: திருநெடையூர் கணபதி.
0: கணபதி, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க கணபதி.
1: இங்கே ஒரு கங்கை படத்துல இருந்து.
0: இங்கே ஒரு கங்கையா?
1: ஆமா சார். சார்
0: சொல்லுங்க. இங்கே ஒரு கங்கை
1: பாட்டு சோலை புஷ்பங்களை வந்து சோகம் கொஞ்சங்களை.
0: நீங்கள் நல்லா கரெக்டாக படத்தினுடைய பெயர் சொல்கிறீங்களா?
1: அந்த பேர் அந்த படம் தான் சார். இங்கேயும் ஒரு கங்கை சோலை புஷ்பங்களை வந்து சோகம் கொஞ்சங்களை.
0: ஓஹோ, கங்கை அமரன் அவர்களுடைய குரலில் உருவான பாடல் இல்லையா? மகிழ்ச்சியின் நிறைவு பாடலாக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சியில். நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள்

போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய், தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தமிழக அரசின் ஒரு மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தமிழக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20 தேதி தொடங்கி 29 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 16 தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரித்தம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 9:16 நாம் கேட்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் அணிவகுப்பான ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் சித்ரா கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில் விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join.

ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 10:01. நேர்கள் இனி கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களை வழங்க வந்திருக்கிறது.

0: റെയിൻബോ റിവൈൻഡ്. பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள் வரிசையில் வர இருக்கிற முதல் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். கண்ணதாரசன் அவர்களுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் உருவான பாடல்.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவர்

பொருளைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பா

வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நின்று

ஒளிமயமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேயர்களே, அந்த வரிசையில் அடுத்து வர இருக்கிற பாடல் யார் நீ திரைப்படத்தில் இருந்தார்?

உடல் குளிர் கொண்டு நடுங்க நடுங்க, ஒருவரை ஒருவர் துணை என்று நெருங்க இருவர்.

பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் உருவான பாடல் வெணிதாடை திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 10:33. தொடரும் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த

0: மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
1: நேயர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக். 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் https://admtanvas.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இம்மாதம் 17 மாலை 5 வரை விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் காணலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களின் பெயர்களில் இருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குழுவினர் பாடிய பாடல். தொடர்ந்து காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலுடைய முதல் வரி காதல் ஓவியம் பாடும் காவியம் அப்படின்னு தொடங்குது. அதன் பிறகு காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகதரி

இசையால் இரண்டு இதயங்கள் இணைந்துவிட்டன. அதற்கான பாடல் வரிகளை அந்த நாதஸ்வர இசையில் தொடங்கி வெள்ளிச் சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. பாடல் முடியும் போது அந்த இரு மனங்கள் இணைந்து விட்டதற்கான அந்த ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி, தன்னந்தனிமையில் இருக்கிளைகள் இணைந்தது, சிறகுகள் நனைந்தது, பனியிலே நனைந்ததனால் சுடுகிறதே இனி ஒரு தினம் புது மலர்வனமே, பகலிலும் ஒளிக்குடு ரகசிய நிலவில் விரலின் ஸ்பரிசம் உயிரை உருசும், இரு பருவராகங்கள் சுருதி சேருங்கள், புதிய கானங்கள் பொழியவே, அமுத மேகங்கள் பொழிய வாரங்கள், இளைய தேகங்கள் நனையவே, கண்ணில் ஒரு காதல் தொள்ளுது, பெண்ணெஞ்சில் ஒரு மோகம் கிள்ளுது, தன் இருதயம் துடிப்பது வெளியில் தெரிய இலகிய இணையும் இரு மனது அப்படின்னு சொல்லி முடித்து அந்த மிருதங்க ஒலியோடு இணைந்து அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடியது. வைரமுத்து பாடல் வரிகள் இளையராஜாவினோட இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே என்ற பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி குரலில்.

செந்தூரப் பூவிடம் செய்தி சொன்னது என்னது? தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன், கண்களை மூடவிட்டு இன்பக் கனவினில் நான் மிதப்பேன், கன்னிப் பருவத்தின் வண்ண கனவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவிதுவே, வண்ணப்பூவை தென்றல் காற்றை என்னை தேடி சுகம் வருமோ, என் மன்னன் எங்கே என்று ஒரு தூதுவாக விடுத்தவர் பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் கங்கை அமரன் அவர்கள். இளையராஜனுடைய இசை பாடல் கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும், செந்தூரப்பூவே செந்தூரப்பூவேன் பாடல் கேட்டோம். இனி செந்தூரப்பூவே படத்திலிருந்து செந்தூரப்பூவே தேன் கொண்டு வாவா என்ற பாடல் தான் நிகழ்ச்சியில் வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடிய பாடல்.

பாடல் கேட்டது மட்டும் இல்லாமல் பாடல் அப்படி ஹம்மிங் பண்ணி பார்த்துருப்போம், பாடியும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அழகான பாடல் வரிகள்லாம் கேட்பதற்கு ஒரு இனிமையான பாடல் தான். அந்த பாடலில் ஒரு அழகான ஒரு கவிஞர் முத்துலிங்கம் தான் பாடலெல்லாம் எழுதியிருக்காங்க. மின்னலை தேடும் தாளம் பூவே, உன் எழில் மின்னல் நானே, பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீரும் மானே, உறவாடும் எந்த நெஞ்சம் உனக்காகத்தானே அப்படின்னு தன்னுடைய வேண்டுகோளை அந்த ஒரு வேண்டுதலாக அப்படி அந்த பெண்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த பாடல செந்தூர பூவே இங்கே தேன் கொண்டு வா, தென்பாங்கு காற்றை நீயும் தேர் கொண்டு வான்னு எழுதியிருப்பார். அன்னங்கள் போல எண்ணங்கள் கூடி ஊர்வலம் போகும் வேளை, நிழல் தேடும் சோலை ஒன்றை வெளியோரம் கண்டேன், நிழலாக நானும் மாற பறந்தோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் தேவைக்கு உன்னுடைய அன்பை நான் கண்டிப்பாக என்னைக்கும் எடுத்து செல்லக்கூடிய விதமாக தான் நான் இருப்பேன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் மூலம் எழுதிப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான இரவு நேரத்தில் கேட்கறதுக்கான ஒரு மெலடி பாடல் தான். மனோஜ் கியான் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைச்சாலும் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:23, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களிலிருந்து பாடல்கள் கேட்குறோம் இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தூரல் நின்று போச்சு படத்தில் இருந்து பாடல் வரப்போகுது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், அந்த பூமகள் ஊர்வலத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. முதல்ல இந்த பாடலை கேட்போம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில்.

தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அதில் இன்பம் தனநனன தனநனனா அப்படின்னு அந்த மெட்டோடு அந்த பாடலும் கேட்கும் விதமாக நல்லா இனிமையாக இருந்துச்சு. இந்த பாடல் கூட நம்ம பாடி பார்க்கின்ற ஒரு பாடல் தான். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தான், இளையராஜனுடைய இசை தான். மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே, நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே. இதில் ஒரு அழகான கவிதை வரி எழுதியிருப்பார். மேகமலை நீராட தோகை மயில் வாராதோ அப்படின்னு எழுதியிருப்பார். தோகை விரிக்கும் போது தான் மேகம் மழை நீரை சிந்தும். ஆனால் இதில் ஒரு அழகியான ஒரு அழகியலையும் கவிதையும் வச்சு மேகமலையில் நீராட தோகை மயில் வாராதோ அப்படின்னு ஒரு அழகான கவிதை வரி அந்த பாடலில் கவிஞர் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா, மன்மதன் கோவில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே, நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம், அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் தனநனநனநனா அப்படின்னு அந்த ராகமும் தாளமும் இணைந்து கேட்பதற்கு இந்த இரவு நேரில் இனிமை செய்து விதமாக அந்த பாடலை இருந்தது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போது மலரே ஒரு வார்த்தை பேச என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் சுஜாதா குரல்களை நேரம் 11:30.

வார்த்தையாடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தை வரவில்லை. நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழி கிடமில்லை. மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை. மலர்களை எரிப்பது முறையில்லை, மௌனத்தை உடைப்பது சரியில்லை. மௌனத்தின் ஓசைகள் கேளாமல் வார்த்தைகள் புரிவது எளிதில்லை. இந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தார். நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கு இடமில்லை அப்படின்னு பாடல் வரிகளில் ஒரு கவிதையும் அந்த மெட்டும் இந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளும் பாடி பார்த்துருப்போம், மனசுக்குள்ளே அந்த காலகட்டத்தை நினச்சி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு இனிமே

ஃபேமஸான பாடலை தான் கேட்டோம். சிவா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் இடம்பெற்றது. பாடல் தலைப்புகளில் இடம்பெற்ற படத்தின் பேர் வந்து பாடல் கேட்க போகிறோம். அடுத்ததாக பிரியா படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ. அந்த பாடல் பி சுசீலா அவர்கள் பாடியுள்ள பாடல் தான். பஞ்சவர்ணாசிரம் பாடல் வரியில் இளையராஜாவுடைய இசையில். அதன் பின்னர் தொடர்ந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து பாடல் தொடர்ந்து வரப்போகுது. கேட்டுட்டு இணைஞ்சிருங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடலின் துவக்க இசை அப்படி கேட்ட உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அந்த பாடல் காட்சி அமைப்புகளும் கண்ணுக்குள்ளே வந்து பேருக்கும், டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னை விட்டு போகாது அப்படின்னு அந்த பீசஸ் இல்லாமல் பாடல். இந்த பாடலில் நம்ம ஸ்டீரியோஃபோன் ரெக்கார்டில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட பாடல் தான். காதில் ஹெட்ஃபோன் வச்சு கேட்கும்போது அந்த இசையினுடைய தரத்தை, அந்த இசை அந்த அந்த ஸ்பீக்கரில் இந்த ஸ்பீக்கரில் மாறி மாறி நமக்கு கேட்குறத ரொம்ப அனுபவிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாடல் மூன்று சமயங்கள் அழகாக அழகழகாக வந்துகிட்டே இருந்துச்சு. பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் எழுந்தது, இளையராஜா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்தால் பாடல் வரப்போகுது, அழகிய விழிகளில் அப்படிங்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில்.

நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேயர்கள் பார்த்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, காதல் ஓவியம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வித்தியாசமான தலைப்பில் பாடல்களை தொகுத்து தருவதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் கவிதையோடு இரவு பொழுதை தாளாட்ட இனிய பூபால ராகங்கள் இசையோடு பண்பலையில் இனிதே கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து போட்டிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து ஸ்ரீதேவி அவங்களும் இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் ஞானசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பாடலை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் செய்த நேயர்களுக்கு நன்றி. பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்கள் இருந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக எஜமான் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல், கொஞ்சம் சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான பாடல் தான். நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற தொடங்குற அந்த பாடல் தான் அடுத்த பாடல். நிலவே முகம் காட்டு படத்திலிருந்து பாடல் வரப்போகுது.

மனம் சில நேரங்களில் சோகத்தில் கலங்கி நின்னாலும் ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருந்து தோளை தட்டி கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தேற்றுதல் சொல்லும்போது மனசுக்கு உள்ள சோகங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் இறங்கி போயிடும். இந்த பாடல் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் ரெண்டு பேரும் பாடினாலும் அதில் இரண்டாவது எடிஷன் ஒரு புல்லாங்குழல் இசையை வந்து அப்படி கொடுத்துருப்பார். அந்த இசை இந்த இரவு நேரத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம கண்களை கலங்க வச்சிடும். அந்தளவுக்கு ஒரு பாடலோடு இணைந்த ஒரு இசையை இளையராஜா அவர்கள் கொடுத்தாங்க. பாடல் வரிகள் அருள் உதயகுமார் அவங்க எழுந்தது தான். பனி போல நீரின் ஓடையே கலங்கியது என்ன மாமா, இனிதான தென்றல் உன்னையே ஊறும் குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது, காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளை தானம்மா, நானும் கண்ட கனவு நுரையா, எனது தாயும் நீங்கள் தானையா, இனிவும் துணை நானையா, என்னை சேர்ந்தது கொடிமில்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளின் பிள்ளையே அப்படின்னு நான் பாடல் வரிகளை சொல்கிறேன். ஆனால் பாடல் வரிகளை பாடலோடு அவங்க இணைந்து அந்த சோகத்தை நமக்குள் கரைத்து ஊற்றிவிட்ட மாதிரி இருந்தது. இந்த பாடல் நிலவே முகம் காட்டு 1993 எஜமான் படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் வரிகளுக்காக 1999 நிலவே முகம் காட்டு அப்படின்னு டைட்டிலில் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். இளையராஜ் அவர்கள் இசையமைத்து இந்த பாடலை அவங்க தான் எழுதியிருக்காங்க. சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்க காத்திருக்கு.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ்

102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும்

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

102 கொண்டாட்டியா 102

ಕಣೆ

பார்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை.

அது சத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்த

எனக்கு கூட சொந்தமில்லை என் தேகம். சந்தேக கோடு அது சந்தோஷம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கேட்டா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் இப்ப சொன்னேன்.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், வண்டி ஓடும் சத்தம்.

கண்டாலும் சொல்லாதே சொன்னாலும் கேட்காதே. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
1: பிரபா,
0: நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே
1: மகாராஷ்டிராவில்
0: தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
1: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காது.

0: ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களே, இனி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ராமானுஜன் படத்திற்காக வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ் பாடிய பாடல் வாலியின் பாடல் வரிகள். பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். அகிலாண்டேஸ்வரி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. த்விஜாவந்தி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில்.

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழசம். 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம், முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.